செய்யும் புது முயற்சியில் வெற்றி கிடைக்கும். இந்த வாரம் சங்கடகர சதுர்த்தி வருகின்ற நாளிலே விநாயக பெருமானை வணங்குவது நல்லது. ரிஷபராசி நேர்களே, உங்களுக்கு ராசிநாதன் ராசியிலேயே இருக்கின்றார். தனாதிபதி விரயஸ்தானத்தில், எனவே தன விரயம் உண்டு. எது செய்ய நினைத்தாலும் உடனடியாக செய்ய இயலும் என்றாலும் வரவை காட்டிலும் செலவே கூடுதலாக இருக்கும். புது முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கவும் முன்வருவீர்கள். இரண்டிலே குரு இருக்கின்றார், எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். புதன் வியாழன் ஆகிய நாட்களிலே சந்திர பலம் குறைகிறது, எனவே அந்த தினம் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள நேரிடும். உறவினர் பகை உருவாகலாம். மற்ற நாட்கள் மகிழ்ச்சிகரமான நாட்கள் தான். என்றாலும் சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வணங்குவது நல்லது. மிதுனராசி நேர்களே, உங்களுக்கு இந்த வார தொடக்கம் வளர்ச்சியாகவே இருக்கின்றது. நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். புது முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். நட்பாலும் நன்மை உண்டு. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயதொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். என்ன இருந்தாலும் வெள்ளி சனி ஆகிய நாட்களிலே சந்திரபலம் குறைவதனாலே அந்த தினம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வீண் விரோதங்கள் வரலாம். சில காரியங்களில் தடை ஏற்படலாம். எனவே அந்த தினம் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். மற்ற நாட்கள் மகிழ்ச்சியும் நாட்களாக அமைய வியாழக்கிழமை குருவை வணங்குவது நல்லது. கடகராசி நேர்களே, உங்களுக்கு விரயஸ்தானத்திலே குரு இருந்தாலும் ஆறுக்கு அதிபதி 12 இருப்பதனாலே விபரீத ராஜயோக அடிப்படையிலே திட்டமிடாமல் சில காரியங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு எண்ணியபடியே சென்று வழிபட்டு வருவீர்கள். தொழில் போட்டிகள் அகலும். தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். வருமானம் உயரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இந்த வாரம் முழுவதும் வளர்ச்சியாக அமைய வெள்ளிக்கிழமை அன்றைக்கு துர்க்கை

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.
2: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும். கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
3: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி இந்த ஒரு மணி நேரத்தை வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம். இணைந்து வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம், மற்றும் அம்பிகா சுத்தமான கற்பூரம்.
2: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி,
4: முதல் தரிசனம் ஆதி சூடி.
5: எல்லோர் மனதில் இருக்கும் கேள்வி, ஆன்மீகம் சம்பந்தமான கேள்வி, யாரிடத்தில் விளக்கம் பெறலாம் என்று அதுவும் கூட ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது. ஒவ்வொரு ஞாயிறுதோறும் ஞான வேள்வி என்று நல்ல கேள்விக்கான விளக்கம் இடம்பெறுகின்றதல்லவா? அந்த வகையில இன்றைக்கான கேள்வி என்ன தெரியுமா? வேண்டுதல், நேர்ச்சை, நேமிக்கம், இது பற்றியது. இறைவனிடத்திலே மனமுருகி பிரார்த்தனை செய்து, என்னுடைய இந்த பிரார்த்தனையை நீ நிறைவேற்றி தர வேண்டும் இறைவா, நான் இது செய்கிறேன், அது செய்கிறேன், கோவிலிலே உருண்டு கொடுக்கிறேன், அக்னிச்சட்டி எடுக்கின்றேன், பால் காவடி எடுக்கின்றேன், பன்னீர் காவடி எடுக்கின்றேன் என்று பலவிதமான வேண்டுதல் செய்கின்றோம். அந்த வேண்டுதலை, நம் வேண்டுதல், நம் பிரார்த்தனை நிறைவேறிய பிறகு செய்ய வேண்டுமா, அல்லது நிறைவேறாவிட்டாலும் அவசியம் செய்யத்தான் வேண்டுமா? பலர் மனதில் இருக்கும் கேள்விதானே. அதைத்தான் அதிசூடி அன்பர் ஒருவரும் அழகாய் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த கேள்வியே விரிவான கேள்வி. அது என்ன, நல்ல விளக்கம் என்ன? இந்நாள் ஞாயிற்றுக்கிழமையின் சிறப்பாத்தி சூடி உங்களோட உங்களின் அன்பிற்கனிய ஜெயராம், நம்மோடு தினத்தந்தி ஜோதிடர் சிவில் புரி சிங்காரம்.
3: ஆத்தி சூடியில் வரும் வர ராசி பலன்.
5: சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த நான்கு ராசிகளுக்கான வரும் வார பலன்களோடு தினத்தந்தி ஜோதிடர் சிவில் புரி சிங்காரம்.
6: ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்றிருக்கின்றார். அவரோடு தன லாபாதிபதி புதன் இணைந்திருக்கின்றார். எனவே பணியில் இருந்த தொய்வு அகலும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் நேரம் என்று கூட சொல்லலாம். இருப்பினும் ராசியிலேயே கேது, ஆன்மீக நாட்டமும் கொஞ்சம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். அஷ்டமத்தில் சனி இருப்பதால் உத்தியோகத்தில் கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். நட்பு பகையாகாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஜென்மத்தில் கேது இருப்பதால் தொடர்ந்து விநாயக பெருமானை வணங்குவது நல்லது. கன்னிராசி நேர்களே, உங்களுக்கு பத்திலே குரு, பத்தில் குரு இருந்தால் பதவி மாற்றம் என்பார்கள். எனவே இருக்கும் இடத்தில் இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவைகள் வரலாம். ஏழிலேயும் சனி இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு. சனி செவ்வாய் சேர்க்கை இருப்பதனாலே உடன்பிறப்புகள் வெளியே உபத்திரவங்கள் வரலாம். என்ன இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம். புதன், வியாழன் ஆகிய நாட்கள் வாகன யோகம் உண்டு, பயணங்களால் பலன் கிடைக்கும். எல்லா நாட்களும் இனிய நாட்களாக அமைய ஆறில் ராகு இருப்பதனாலே துர்க்கை வழிபாடு உங்களுக்கு துயரங்களை போக்கும். துலாம் ராசி நேர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது. குரு பார்க்க கோடியன்மை என்பதற்கு ஏற்ப நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரப்போகின்றது. நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் அதை உடனடியாக செய்ய இயலும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். பாதையில் நின்ற பணி மீதியும் நடைபெறும். ஆக பிரிவினர்கள் சுமூகமாக முடியலாம். ஆறில் இருக்கும் சனியால் உங்களுக்கு யோகங்கள் படிப்படியாக வரப்போகின்றது. குறிப்பாக உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம், உயர் பதவிகள் கிடைக்கும். இந்த வாரம் இனிய வாரமாக அமைய வெள்ளிக்கிழமை அன்றைக்கு பெண் தெய்வ வழிபாடு, தெற்கு நோக்கி அம்மனை வணங்குவது நல்லது. விருச்சிக ராசி நேர்களே, வார தொடக்கத்தில் உங்கள் ராசியில் சந்திரன் இருக்கின்றார். அதே நேரத்தில் குருவின் பார்வை தனஸ்தானத்தில். வாக்கு, தனம், குடும்பம் ஆகிய இடத்தை குரு பார்ப்பதனாலே கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலும். தேக நலன் சீராகும். சிரமங்கள் குறையும். மனக்கசப்புகள் மாறி பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொழில் வெற்றி நடை போடும். ஆக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு இனிய வாரம். பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கப் போகின்றது. அதே நேரத்தில் புதன், வியாழன் ஆகிய நாட்களிலே நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பெருந்தொகையொன்று உங்கள் இல்லம் தேடி வரலாம். எல்லா நாட்களும் இனிய நாட்களாக அமைய செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமானை வணங்குவது நல்லது.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: அதிகாலை சுபவேளை
2: சுபவேளை
1: ஹலோ எஃப்எம் 106.4
3: ஆதி சூடி.
4: நம்மிடையே பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கின்றது. ஒரு வீட்டிலே ஒரே தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகளுக்குள்ள எத்தனை வேறுபாடு இருக்கின்றது. ஒரு பிள்ளைக்கு விநாயகர் பிடிக்கின்றது, ஒரு பிள்ளைக்கு அம்பாள் என்றால் பிடிக்கின்றது, ஒரு பிள்ளைக்கு ஐயப்பன் என்றால் போதும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதே போல டிபி பிக்சர் எல்லாவற்றிலும் தங்கள் விருப்ப சுவாமி படங்களை வைத்துக் கொள்ளுவோர், நல்ல சிந்தனைகளை வைத்துக் கொள்ளுவோர் இருக்கின்றார்கள். அப்போது விருப்பங்கள் வேறுபடுவது போல எண்ணங்கள் வேறுபடுகின்றது. ஒருவருக்கு ஒரு விஷயத்திலே அதீத நம்பிக்கை இருக்கிறது என்றால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை மதிக்கத்தானே வேண்டும். அதை இகழ்ச்சியமாக பேசுவது, கேலி செய்வது, நையாண்டி செய்வது இதெல்லாம் கூடாதல்லவா? ஒரு குடும்பத்திலேயே இப்படி என்னும் போது இந்த சமூகமே பல குடும்பங்கள் ஒன்றிணைந்தது. ஒருவருடைய விருப்பத்திற்கு ஒருவருடைய நம்பிக்கைக்கு நாம் மதிப்பளிக்கத்தானே வேண்டும். இந்நாளின் ஞான வேள்வி கேள்வி உள்ளீடாக அந்த செய்தியும் நமக்கு தரப்போகின்றது. அது என்ன? இரண்டாவது மணி நேரத்திலே நிறைவு செய்யும் போது ஒலிக்கும் ஞான வேள்வி கேள்வி விளக்கம் அது பற்றி இந்த மணி நேரத்தின் நிறைவிலேயே நினைவுபடுத்தி இருக்கின்றேன். நீங்கள் தவற விட்டுவிடக் கூடாது என்ற சர்வ ஜாகிரதையோடு.
3: வரும் வார ராசி பலன்.
4: 12 ராசிகளுக்கான வரும் வார பலன்களிலே இப்போது கடைசி 4 ராசிகளான தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசிகளுக்கான வரும் வார பலன்கள்.
5: தனுசு ராசி நேயர்களே, வார தொடக்கம் ராசிநாதன் குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும். பணியில் ஏற்பட்ட தொய்வு அகலும். கைவிட்டு போனவர்கள் கச்சிதமாய் வந்து சேரும். 3 ராகு இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும். 5 இடத்திலே சூரியன் புதன், புத ஆதித்ய யோகம். எனவே பிள்ளைகளின் படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கலாம். அரசு படியிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. செவ்வாய் புதன் ஆகிய நாட்களிலே கொஞ்சம் விரயம் ஏற்படலாம். மற்ற நாட்களெல்லாம் மகிழ்ச்சி தரும் நாட்களாக அமைய வியாழக்கிழமை விரதமிருந்து குரு கவசம் பாடி குருவை வணங்குவது நல்லது. மகர ராசி நேர்களே, உங்களுக்கு 7.5 சனி விலகிவிட்டது. ஆனால் அஷ்டமத்தில் கேது. அஷ்டமத்தில் இருக்கும் கேது மாறுவரை ஏற்றமும் இறக்கமும் கலந்த வாழ்க்கை தான். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக கூட இருக்கலாம். எதிரிகளின் பலம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. எனவே அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களிலே கொஞ்சம் விரயங்கள் கூடுதலாக இருக்கலாம். சுப விரயமாக செய்வது நல்லது. சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயர் வழிபாடு சஞ்சலம் தீர்க்கும். கும்பராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு. ராகுவை போல கொடுப்பாலும் இல்லை என்பதனாலே பொருளாதாரத்தில் திருப்தியாக இருக்கும். 2 சனி கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். அதே நேரத்தில் 2 செவ்வாயும் இணைந்திருக்கின்றார். எனவே ஒரு சில காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் வரலாம். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் குடிகட்டி பறக்கும். குரு பார்வை இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். சுகஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பதால் பயணங்கள் பலந்தரும். புதிய வாகனங்கள் வாங்க போட்ட திட்டங்கள் நிறைவேறலாம். இந்த வாரம் முழுவதும் இனிய வாரமாக அமைய வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை துர்க்கையை வணங்குவது நல்லது. மீனராசி நேர்களே, உங்களுக்கு ராசிகளையே செவ்வாய் சனி சேர்க்கை. செவ்வாய் பேச்சியாகும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். அட்டாஷ்டம குருவின் ஆதிக்கமும் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் மருத்துவ செலவுகள் உண்டு.

வளர்ச்சி பாதையில் தளர்ச்சி ஏற்படும். ஒரு சில காரியங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக கூட இருக்கலாம். தொழிலில் பங்குதாரர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். இரண்டில் சூரியன் இருப்பதனாலே கடுமையான வாக்குகளை பிரயோகிக்க வேண்டாம். வார கடைசியில் உங்களுக்கு வளர்ச்சி தருமாக இதத்திலேயே கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. என்ன இருந்தாலும் இந்த வாரம் முழுவதும் இனிய வாரமாக அமைய தினந்தோறும் அதிகாலையில் விநாயகப் பெருமானை வணங்குவதோடு செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமானையும் நீங்கள் வணங்கினால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம். வரும் வாரம் வளம் சேர்க்கும் வாரமாக அமைய எனது இதயம் கணிந்த

0: நானோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக, LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.
2: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும் கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
3: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதிசூடி இந்த ஒரு மணி நேரத்தை வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம், எப்போதும் உங்களிடம். இணைந்து வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம், மற்றும் அம்பிகா சுத்தமான கற்பூரம்.
4: ஹலோ எஃப்எம் 106.4
2: ஆதிசூடி
4: அதிகாலை

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும் கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: இந்த ஹாட் சம்மர்ல ஜில்லுனு ஆஃபர்.
3: நம்ம சென்னை கேச்சுனதுரை அண்ட் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷலா காஞ்சிபுரம் மற்றும் ரெடிமேட் ஆடைகளுக்கு ஃபிளாட் 50% ஆஃபர்.
2: இந்த ஆஃபர் மே 1 முதல் 10 வரை மட்டுமே.
3: கேச்சுனதுரை அண்ட் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
4: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி
5: அருள்மொழியும் திருவருளும்.
6: அனைவருக்கும் முகம் மலர மீண்டும் ஒருமுறை அன்பான காலை வணக்கங்களோடு உங்களின் அன்பிற்கனிய ஜெயராம். இது ஹலோ எஃப்எம் ஆபிசூடி. மாணிக்க வாசகருடைய திருவாசக பாட்டோடு தொடங்கும் ஒரு சுகமான ஆன்மீக யாத்திரை. வார நாட்களிலே வளமையான கருத்துக்கள், ஆலய விழாக்கள், அதன் தத்துவங்கள், தாத்பரியங்கள், தமிழ் மாத பிறப்பு ஒவ்வொன்றிலும் அதற்கேற்ற வகையிலே சிறப்பு. அந்த வகையிலே இந்த சித்திரை மாதம் பல்வேறு கோவில்களிலும் உற்சவ காலம் என்பதனால் நம் தமிழர் மரபு பற்றிய அந்த சிறப்புகள் எல்லாம், கூடவே அவ்வையின் நல்வழி பாட்டு எண்ணிக்கை, இந்த எண்களுக்கும் தெய்வீக சம்பந்தம் உண்டு என்பதை நிறுவுவதற்கான அருமையான குறிப்புகள், வழக்கம் போல நல்ல நீதிக்கதை என்ற சிறப்புகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் அதிசூடியில் ஒலிக்கின்றது.
1: எண்களும் தெய்வீக எண்ணங்களும் அதிசூடி.
3: அதிசூடி ஹலோ எஃப்எம்.
6: உண்மைதான், எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் என்ற சொல்லிலேயே எழுத்திற்கு முன்னர் எண் தானே வந்திருக்கின்றது. இன்றும் கூட கிராமப்புறங்களிலே எண் என்பதை எண்ணம் என்று சொல்லால் குறிப்பிடுவார்கள். எத்தனை எண்ணம் எடுத்து தர என்று கடைக்கார அண்ணாச்சி கேட்பார், நினைவு இருக்கின்றதா? ஆக அந்த எண்கள் ஒவ்வொன்றுக்குமான தெய்வீக சிறப்பு. அதிலே 9 என்ற இலக்கத்திற்கான தெய்வீக சிறப்பு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நான் 1-2 நேற்று சொல்லி இருக்கின்றேன். 9 என்ற இலக்கத்திற்கான இன்னும் பல சிறப்புகளை நீங்கள் யோசிப்பதை, படிப்பதை, அறிந்ததை, புரிந்ததை என்னோடும் பகிர்ந்து கொள்ளலாம். ஜெயராம் @hellofm.in என்பதே மின்னஞ்சல் முகவரி. தெரிந்த விஷயங்கள் என்றால் நினைவுபடுத்திக் கொள்ள, தெரியாத விஷயங்கள் என்றால் அதை இன்னும் ஆர்வமாக அறிந்து கொள்ள எத்தனை எத்தனை செய்திகள் ஒலிக்கின்றது. கூடலூர் அருகே விண்ணேற்றிப்பாறை மலையிலே மங்களதேவி கோயில், கண்ணகி கோவில் அது. அவள் கற்பு கரசி என்பதனால் மங்களதேவி என்று போற்றப்படுகின்றாள். ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமியிலும் முழு நிலவு திருவிழா என்றே கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். வனம் ஒரு கும் இருட்டு கொய் எனக்கூடிய செல்வண்டுகளின் சத்தம், வானிலே முழு நிலா, கண்ணகி தேவி கோயில் தரிசனம். இன்று நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரி, இந்த நீட் தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் ஒரு பிரார்த்தனை இருக்கட்டும். வழக்கமாக திங்கள் தொடங்கி சனிக்கிழமை வரையில் தானே அதிசுடியில் பிரார்த்தனை உண்டு. பெற்றோருக்காக, நீட் தேர்வு எழுதும் பிள்ளைகளுக்காக இந்நாளிலே ஒரு சுருக்க பிரார்த்தனை. இறைவா, ஓராண்டு உழைத்திருக்கும் பிள்ளைகள், ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவு அது நனவாக வேண்டும், முயற்சி காரிய பலிதமாக வேண்டும். நீட் தேர்வு எழுதக்கூடிய எல்லா பிள்ளைகளும் நினைத்த வெற்றியை பெற வேண்டும். இந்த க்ஷணத்திலே எல்லோரும் ஒன்றிணைந்து பிரார்த்தனை செய்து இந்நாளை தொடங்கலாமா?

நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். நீட் தேர்வு எழுதும் அத்தனை பிள்ளைகளும் மிகச்சிறப்பான வெற்றியை பெறப்போகின்றார்கள். வாழ்த்துகின்றது ஹலோ எஃப்எம்என் ஆபிசூடு.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதிசூடி.
2: ஆதிசூடி காற்றலைகளில் கண்ணல் மொழி. ஆதிசூடி
1: ஆண்டவனை உணரும் வழி.
3: கையிலே வேல் வைத்திருந்தால் அது முருகப்பெருமான், அதே போல திரிசூலம் வைத்திருந்தால் அது சிவபெருமான், கதை சங்கு சக்கரம் இவற்றையெல்லாம் வைத்திருந்தால் அது பெருமாள் என்று. இந்த சிலைகள் நமக்கு எவ்வளவு பெரிய விஷயங்களை சாதிக்கின்றன, தனித்த அடையாளத்தை நமக்கு உணர்த்தி விடுகின்றன. அதுபோல ஒரு தெய்வம் கையிலே எழுத்தாணி பிடித்திருக்கும், நீங்கள் உடனே திருவள்ளுவரை நினைப்பீர்கள். ஒரு கையில ஏடு, இன்னொரு கையில எழுத்தாணி, அவருடைய அந்த தெய்வீக தோற்றமே நம் வணக்கத்துக்குரியதாயிருக்கும். ஆனால் நான் சொல்லுவ அந்த தெய்வம் வேறு. இந்த சித்ரா பௌர்ணமியிலே அந்த தெய்வம் வணங்கப்படும். ஆம், எழுத்தாணி கையில் வைத்திருக்கும் அந்த தெய்வம் சித்ரகுப்தன் என்று போற்றப்படுகின்றான். சித்ரகுப்த பூஜை சித்ரா பௌர்ணமி நாளிலே மிகச்சிறப்பான ஒன்று. அவருக்கான வழிபாட்டின் போதும் அந்த எழுத்தாணி பிரதானமாக வணங்கப்படும் அல்லவா? சரி, இந்த சித்ரகுப்தனுக்கு எங்கெங்கே கோவில்கள் இருக்கின்றது? நம் தமிழ்நாட்டிலே தடுக்கு விழுந்தால் ஒரு விநாயகர் கோவில் இருக்கும். சித்ரகுப்தனுக்கு அரிதாகவே கோவில்கள் இருக்கின்றன. எங்கெங்கே அந்த கோவில்கள்? ஆச்சரியமான செய்திகளோடு இந்நாள் ஞாயிற்றுக்கிழமையின் சிறப்பாதிசூடி. ஒவ்வொரு நாளிலும் அருட்சிறப்புகள் நீங்கள் இருக்கும் இடம் தேடி இது ஹலோ எஃப்எம்என் ஆதிசூடி. உங்களோட உங்களின் நண்பர்கனிய ஜெயராம்.
4: அன்றாட வாழ்வியல் பழக்க வழக்கங்கள் ஹலோ எஃப்எம்மின் ஆதிசூடியில்.
3: இப்போது இருக்கும் இளைய தலைமுறை உடனே மாற்றிக்கொள்ள வேண்டிய அல்லது உடனே கை கொள்ள வேண்டிய ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? வயதில் மூத்த பெரியவர்களுக்கு உரிய மரியாதை தந்து பேசுவது. வா போ என்பதையெல்லாம் இப்போது அன்பின் அடிப்படையில் என்று கொண்டு வந்து விட்டார்கள். சரி, அதையாவது ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எந்த இடத்திலும் அவருடைய நிலை கருதி, அவருடைய உருவம் கருதி அவரை அவமரியாதை செய்வது, அவமரியாதையாக பேசுவது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றல்லவா? வயதில் மூத்த பெரியவர்கள் என்றால் உரிய மரியாதை தந்து பேசுவது அருகி செல்லும் ஒரு நல்ல பழக்கமாக இருக்கின்றது. எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றது, என்னுடைய அம்மா சினிமா நடிகர் நடிகை என்றாலும் சரி, அவருடைய பெயரை பற்றி குறிப்பிடும் போது அவர் இன்னார் என்றுதான் குறிப்பிடுவார். ஒரு நாளும் அவன் என்றோ அவள் என்றோ ஏக வச்சனத்தில் அவர்களை குறிப்பிடவே மாட்டார். உண்மையில் நம்மை சுற்றி நிறைய எளிய மனிதர்கள் இருக்கின்றார்கள். தினந்தோறும் நம் வீட்டுக்கு கீரை வந்து தரக்கூடியவர், அம்மாவோடு சேர்ந்து ஒத்தாசை செய்யக்கூடிய வீட்டு வேலை செய்யும் அம்மா, அதே போல பழம் விற்கும் அம்மா, ஏடிஎம் வாசலிலே இருக்கும் ஐயா, மோட்டல்கள் அங்கே வாசலிலே பச்சை கொடி காட்டி உணவு கூடத்து கழைப்பார். அதனால் வியாபாரம் பெருகும் என்ற அடிப்படையிலே அப்படி ஒரு ஆளை நிறுத்தி வைத்திருப்பார்கள். பொய் சொல்லாமல் திருடாமல் தொழிலுக்காக வருமானத்திற்காக பிழைப்புக்காக என்று எந்த தவறும் செய்யாமல் இந்த தொழில் செய்வோரை நாம் ஏன் கீழாக நினைக்க வேண்டும்? குறிப்பாக இந்த வேலைகளிலே வயதில் மூத்தவர்கள் தான் இடம்பெறுவார்கள். நீங்களும் கவனித்திருக்கலாம், உரிய மரியாதையோடு ஒரு சிறு அக்கறையோடு அவர்களிடத்திலே கொஞ்சம் பேசித்தான் பாருங்களேன். வயதில் மூத்த பெரியவர்கள் உரிய மரியாதையோடு நடத்தப்பட வேண்டும். அன்றாட வாழ்வியல் பழக்க வழக்கத்திலே சிறப்பாய் ஒலித்திருக்கின்றது இந்நாளின் ஆதிசூடியில்.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக, LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.
2: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும் கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
3: எனக்கு தமிழ் நல்லா தெரியும்.
4: நல்லா தமிழ் பேசுறீங்களே.
3: பேசுறது மட்டும் இல்ல, நல்லா படிக்கவும் செய்வேன். உங்க எல்லாரும் மாதிரியும் நாங்களும் தினமும் தினத்தந்தி படிக்கிறோம். தினத்தந்திய படிச்சுதான் தமிழை கத்துக்கிட்டேன்.
4: கலக்கிட்டீங்க சேட்டா.
5: இந்தியாவின் நம்பர் 1 தமிழ் நாளிதழ் தினத்தந்தி, என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம். ஹலோ எஃப்எம் 106.4 அதிசூடி இந்த ஒரு மணி நேரத்தை வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம் இணைந்து வழங்குவோர் தீபம் அகரபத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம், மற்றும் அம்பிகா சுத்தமான கற்பூரம்.
2: அதிசூடி ஹலோ எஃப்எம் 106.4
5: பக்தி மாலை சூபவேளை.
6: ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பட்சத்தில் ஒவ்வொரு விழா சிறப்பு பெறுகின்றது. நிலவு நிறைந்த நாளும் கொண்டாட்டத்துக்குரியது, நிலவில்லா நாளும் நிலவு மறைந்த நாளும் நம் வணக்கத்துக்குரியதாகின்றது. அந்த வகையில சித்திரை மாதத்தின் சித்திரை நட்சத்திரம் பௌர்ணமி தினம் சித்ரா பௌர்ணமி என்று, குரு பூர்ணிமா என்று போற்றப்படுகின்றது. அந்நாளிலே சித்திரகுப்த வழிபாடு நம் தமிழ்நாட்டில் ரொம்ப பிரசித்தம். யமதர்மராஜனுடைய கணக்கராக இந்த சித்திரகுப்தன் இருக்கின்றான். சரி, ஏன் இந்த சித்திரகுப்தனை வழிபட வேண்டும்? வழிபட்டால் என்ன வரங்கள் கிடைக்கும்? இதுதானே உங்கள் கேள்வி. அதற்கு ஒரு கதை இருக்கின்றது. சிவாம்சமாக சித்திரத்திலிருந்து உதித்த பிள்ளை என்பதனால் சித்திரகுப்தன் என்றவருக்கு பெயர். பிறக்கும் போதே எப்படி கர்ணன் கவச குண்டலத்தோடு பிறந்தானோ அதுபோல கையில எழுத்தாணி 7 சகிதமாக பிறந்த பிள்ளை. ஆக கணக்கிலே கெட்டி. நீங்கள் ஒரு நன்மை செய்தால் நீங்களே மறந்தாலும் சரி, அதை குறித்து வைத்துக் கொள்ளக்கூடியதில் மிக மிக தேர்ந்தவர். அதனால் யம தர்மராஜனே சித்திரகுப்தனிடத்திலிருந்துதான் அந்த கணக்குகளை கேட்டு பெற்றுக் கொள்ளுவாராம். சித்ரா பௌர்ணமி நாளிலே சித்திரகுப்தனுக்கு பூஜை செய்யும் போது எழுத்தாணி, நோட்டு புத்தகம் இதெல்லாம் வைத்து வழிபட்டால் வாழ்விலே வளம் பெருகும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இன்னும் கூட உப்பு சேர்க்காத கலவை சாதம் தயார் செய்து நீர்நிலைகளிலே நிலாச்சோறு உண்ணும் வழக்கமும் இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் இருக்கின்றது. திதி பார்த்து வணங்கும் போது வழிபடும் போது விதியே மாறும் என்ற நம்பிக்கை அடிப்படையில் இப்படி தேர்ந்தெடுத்து நம் வழிபாடுகளை செய்யும் போது நன்மைகளை பெறலாம். அதெல்லாம் சரி ஜெயராம், இந்த சித்திரகுப்தனுக்கு எங்குதான் கோவில் இருக்கிறது? இதுதானே உங்கள் கேள்வி. அரிதாகவே கோவில்கள் இருக்கின்றன. எங்கெங்கு இருக்கிறது என்று சொல்லுகின்றேன். இந்த பட்டியலிலே ஒரே ஒரு கோவிலை மட்டும் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். நீங்களும் கொஞ்சம் தேட வேண்டும். இந்நாள் ஞாயிற்றுக்கிழமை தானே. அதனால் கையில எழுத்தாணி சகிதமா இடது கையில ஏடு தாங்கி இருக்கின்றவர் என்று சொன்ன சித்திரகுப்தருக்கு காஞ்சிபுரத்திலே ஒரு தனி கோவில் இருக்கின்றது. அதே போல தேனி மாவட்டம் போடி அருகே கோடாங்கி விட்டு யம தர்மராஜன் கோவிலிலே இதே சித்திரகுப்தனுக்கு ஒரு தனி சன்னதி இருக்கின்றது. நம் கோவையின் சிங்காநல்லூர் யம தர்மராஜன் கோவிலிலே சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்த வழிபாடு ரொம்ப சிறப்பான ஒன்றல்லவா? சித்ரா பௌர்ணமி நாளிலே நிகழ்ந்த சித்திரகுப்த வழிபாடு பற்றி ஆச்சரியமான அருள் சிறப்பு ஒலித்திருக்கின்றது. இந்நாள் ஞாயிற்றுக்கிழமையின் சிறப்பாதி சுடியல்
5: சிந்தனை செய் மனமே,
2: செயல்கள் சிறக்கும் தினமே.
5: ஆதி சுடி ஹலோ எஃப்எம்எல்

0: மாலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி
2: முதல் தரிசனம். ஆதி சூடி
3: கோவில்களில் நிகழும் பல்வேறு விதமான வழிபாடுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மை பொருந்தியது. அதெல்லாம் எந்த அடிப்படையிலே? ஒரே

0: ஆகிவிட்டது என்றொரு பழமொழி. அதற்கேற்ற வகையிலே உடல் மனம் இரண்டையும் சரி செய்து கொள்வோர் உண்டு. பிரதட்சணம் என்று பெயர். அடிப்பிரதட்சணம், உடலை கொண்டு சுற்றி கொடுப்பது அங்க பிரதட்சணம். அதுவே கிரி வலம் வருவது கிரி பிரதட்சணம் என்று. கிரிவலம் வருதல் என்ற சிறப்பு இருக்கின்றது அல்லவா? சித்ரா பௌர்ணமி நாளிலே திருவண்ணாமலையிலே பார்க்க வேண்டுமே, திருக்கார்த்திகை பிரம்மோற்சவ விழா போலே, பெருங்கூட்டம் ஒரு திருவிழா போலே மலையை சுற்றி வந்த அந்த பெருங்கூட்டம். சரி, இந்த மலை சுற்றி வருதல் என்பது மிகச்சிறந்த வழிபாடுதான். அரூபமாக இருக்கக்கூடிய சித்த மகா முனிகள் அவர்களுடைய மூச்சுக்காற்று அவர்களுடைய அருட்பார்வை நம் மீது படும். அதே போல பௌர்ணமி தினங்களிலேயே மட்டும் மலரக்கூடிய மலர்கள், முகழ்க்கக்கூடிய செடிகள், அவற்றினுடைய அந்த நறுமணம், அது நம் உடலிலே பட நல்ல ஆரோக்கியம் உண்டாகும் என்றெல்லாம் இருக்கின்றது. பௌர்ணமியிலே மட்டும் வளரக்கூடிய ஔஷதங்கள் என்று சிறப்பு இருக்கின்றது. அது மலை முழுக்க நிரம்பி இருக்கும், அதனால் நன்மை உண்டாகும் என்று கிரிவலம் வர சொன்னார்கள். ஆனால் கூட்டம் கூட்டமாக கதை பேசியபடி, கேலி கிண்டல் செய்தபடி, வழியில் விற்கக்கூடிய தின்பண்டங்களை எல்லாம் தின்றபடி செல்லுகிறோமே, உண்மையில் இது கிரிவலம் தானா என்ற சந்தேகமும் வரத்தானே செய்கின்றது. கிரிவலம் வருவது பற்றி காஞ்சி மகா பெரியவர் அவர் தந்த விளக்கம் இருக்கின்றது. நறுக்கு தெரித்தார் போன்ற வார்த்தை. எப்படி கிரிவலம் வர வேண்டும்? விக்கு விக்கு என்று இந்த வாக்கிங் செல்லுவோமே, அப்படி நடக்க கூடாது. போட்டி போட்டு கொண்டு நடப்பானே, அப்படி நடக்க கூடாது. எப்படி நடக்க வேண்டுமாம்? நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும் மகாராணி எப்படி நடந்து செல்வாரோ அப்படி நடந்து செல்ல வேண்டுமாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உண்மையில் கிரிவலம் நாம் அப்படியா சென்று கொண்டிருக்கின்றோம்? கிரிவலம் பக்தி நிறைந்த ஒரு அருள் யாத்திரை. இந்த பிறவியை கடைத்தேற்றும் யாத்திரை என்ற ஸ்ரத்தையோடு செய்யப்பட வேண்டியது கிரிவலம். என்றேராம் போன வாரம் சொல்லியிருக்க கூடாதா? சித்ரா பௌர்ணமி என்றுதான் சென்றேன். நீங்கள் சொன்னபடியெல்லாம் கிரிவலம் சென்றேனே என்றால் எனக்கு அந்த பலன் கிடைக்காதா என்றால், மாதம் மாதம் தான் பௌர்ணமி வருகின்றது, இப்போது சொல்லி இருக்கின்றேன் அல்லவா, அடுத்து எப்போதெல்லாம் கிரிவலம் செல்லுகின்றீர்களோ இதை நினைவில் வைத்து கிரிவல யாத்திரை மேற்கொண்டு அருளை பெறலாம். நாளும் பக்தி சிறப்புகள் நீங்கள் இருக்கும் இடம் தேடி அதிசூடியில்.
1: தங்கே முழங்கு
2: தெய்வ தமிழ் மொழியும் தமிழர் வாழ்வும்
1: சித்திரை மாத சிறப்பு ஆத்திசூடி தங்கே முழங்கு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: அதிகாலை சுபவேளை
2: சுபவேளை
1: ஹலோ எஃப்எம் 106.4
3: இப்போதெல்லாம் ஃபேஸ்புக் அதனுடைய பதிவுகளிலே ஒரு சில வார்த்தைகள் வருகின்றது. ஒரு சுவாமி படத்தை போட்டுவிட்டு இது ஒரு 100 பேருக்கு அனுப்புங்கள், இன்று இரவுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் என்று. இவர்கள் எல்லாம் யாராக இருக்கும்? ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பு போஸ்ட் கார்டிலே இது போல ஏதாவது மந்திரங்களை எழுதி 1000 பேருக்கு அனுப்புங்கள், உங்களுக்கு இந்த இரவுக்குள்ளே நல்லது நடக்கும், அனுப்பவில்லை என்றால் என்று பயமுறுத்தும் வகையிலே நிறைய நிறைய வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கும். ஒருவேளை அவர்கள்தான் இப்படி வளர்ச்சிதை மாற்றத்திலே இவ்வளவு தூரம் ஃபேஸ்புக்கிலே பதிவு போடும் அளவுக்கு வளர்ந்திருக்கின்றார்களோ என்று எண்ண தோன்றுகின்றது. பக்தி மிகச் சிறந்தது. ஆனால் பக்தியின் பெயரால் நடக்கும் சில விஷயங்கள் இருக்கின்றது. அதை அடியவர்கள், உண்மை பக்தி என்ன என்பதை உணர்ந்தவர்கள் திருத்திக் கொள்ளத்தானே வேண்டும். உதாரணத்திற்கு ஆண்டவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். இந்த உலக வாழ்விலே இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பது ஒன்றும் தவறு இல்லை. கடைசியில் என்ன ஆகிவிட்டது? நீ இதை தரவில்லை, நான் சொன்னபடி அந்த வேண்டுதலை செய்யத்தான் வேண்டுமா என்று இந்த எண்ணங்கள் எல்லாம் வளர்ந்திருக்கின்றது. ஆபத்தல்லவாது அதை உணர்த்துகின்றது இந்நாளின் கேள்வியும் அடுத்து ஒலிக்கப் போகும் விளக்கமும்.
4: ஞாயிறுதோறும் கேள்வி, இது ஞான வேள்வி,
2: இது ஞான வேள்வி.
4: ஹலோ எஃப்எம்-இன் ஆதி சூடியில்.
3: வேண்டுதலை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அது தெய்வ குற்றம் ஆகுமா? என்ன வேண்டினோமோ அதுவே நிறைவேறாத போது நான் எதற்கு நேர்ச்சையை பூர்த்தி செய்ய வேண்டும்? இதை வைத்துத்தான் எனக்கும் என் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வரும். அவளும் படித்து ஒரு நல்ல கம்பெனியிலே பெரிய பொறுப்பில் இருப்பவர்தான். இது என்னமோ எனக்கு ரொம்ப பத்தாம் பசலித்தனமாக இருக்கின்றது, விளக்கம் தேவை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். பெயர் வேண்டாம் என்றதனால் நானும் தவிர்க்கின்றேன். சொன்னேன் அல்லவா எங்கே வந்து நிற்கிறோம் பார்த்தீர்களா? இது என்ன வியாபார ஒப்பந்தமா இறைவனோடு? உங்கள் அன்பின் மிகுதியினால் ஆண்டவனை உன்னை வணங்குகிறேன் என்பது முதல் நிலை. இறைவா எனக்கு இது வேண்டும் என்று கேட்டது இரண்டாவது நிலை. இதை நீ எனக்கு அருளி செய்துவிடு, நான் வழிபாட்டிலே இதெல்லாம் செய்கிறேன் என்று நீங்களாக வைத்துக் கொண்ட முறை. கடைசியிலே எங்கே வந்து நிறுத்தி விட்டீர்கள் இறைவனை? நீயே தரவில்லை, உனக்கு எதற்கு நான் நேர்ந்து கொண்டபடி அந்த பிரார்த்தனை நிறைவேற்ற வேண்டும் என்று நம் மனம் மாறி இருக்கின்றது. ஒரு ஆபத்தான அறிகுறி அல்லவா? உண்மையில் இறைவனிடத்தில் நாம் செய்யும் வேண்டுதல்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? இதுவரை நாம் பெற்றதற்கும் அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கும் நன்றி தெரிவிப்பதற்காகவே இருக்க வேண்டும். அதையும் மீறி இது வேண்டும் அது வேண்டும் என்று ஒரு தந்தையினிடத்தில் கேட்பது போல கேட்கின்றீர்களா? தவறில்லை. அதே நேரம் இறைவன் உங்களுக்கு அருளி செய்ததை கொண்டு இந்த பூஜை செய்கிறேன், அந்த பூஜை செய்கிறேன், இப்படி வழிபடுகிறேன், அப்படி வழிபடுகிறேன், அதுவும் தவறில்லை. அதே வேளை என் வேண்டுதல்களை நிறைவேற்றி தந்துவிடு என்பதோடு நாம் நின்று விடுவது இறை அருளில் உஜிதம். தெய்வ குற்றம் ஆகுமா என்று கேட்டிருக்கின்றார். தெய்வம் என்ன, நீ என்ன தருகிறாய் என்று பார்த்த உனக்கு அருளி செய்து கொண்டிருக்கின்றார். அவர் என்ன லேவாதேவி செய்யக்கூடிய கணக்கு பிள்ளை வேலை பார்க்கின்றாரா? நிச்சயமாக இல்லை. இறைவன் நம் தாய் தந்தை போன்றவன். நாம் நலமோடு வளமோடு இருக்க வேண்டும் என்றே அருளி செய்பவன். அதனால் இந்த எண்ணம் கொஞ்சமும் வேண்டாம் என்பது அதிசூடியின் பதில். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இதுபோல ஆச்சரியமான கேள்விகளும் நல்ல விளக்கமும் உண்டு ஹலோ எஃப்எம்-இன் அதிசூடியில். மீண்டும் நாளை காலை உங்கள் அனைவரையும் சந்திக்கட்டுமா? நல்ல வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். உங்களின் நண்பர்க்கு நீ ஜெயராம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே.

0: எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்போ 7 மணியே கடந்தாச்சு. ஹலோ எஃப்எம் இல் அடுத்தடுத்து பாடல்களை கேட்டு இணைஞ்சிருங்க.
1: வணங்கியோர் சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
2: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக, LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.
2: இது சம்மர் ஆஃபர் இல்ல, சம ஆஃபர். இந்தியாவிலேயே துணி, நகை, பாத்திரங்கள், பர்னிச்சர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளுபடி செஞ்சு, அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியில் துள்ளும்படி செஞ்சு வியாபாரத்துல புதிய பாதையை உருவாக்குனது நம் அண்ணாச்சி செல்வரத்தன் ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்டிங் செய்யறவங்களுக்கு பெஸ்ட் சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்தனம் கடைக்கு வாங்க.
3: தினத்தந்தி எங்கம்மா?
4: எந்திரிச்சீங்களா மாமா? தோ வந்துட்டேன்.
5: லதா, தினத்தந்தி எங்க?
4: மாமா படிச்சுட்டு இருந்தாருங்க, 2 மினிட்ஸ்ல கொண்டு வரேன்.
6: அம்மா அப்பா படிச்சிட்டார்னா தினத்தந்திய எங்கிட்ட கொடுங்க.
4: ஓகேடா கண்ணா. எத்தனை தலைமுறை கடந்தாலும் தினத்தனுக்கு இருக்கிற மதிப்பு குறையவே குறையாது. அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி கனவுன்னு எல்லா வயதினரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கிறது தினத்தந்தி மட்டும்தானே.
7: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி, என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம்.
8: விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்
9: May 1-3
8: ஏகப்பட்டிங்
9: பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
10: பூர்விகாவா?
11: ஆமா, டக்குனு விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
12: சண்டே கிராமபோன்
13: புரட்சி தலைவரும் எங்க அப்பாவும் சுட்டுக்கிட்டது பெரிய நிகழ்ச்சி அன்னைக்கு, January 12, 1967. ஆனா அதுக்கு பிறகு இவர் வெளியே வந்த உடனே ஒரு கல்யாணம், மனோரமா அவங்க பையன் கல்யாணம், ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க.
14: ஆர்ஜே செல்வாவுடன் நடிகர் ராதா ரவி கலந்து கொண்டு பேசும் சண்டே கிராமபோன் இன்று மதியம் 12 மணிக்கு.
0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.
3: சரி சரி சரி சரி
4: சரி சரி சரி சரி சரி சரி
5: பெரம்பூர்ல
6: 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury, where space, comfort and community come together. Price hike ku munnadi ippove book panunga. Call 8807 11 2200. Rara number TN29 building 006920 24.

0: மெகா சம்மர் சேல்.
1: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் .com. சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
2: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
1: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
2: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ், பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்ஸும் இருக்கு.
1: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
3: சத்யால எல்ஜி, சாம்சங், வோல்டாஸ், ஓஜி னு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐ ல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
1: ஹலோ எஃப்எம்எல் ஸ்பாட்லைட். பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள எக்ஸிட் போல் முடிவுகள் கள நிலவரத்தை எதிரொலிக்கிறதா? இதுவரை வெளிவந்துள்ள தேர்தலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய கருத்து கணிப்புகள். ராஜசேகருடன் தேர்தல் வியூக வகுப்பாளர் அருண்மணி ஜெகத் கஸ்பர், மூத்த பத்திரிகையாளர்கள் தராசு ஷியாம் மற்றும் சபீர் உள்ளிட்ட பலர் பங்கு பெறும் ஸ்பாட்லைட் இன்று காலை 10 ஹலோ எஃப்எம்எல்.
4: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.
1: அம்மாடி, தினத்தந்தி எங்கம்மா?
2: எந்திரிச்சிங்களா மாமா? தோ வந்துட்டேன்.
3: லதா, தினத்தந்தி எங்க?
2: மாமா படிச்சிட்டு இருந்தாருங்க, 2 மினிட்ஸ்ல கொண்டு வரேன்.
4: அம்மா அப்பா படிச்சிட்டார்னா தினத்தந்திய எங்கிட்ட கொடுங்க.
2: ஓகேடா கண்ணா. எத்தனை தலைமுறை கடந்தாலும் தினத்தந்திக்கு இருக்கிற மதிப்பு குறையவே குறையாது. அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி கனவுன்னு எல்லா வயதினரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கறது தினத்தந்தி மட்டும்தானே.
5: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி. என்று முதலிடம், எப்போதும் உங்களிடம்.
6: 100 ஆண்டுகள், 100 நாட்கள், செய்கோலி மீது 100% தள்ளுபடி.
7: பீமா லெகசி ஃபர்ஸ்ட் 100 days ஆஃபர்.
6: தங்கம், வெள்ளி மற்றும் வைரம் வாங்கும் போது செய்கோலி மீது 100% வரை தள்ளுபடி பெறுங்கள்.
7: மேலும் ஒவ்வொரு முறையும் ₹1,00,000 மதிப்புள்ள வைரங்கள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டியை இலவசமாக பெறுங்கள்.
6: அனைத்து பீமா ஷோரூம்களிலும் கிடைக்கும். TNC அப்ளை.
8: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமைய காட்டு.
9: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள். ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
10: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
11: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்யூரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போ. 20 acres ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 acres ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 floor மெகா கிளப் ஹவுஸ், 800+ ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 and 4 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 BHK ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 crore அப் டு 3.4 crore அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட். நியூ டவர் நவ் ஓபன் ஃபார் சேல். பிரைஸ் ஹைக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807112200. ரேரா நம்பர் TN29 பில்டிங், 00692024.
12: அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
13: FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
14: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்,
15: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்
16: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே. சின்னதுரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.

0: ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் உங்க மிஸ்டர் பாலாஜி பேசிட்டு இருக்கேன். இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் வந்து விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய அபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லிடு நிகழ்ச்சி இருக்கு. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை நீங்க ஜெயிக்கலாம். சொல்லிடு நிகழ்ச்சியில கலந்துக்க நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-46-99-99. ஹலோ எஃப்எம் சொல்லிடு பிரசென்டட் பை கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆனர் பார்ட்னர் எதிஹாட், ஷேரிங் பார்ட்னர் SNJ 10,000 கிரானுலேட்டட் சுகர், பிரிண்ட் பார்ட்னர் தினத்தந்தி, இணைந்து வழங்குவோர் கே சின்னதுரை என்கோ அண்ட் அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல். இது உங்கள் அபிமான ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: Hi, this is Dhoni.
2: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Chennai Super Kings in official radio partner Hello FM.
3: Hello FM, the proud partners of Chennai Super Kings.

0: தினத்தந்தி இன்று முதலிடம் எப்போதும் உங்களிடம்.
1: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
2: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா? சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
3: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக், குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
2: மே 1-ல் இருந்து 3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
3: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ், பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்ஸும் இருக்கு.
2: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
4: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல ஸ்னேகாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
5: ஸ்னேகாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
6: SA இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃபரிங் BE and BTech courses in computer science, AI and machine learning, AI and DS, cyber security, IT, ECE, EEE, civil, mechanical and more. ME, MBA, MCA and PhD programs available. Counseling code 1114. For admissions contact 9941497973.
7: டட், நாம எப்போ bigger houseக்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
8: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
7: Guess what? நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன். காசா கிராண்ட் மெர்க்யூரி, நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
8: ஆனா பிரைஸ் எப்படி?
7: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ரூபீஸ் 7299 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800 பிளஸ் ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
8: வாவ், இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட கூடாதுடா.
9: 2 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury, where space, comfort and community come together. Price hike ku munadi இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807112200. வேற நம்பர் 1029 பில்டிங் 006920204. TNC apply.
10: நம்ம சென்னை கேச்சின துரையன் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபரா காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை ஃபிளாட் 50% தள்ளுபடி.
11: இந்த ஆஃபர் மே 10 வரை மட்டுமே.
10: கேச்சின துரையன் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
12: நம்ம பவுன் தாய் படுகையில விழுந்ததுல இருந்து என்னத்தவோ சொல்ல துடிக்குதுப்பா.
13: ஏண்டி பாட்டி என்ன தடி கைய கைய ஆட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா?
14: நான் பேசுறது கேக்குதா? ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களா?
15: மே பாட்டி என்ன சொல்ல வருதுன்னு நம்ம அக்காக்கு தெரியும். கோ, நீ சொல்லுங்க.
16: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
17: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
18: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. இன் அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில். ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒரு முறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
19: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. நேரம் இப்போ 8 மணியே கடந்தாச்சு. ஹலோ எஃப்எம் இல் அடுத்தடுத்து பாடல்களை கேட்டு இணைஞ்சிருங்க.
1: வழங்கியோர்
2: சமையல் படிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: ரேடியோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.
2: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
3: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்யூரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போ. 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃபுளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800 பிளஸ் ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 and 4 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 BHK ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 கரோர் அப் டு 3.4 கரோர் அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட். நியூ டவர் நவ் ஓபன் ஃபார் சேல். பிரைஸ் ஹைக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807 11 2200. ரேரா நம்பர் TN29 பில்டிங், 0069 2024. Apply.

0: मेगा समर सेल।
1: SCA कॉलेज ऑफ आर्ट्स एंड साइंस, एक्सप्लोर टॉप प्रोग्राम्स इन कॉमर्स, मैनेजमेंट, DCA, कंप्यूटर साइंस, AI, डेटा साइंस, विजुअल कम्युनिकेशन, साइकोलॉजी, होम साइंस एंड मोर। फॉर एडमिशंस विजिट saacas.ac.in।
2: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
3: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, VR மால், RK சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
2: May 1st to 3rd வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
3: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ், பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ IPL டிக்கெட்ஸ் இருக்கு.
2: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
4: டாடி, என் பெட்ரூம் ஏசில சத்தம் தான் அதிகம் வருது, சுத்தமா கூலிங்கே இல்ல, உடனே மாத்துங்க.
5: கவலை ஏற்படாத ஜானு, நம்ம ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பானசோனிக் மிராய் ஸ்மார்ட் வைஃபை ஏசி லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஏசில மட்டும்தான் சூப்பர் டைமா அவுட்டோர் இருக்கு. உப்பு காத்து பட்டாலும் காகில் துருப்பிடிக்காது, லாங் லைஃப் வரும்.
4: அதோட நம்ம பழைய ஸ்பிளிட் ஏசிய கொடுத்து புது பானசோனிக் இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
5: இன்ஃபேக்ட் கிரெடிட் கார்டு இஎம்ஐல ஏசி வாங்கினா 4,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கு.
4: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்.
5: சண்டேயும் கடை உண்டு, பேலே கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
6: ஜப்பான் பானசோனிக் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ஸ்ரீநகர்.
7: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை கிரிக்கெட். போக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
8: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
9: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.

0: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
1: Hello FM, Sunday Gramophone.
2: 75 என் கல்யாணம், 1975 ஆகஸ்ட் 27 எங்க திருமணத்துக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது. பட் எங்க அப்பா தான் முன்னாடி நின்று நடத்தினாரு. நடிகர் தலகத்தில இருந்து எல்லாரும் வந்தாங்க, பெருந்தலைவர் காமராஜர்ல இருந்து எல்லாரும் வந்தாங்க, கலைஞர் அவர் தலைமை தான் பண்ணாங்க கல்யாணமே.
1: ஆர்ஜே செல்வாவுடன் நடிகர் ராதாரவி கலந்து கொண்டு பேசும் சண்டே கிராமபோன் இன்று மதியம் 12.

0: Hi, this is Rituraj Gaikwad.
1: Hi, this is Dhoni.
2: Vanakkam Chennai. This is Anshul Kamboj. You are listening to Chennai Super Kings in official radio partner Hello FM.
3: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
4: Hello, hello, hello. Hello, hello, my friend. Nudiyarapoli Nalu.
5: Hello FM, Tamilarin Pechu, Tamilagathin Moochu.
6: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்றுச்சு.
7: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபீடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 08065740817.
8: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
9: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக், குரோம்பேட்டை, VR மால், RK சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
8: மே 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
9: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ IPL டிக்கெட்ஸ் இருக்கு.
8: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சு வாங்கிட்டு போங்க.
10: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
11: எஸ் மேடம், சொல்லுங்க.
10: நாங்க பெருங்குடியில PG ஹாஸ்டல் புதுசா கட்டிருக்கோம். எல்லா ரூமுக்கும் ஏசி போடணும். 100 square feet ரூமுக்கு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
11: LG 0.8 ton ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். ஃபாஸ்ட் கூலிங், காம்பாக்ட் சைஸ், கரண்ட் செலவு ஏராளமா மிச்சம்.
10: அப்போ விலை ஜாஸ்தியோ?
11: அதுவும் ரொம்ப கம்மி. ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல LG 0.8 ton ஏசி அதிரடி விலை ₹29,990 கிடைக்குது. டெலிவரி ஃப்ரீ, இன்ஸ்டாலேஷனும் ஃப்ரீ, அதோட ஒரு சௌபாகியா மிக்சியும் ஃப்ரீ.
10: வாவ், சூப்பர்.
11: இப்போ கார்டு EMIல LG ஏசி வாங்கினா அப் டு 5% இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கே.
10: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல வண்டி வண்டியா LG ஏசி விக்கிறதால மண்டி விலைக்கே தராங்க.
12: LG ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், நகர்.
10: சண்டேயும் கடை உண்டு, வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
13: டாட், நாம எப்போ பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
14: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
13: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மெர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
14: ஆனா பிரைஸ் எப்படி?
13: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ₹7,299 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800+ ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
14: வாவ், இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட
15: 2, 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury, where space, comfort and community come together. Price hike ku munnadi ippove book panunga. Call 8807-11-2200. Rara number TN29 building 0069-2024. TNC apply.
16: தம்பி, நீ சிவனேஷ் அண்ணன் மயன் தானே?
17: ஆமாண்ணே.
16: ஒரு வழியா உங்க அப்பாவோட இட்லி கடையை திரும்ப திறந்துட்ட போல.
17: அட போங்கண்ணே, நான் எங்க அப்பா மாதிரி தான் இட்லி சுடுறேன், சட்னி அரைக்கிறேன், ஆனா ஒரு கூட்டம் வர மாட்டேங்குதே.
16: தம்பி, உங்க அப்பாவோட இட்லி கடைக்கு இட்லி சாப்பிட வந்த கூட்டத்தை விட அவர் ரேடியோல ஹலோ எஃப்எம் ரெட்ரோ ஃப்ரைடே கேட்க வந்த கூட்டம் தான் அதிகம். அதனால அந்த ரேடியோல ஹலோ எஃப்எம் சவுண்டா வையே, எப்படி கூட்டம் வருதுன்னு மட்டும் பாரு.
18: ஒவ்வொரு வெள்ளியும் நாள் முழுவதும் நம்ம ஹலோ எஃப்எம் ரெட்ரோ ஃப்ரைடே வழங்குவோர் சத்யால, ப்ளூ ஸ்டார், மிட்சுபிஷி, பானசோனிக். எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி EMIல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்ட பீட் பண்ணுங்க.
5: Hello, hello, hello,
3: hello FM. Hello FM. தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்,
2: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்
3: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.

0: Hit song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
3: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக, LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.
4: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
5: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்யூரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்வாக. 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃபுளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800 பிளஸ் ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 and 4 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 BHK ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 கரோர் அப் டு 3.4 கரோர் அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட். நியூ டவர் நவ் ஓபன் ஃபார் சேல். பிரைஸ் ஹைக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807112200. ரேரா நம்பர் TN29 பில்டிங், 00692024.
6: அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி கனவுன்னு எல்லா வயதினரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கிறது தினத்தந்தி மட்டும்தானே.
7: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி, எந்த முதலிடம் எப்போதும் உங்களிடம்.
8: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ் வாட்டர்லேண்ட்ல AO ஸ்மித் அண்டர் தி சிங்க் RO வாட்டர் பியூரிஃபயர் மிட் நைட் பிளாக் அண்ட் வால்நட் பினிஷ்ல புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க.
9: இதுல 7 ஸ்டேஜ் பியூரிஃபிகேஷன் இருக்கிறதால 100% ஹெல்த்தி ட்ரிங்கிங் வாட்டர், 24 ஹவர்ஸ் கிடைக்கும், வேஸ்டேஜ் பாதியா குறையும்.
8: மினரலைசர் டெக்னாலஜி இருக்கிறதால தண்ணியில எப்போதும் நேச்சுரல் டேஸ்ட் இருக்கும்.
9: பழைய டப்பா வாட்டர் பியூரிஃபயர ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது P5 AO ஸ்மித் பியூரிஃபயர் வாங்கினா சொலையா 3000 ரூபாய் தள்ளுபடி.
8: Wow! Ratna Fan House-la telephone-liye order pannalam. Delivery and installation free.
9: Bajaj 0% finance-o irukke.
10: Ratna Fan House, Raja Bahadur Street, T-Nagar.
11: Chennai, ready-a? Indha chance-a miss pannidadhinga. Apparam idha patti dhaan ellarum pesuvaanga.
12: Ippo nama Chennai mulukka kalakka varanga Fast Track, Chrome Petai, VR Mall, RK Salai, Valasaravakkam, Virugambakkam, Adayar matrum Kolathur.
11: May 1-la irundhu 3 varaikku Fast Track store-a visit pannunga. Yegapatta opening offers kaathitu irukku.
12: Inge enna special-na limited edition Fast Track hoodies purchase பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் free Fast Track perfume, lucky winners-க்கு free IPL tickets இருக்கு.
11: இது சாதாரண launch இல்ல, அதனால நேர்ல வாங்க, enjoy பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
13: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு Best & Pumps. அதுவும் குறைந்த மின்சார செலவில் submersible dewatering pressure booster-னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு Best & Pumps தான். Visit bestandpumps.com.
14: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃபை அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல ரோபோடிக் சர்ஜரி, ரோபோடிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பா.
15: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கிற பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
16: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு
17: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
18: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
17: சரி சரி,
19: ரேடியோவை நான் எடுத்துக்கிறேன்.
0: சார், ரேடியோவை அவர் எடுத்துக்கிட்டாரு.
19: போன் அவர் எடுக்கல,
0: எடுக்கல. ஆமா, எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் ரேடியோ போன் போட்டி போட்டு எடுத்துட்டு போறாங்க? ஒவ்வொரு CSK மேட்ச் அப்பவும் நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லி எடி இருக்குல்ல, அதுல கலந்துக்குதான்.
3: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
18: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
13: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam.
20: இன் அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில் ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒரு முறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
21: ஹலோ எஃப்எம்எல் ஸ்பாட்லைட். பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள எக்ஸிட் போல் முடிவுகள் கள நிலவரத்தை எதிரொலிக்கிறதா? இதுவரை வெளிவந்துள்ள தேர்தலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய கருத்து கணிப்புகள். ராஜசேகருடன் மூத்த பத்திரிகையாளர் நரசிம்மன், அரசியல் விமர்சகர்கள் ராமசுப்ரமணியன் மற்றும் நவநீத் உள்ளிட்ட பலர் பங்கு பெறும் ஸ்பாட்லைட் இன்று காலை 10 மணிக்கு ஹலோ எஃப்எம்எல்.
2: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: Ramakrishna Ghosh. Listening to me on Hello FM, the official radio partner of Chennai Super Kings.
1: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
2: Hello, hello, hello. Hello, hello, FM. No,
3: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
4: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
5: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
6: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்னுடுச்சு.
7: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்ட் பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்.
8: ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574018.
9: பூர்விகாவா?
10: ஆமா, டக்குனு வீட்ட சில்லாமல விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
11: வளசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
5: May 1-3
11: ஏகப்பட்ட லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ IPL டிக்கெட்ஸும் இருக்கு.
5: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
12: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ், அதுவும் குறைந்த மின்சார செலவில். சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
13: நாகனா நம்பிக்கை, நம்பிக்கைனா நம்ம அண்ணாச்சி சரவணா செல்வரத்ன ஐயா நாகக்கடை தான். இப்ப பல்லாவரம் ரேடியல் ரோட்லயும் தலைமுறையா நம்ம வீட்டு நல்ல காரியங்கள்ல ஒருத்தரா மட்டும் இல்லாம நம்ம எல்லார் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சி நம்மளோட நம்பிக்கையை பத்திரமா பத்திரமாத்து தங்கமா மாத்தினது நம்ம அண்ணாச்சி தானே.
14: அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம்.
15: ஒரு ஆக்சிடென்ட், ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறி போகும், ஆனா ரைட் ஆக்கிரச்சா எல்லாம் சரியாகும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல 24/7 பிராக்சர் கேர், இமிடியட் கேர், அட்வான்ஸ் ஆர்த்தோ ட்ரீட்மென்ட், எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க. எமர்ஜென்சி
16: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பாக்
17: சத்யால ப்ளூ ஸ்டார் மிட்சுபிஷி பானசோனிக். எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ 0 டவுன் பேமெண்ட்ல ஈசி EMI ல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டா பீட் பண்ணுங்க.
3: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
18: நான்

0: எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்போ 9 மணியை கடந்தாச்சு. ஹலோ எஃப்எம் இல் அடுத்தடுத்து பாடல்களை கேட்டு இணைஞ்சிருங்க.
1: வணங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.
2: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
3: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
4: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
5: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.

0: இன் மெகா சம்மர் சேல்.
1: டாட், நாம இப்ப பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம். பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
2: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
1: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மெர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
2: ஆனா பிரைஸ் எப்படி?
1: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ரூபீஸ் 7299ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800 பிளஸ் ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
2: வாவ், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுரா.
3: 2 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury, where space, comfort and community come together. Price hike ku munnadi ippove book panunga. Call 8807112200. Rara number TN29 building 0069 2024. TNC apply.
4: Teenagar Ratna Fan House la pudusa Blue Star cooling products ku exclusive showroom aarambichirukanga.
5: Ratna Fan House la Blue Star chest freezer 60 liters mudal 500 liters vare kadaikum.
4: Ice cream, fresh meat, cool drinks எல்லாம் ஈஸியா வீட்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
5: ப்ளூ ஸ்டார்ல ஹாட் அண்ட் கோல்ட் வாட்டர் டிஸ்பென்சர், ஃப்ளோ மவுண்டிங் வித் ஃப்ரிட்ஜ், மூணு கலர்ல கிடைக்குது.
4: இன் ஃபேக்ட் பெட்ரூம்ல யூஸ் பண்ற குட்டி ஃப்ரிட்ஜ் கூட ப்ளூ ஸ்டார்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அவ்வளவு அழகு.
5: அதோட கமர்ஷியல் யூசேஜுக்கு தேவையான வாட்டர் கூலர், விசி கூலர், மெடிசன் ஸ்டோரேஜ் யூனிட் கூட பண்றாங்க.
4: நவ் ஆர்டர் த்ரூ டெலிபோன் அண்ட் கெட் சூப்பர் ஃபாஸ்ட் டெலிவரி. சூப்பர் ஸ்டார் ப்ளூ ஸ்டார் கூலிங் ப்ராடக்ட்ஸ்க்கு பெஸ்ட் டீலர்
5: ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத ஸ்ட்ரீட், டி நகர்.
6: நெஞ்சுவலின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
7: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், கீழ்பாக்கம்.
8: 100 ஆண்டுகள், 100 நாட்கள், செய்கோளி மீது 100% தள்ளுபடி.
9: பீமா லெகசி ஃபர்ஸ்ட் 100 டேஸ் ஆஃபர்.
8: தங்கம், வெள்ளி மற்றும் வைரம் வாங்கும் போது செய்கோளி மீது 100% வரை தள்ளுபடி பெறுங்கள்.
9: மேலும் ஒவ்வொரு முறையும் ரூபாய் 100,000 மதிப்புள்ள வைரங்கள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டியை இலவசமாக பெறுங்கள்.
8: அனைத்து பீமா ஷோரூம்களிலும் கிடைக்கும். TNC apply.
10: ஹலோ FM சண்டே கிராமபோன்.
11: புரட்சி தலைவரும் எங்க அப்பாவும் சுட்டுக்கிட்டது பெரிய நிகழ்ச்சி அன்னைக்கு January 12, 1967. ஆனா அதுக்கு பிறகு இவரு வெளியே வந்த உடனே ஒரு கல்யாணம், மனோரமா அவங்க பையன் கல்யாணம், ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க.
10: ஆர்ஜி செல்வாவுடன் நடிகர் ராதாரவி கலந்து கொண்டு பேசும் சண்டே கிராமபோன் இன்று மதியம் 12 மணிக்கு.

0: தாத்தா, உங்க பெட்டியை கிளீன் பண்ணும்போது இந்த ஆடியோ கேசட் கிடைச்சது. இன்னும் ஏன் தாத்தா இந்த கேசட்லாம் வச்சிருக்கீங்க?
1: இந்த ஆடியோ கேசட்ல எவ்வளவு மெமரிஸ் இருக்கு தெரியுமா? ஏ சைடு ஃபர்ஸ்ட் சாங், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அப்படியே பி சைடு போனேன்னு வச்சுக்கோ. இப்பலாம் இந்த மாதிரி கேசட் எங்க வருது?
0: ஐயோ தாத்தா, இதுக்கு எதுக்கு கேசட்? அதான் ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடே இருக்கே.
2: ஒவ்வொரு வெள்ளி என்றும் மனம் மயக்கும் ரெட்ரோ பாடல்களுடன் நம்ம ஹலோ எஃப்எம்மில் ரெட்ரோ ஃப்ரைடே
3: வழங்குவோர் சத்யால, ப்ளூ ஸ்டார், மிட்சுபிஷி, பானசோனிக். இந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
4: Welcome Chennai, this is Gurjapneet Singh.
5: This is Anshul Kamboj.
6: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Chennai Super Kings and official radio partner, Hello FM.
7: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
8: Hello, hello FM.
9: Hello FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
10: பூர்விகாவா?
11: ஆமா, டக்குனு விட்ட சில்லா மாத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
12: முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807112200. வேற நம்பர் TN29 பில்டிங், 0069 2024. TNC அப்ளை.
13: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
14: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
13: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
14: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ், பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ IPL டிக்கெட்ஸும் இருக்கு.
13: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சதை வாங்கிட்டு போங்க.
15: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
16: எஸ் மேடம், சொல்லுங்க.
15: எங்க வீட்ல 10 வருஷமா ப்ளூ ஸ்டார் ஏசி தான் யூஸ் பண்றேன். இப்ப புதுசா ஏசி மாத்தணும், என்ன ஏசி வாங்கலாம்?
16: அன்னைக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே ஏசில சூப்பர் ஸ்டார் ப்ளூ ஸ்டார் ஏசி தான். இந்த ஸ்மார்ட் வைஃபை ஏசில ப்ளூ ஃபின்ஸ் கோட்டிங் இருக்கிறதால உப்பு காத்து பட்டாலும் காயில் துருப்பிடிக்காது, லாங் லைஃப் வரும்.
15: இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல நல்ல எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குன்னு சொன்னாங்களே.
16: ஆமா, பழைய ஏசிய கொடுத்து புது ப்ளூ ஸ்டார் 5-star ஏசி வாங்கினா 10,000 ரூபாய் தள்ளுபடி தரும். இன்ஃபேக்ட் ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஏசி வாங்கினா தமிழ்நாடு பூரா நாங்களே ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம்.
15: இப்போ HDB ஃபைனான்ஸ்ல ப்ளூ ஸ்டார் ஏசி வாங்கினா அப் டு ₹4,000 கேஷ் பேக் ஆஃபரும் இருக்கு.
17: ப்ளூ ஸ்டார் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
18: SA இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃபரிங் BE and BTech courses in computer science, AI and machine learning, AI and DS, cyber security, IT, ECE, EEE, civil, mechanical and more. MA, MBA, MCA and PhD programs available. Counseling code 1114. For admissions, contact 9941497973.
19: Hey, you're looking so cool, yeah? Ama, summer hit a beat pandradhukku namma Snehalaya suits la classy ah, fancy ah, different ah, super ana summer special collection irukku. Anga saree vaangi kattna neeyum cool ah irpa.
20: Snehalaya Suits, Venkat Narayana Road, T Nagar.

0: FM தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்,
2: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்
3: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கேச்சின் துரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்க யோர் கே சின்னதுரையன் கோவின் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.
2: From 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury. Best space, comfort and community come together. Price hike ku munnadi ippove book panunga. Call 8807-112200. Rara number TN29 building 0069-2024. TNC apply.
3: Enna budget Padmanabhan sir? Unga veedu mattum ivlo veiliyum cool ah irukku.
4: Aduva namma Ratna fan house lende yen budget kulliye V-Guard Winzy air cooler vaangine. இதுல டெட்ரா ஏர் ஃபுளோ டெக்னாலஜி இருக்கிறதால ரூம் சூப்பர் ஃபாஸ்டா கூல் ஆயிடுது.
3: V-Guard ஏர் கூலர்ல மட்டும்தான் ஆன்டி ஃபங்கல் ஹனி கோம் பேட்ஸ் இருக்கு. ஈஸி மெயின்டெனன்ஸ்.
4: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல டெலிபோன்லயே ஏர் கூலர் ஆர்டர் பண்ணலாம். 9383757575. சப்சிடைஸ்ட் ஹோம் டெலிவரியும் உண்டு.
3: இவங்க விலைக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு. V-Guard ஏர் கூலருக்கு நம்பர் ஒன் டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், டி நகர்.
5: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா
6: ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு
7: புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம்.
8: All new VBJ அண்ணாசாலை ஷோரூம் ஒரு பரிச்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணாசாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா? சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
9: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக், குரோம்பேட்டை, VR மால், RK சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
8: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
9: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ IPL டிக்கெட்ஸ் இருக்கு.
8: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
10: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
11: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு

0: சூப்பர் பிளேயரியா.
1: அவன் பிளேயர் எல்லாம் கிடையாது, ஏதோ ஃப்ளூக்ல அடிக்கிறான்.
0: இல்ல அவனே, அவன் ஸ்கோர் அனலைஸ் பண்ற டெக்னிக்கே ஒரு விதமா இருக்கு.
1: ஸ்டேட் டீம் நேஷனல் டீம் லிஸ்டோட நான் சுத்திட்டு இருக்கேன், எதுலயுமே அவன் பேர் இல்ல.
2: அங்க தேடினா எப்படி கிடப்பான்? ஹலோ எஃப்எம் சொல்லி அடி கேளுங்க, அங்க அவன் ஆட்டம் வெறித்தனமா இருக்கும்.
3: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
4: Galaxy Health Insurance presents Hello FM Solli Adi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
5: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathirayan Kovil, Aadigal Vangi, Malaysiavukku Parakkalam, Sogusu Kappalil Mithakkalam, Matrum, Aswin Sweets and Snacks, Ullam Virumum Suvaigalin Illam, Orumurai Payanpaduthiya Ennaiyai Marubadiyum Payanpaduthuvadhe Illai.
6: Hello FML Spotlight. பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள எக்ஸிட் போல் முடிவுகள் கள நிலவரத்தை எதிரொலிக்கிறதா? இதுவரை வெளிவந்துள்ள தேர்தலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய கருத்து கணிப்புகள் ராஜசேகருடன் தேர்தல் வியூக வகுப்பாளர் அர்ப்பணி ஜெகத் கஸ்பர், மூத்த பத்திரிகையாளர்கள் தராசு ஷியாம் மற்றும் சபீர் உள்ளிட்ட பலர் பங்கு பெறும் ஸ்பாட்லைட் இன்று காலை 10 மணிக்கு ஹலோ எஃப்எம்எல்.
7: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: Hi, this is Dhoni.
1: Hi, this is Rituraj Gaikwad.
2: Vanakkam Chennai, this is Gurjapneet Singh. You're listening to Chennai Super Kings official radio partner, Hello FM.
3: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
4: Hello FM, தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
5: இது சம்மர் ஆஃபர் இல்ல, சம ஆஃபர். இந்தியாவிலேயே துணி, நகை, பாத்திரங்கள், பர்னிச்சர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளுபடி செஞ்சு அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியில் தொள்ளும்படி செஞ்சு வியாபாரத்துல புதிய பாதையை உருவாக்குனது நம்ம அண்ணாச்சி செல்வரத்ன ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்டிங் செய்யறவங்களுக்கு பெஸ்ட் சர்பிரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்னம் கடைக்கு வாங்க.
6: சென்னை ரேடியா, இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
7: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக், குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
6: மே 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
7: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்ஸும் இருக்கு.
6: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
8: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுடுச்சு.
9: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்ட் பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
10: SCA College of Arts and Science. Explore top programs in Commerce, Management, BCA, Computer Science, AI, Data Science, Visual Communication, Psychology, Home Science and more. For admissions, visit acacas.ac.in.
11: இந்த ஹாட் சம்மர்ல ஜில்லுனு ஒரு ஆஃபர்.
12: நம்ம சென்னை கே சின்னதுரை அண்ட் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷலா காஞ்சிபுரம் மற்றும் ரெடிமேட் ஆடைகளுக்கு ஃபிளாட் 50% ஆஃபர்.
11: இந்த ஆஃபர் மே 1-10 வரை மட்டுமே.
12: கே சின்னதுரை அண்ட் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
13: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
14: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்யூரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 minutes from Kidwalk. 20 acres of premium living, 17 acres of open space, 133 lifestyle.

0: 10 floor mega clubhouse, 800 plus happy owners already. 2, 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas. Starting at 1 crore up to 3.4 crore at 7299 per square feet. New tower now open for sale. Price hike ka munadi ippave book pannunga. Call 8807112200. RERA number TN29 building 00692024. TNC apply.
1: Or accident, or nimishathil ella mari pogum. Ana right care kracha ella seriyagum. Murugan super speciality hospital la 24/7 fracture care, immediate care, advanced ortho treatment, expert surgeons irukanga. Emergency na
2: Murugan super speciality hospital Kirpa.
3: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
4: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
5: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. நேரம் இப்போ 10 மணியே கடந்தாச்சு. ஹலோ எஃப்எம் இல் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியை கேட்டு இணைஞ்சிருங்க.
1: வணங்கியோர்
2: சமையல் படிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.
2: டாட், நாம எப்ப பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
3: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
2: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மெர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
3: ஆனா பிரைஸ் எப்படி?
2: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ரூபீஸ் 7299 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800 பிளஸ் ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
3: வாவ், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுரா.
4: 2, 3 and 4 BHK apartments and 5 BHK floor Last from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury, where space, comfort and community come together. Price hike ka munnadi, ippove book panunga. Call 8807-11-2200. Rara number, TN29, building 006920-24.

0: Chennai Silks in Mega Summer Sale.
1: SA Engineering College offering BE and BTech courses in Computer Science, AI and Machine Learning, AI and DS, Cyber Security, IT, ECE, EEE, Civil, Mechanical and more. ME, MBA, MCA and PhD programs available. Counseling code 1114. For admissions contact 9944-97973.
2: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் டாட் காம்.
3: நகைனா நம்பிக்கை, நம்பிக்கைனா நம்ம அண்ணாச்சி சரவணா செல்வரத்ன ஐயா நகைக்கடை தான். இப்ப பல்லாவரம் ரேடியல் ரோட்லயும் தலைமுறை தலைமுறையா நம்ம வீட்டு நல்ல காரியங்கள்ல ஒருத்தரா மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சி நம்மளோட நம்பிக்கையை பத்திரமா பத்திரமா தங்கமா மாத்தினது நம்ம அண்ணாச்சி தானே.
4: அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம்
5: சென்னை. ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
6: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வளசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
5: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
6: இங்க என்ன ஸ்பெஷல்னா லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ IPL டிக்கெட் இருக்கு.
5: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
7: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
8: எஸ் மேடம், சொல்லுங்க.
7: எங்க புது வீட்டுல 500 ஸ்கொயர் ஃபீட் ஹாலுக்கு என்ன ஏசி போடலாம்?
8: ஜப்பான் டெய்கின் 2-ton இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட். பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
7: அப்போ 3 பெட்ரூம்க்கு
8: டெய்கின் 1.5-ton 5-star ஏசி போட்டுடலாமே. இந்த ஏசியில மட்டும்தான் ட்ரிபிள் டிஸ்பிளே வித் ஃபில்டர் கிளீனிங் இண்டிகேட்டர் இருக்கு. ஈஸி மெயின்டெனன்ஸ். ராத்திரி பூரா ஏசி ஓடினாலும் கரண்ட் செலவு வெறும் 30 ரூபாய் தான் ஆகும்.
7: பிரமாதம். அப்ப எங்க கிச்சனுக்கு
8: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 டெய்கின் இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு கிச்சன் ஏசி டோட்டலி ஃப்ரீ.
7: ஓ ஃபேன்டாஸ்டிக்.
8: இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கார்டு EMIல ஏசி வாங்கினா 3000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ் பேக் ஆஃபரும் இருக்கே.
7: இன் ஃபேக்ட் தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றாங்க.
9: ஜப்பான் டைக்கின் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
10: ஹலோ FML சண்டே கிராமபோன்.
11: 75 என் கல்யாணம், 1975 August 27 எங்க திருமணத்துக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது. பட் எங்க அப்பா தான் முன்னாடி நின்று நடத்தினாரு. நடிகர் திலகத்துல இருந்து எல்லாரும் வந்தாங்க, பெருந்தலைவர் காமராஜர்ல இருந்து எல்லாரும் வந்தாங்க, கலைஞர் அவர் தலைமை தான் பண்ணாங்க கல்யாணமே.
10: ஆர்ஜி செல்வாவுடன் நடிகர் ராதா ரவி கலந்து கொண்டு பேசும் சண்டே கிராமபோன் இன்று மதியம் 12 மணிக்கு.
12: ஹலோ FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
13: விடுகின்ற பொழுது கூறவிருக்கின்றது தமிழகத்தை யார் ஆளப் போகிறார்கள் என்பதை. இதற்கான தேர்வை April 23rd தமிழக மக்கள் எழுதிவிட்ட சூழலில் நாளை வரவிருக்கின்ற முடிவுகள் யாருக்கு சாதகமாக அமையப் போகின்றது என்பதைத்தான் கட்டியம் கூறவிருக்கின்றன. கடந்த புதன்கிழமை வந்தது எக்ஸிட் போல் முடிவுகள். இந்த எக்ஸிட் போல் முடிவுகளுக்கும் நாளை வரவிருக்கின்ற தேர்தல் முடிவுகளுக்கும் எந்த விதத்தில் பொருத்தம் இருக்கப் போகின்றது என்பதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியை அலசப் போகின்றது. கருத்து கணிப்புகள் தங்களுக்கு சாதகமாக வந்தால் ஆம் நாங்கள் தான் வெற்றி பெறப் போகின்றோம் என்று கூறும் அரசியல் கட்சிகள், அதுவே எதிராக வந்தால் அது திணிப்புகள் என்று வார்த்தைகளை மாற்றி போட்டு ஜாலம் செய்கின்றன. நாளை மக்களின் தீர்ப்பு யாருக்கு சாதகமாய் அமையப் போகின்றது, யாருக்கு எதிராக மாறப்போகின்றது என்பது இந்த நேரம் ஓரளவுக்கு தெரிந்துவிடும். கடந்த புதன்கிழமை எக்ஸிட் போல்ஸ் வெளிவந்துச்சு. எக்ஸிட் போல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது கிட்டத்தட்ட ஒரு விஞ்ஞான பூர்வமான புள்ளி விவர ஆய்வு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1957 தான் இது முதன்முறையா நடத்தப்பட்டது. இந்திய பொது கருத்து நிறுவனம் அப்படிங்கிற நிறுவனம் தான் முதல்ல எக்ஸிட் போல்ஸ் நடத்தது. எக்ஸிட் போல்ஸுக்கும் ஒபீனியன் போலுக்கும் என்ன பெரிய வேறுபாடு அப்படின்னா, ஒபீனியன் போலுங்கிறது யார் ஆட்சிக்கு வரப்போறாங்க அப்படிங்கிற கேள்விகளோட, அதுல பல கேள்விகள் இருக்கும், அந்த கேள்விகளோட மக்களை சந்திச்சு அவங்க யாருக்கு ஓட்டு போட போறாங்க அப்படிங்கறத பற்றி கேட்பாங்க. எதனால போட போறாங்க, எதனால இந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கறத பற்றிய மாதிரியான கேள்விகள் எல்லாம் இருக்கும். எக்ஸிட் போல்ஸ் அப்படிங்கிறது ஓட்டு போட்டுட்டு வெளியே வரக்கூடியவங்க கிட்ட அப்படியே ஓட்டு சாவடியிலிருந்து வெளியே வந்ததும் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படிங்கறது தான் இந்த எக்ஸிட் போல்ஸினுடைய முக்கியமான கேள்வியா இருக்கும். இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில்களை வச்சு ஒரு கணிப்பினுடைய அடிப்படையில் இந்த கட்சியை ஆட்சிக்கு வரலாம், இந்த கட்சி இவ்வளவு இடங்களை பிடிக்கலாம், இந்த கட்சிக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த எக்ஸிட் போல்ஸ். இப்போ புதன்கிழமை வெளிவந்த எக்ஸிட் போல்ஸ் பல போல்கள் அடுத்ததா திமுக ஆட்சி மறுபடியும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. இதை வச்சுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச போறோம். வணக்க நண்பர்களே, இது ஹலோ எஃப்எம் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி. நான் உங்கள் அன்பு நண்பன் ராஜசேகர். இந்த வார ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் நம்ம கூட 6 விருந்தினர்கள் கலந்துக்க போறாங்க. முதல்ல இப்ப நம்ம கூட பேச போறது அரசியல் திறன் ஆய்வாளர், மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர் தராசு திரு ஷியாம்.
14: வணக்கம் சார்.
15: வணக்கம்
13: சார். நீங்க நீண்ட நெடிய நாட்களா பல தேர்தல்களை பார்த்த அனுபவம் உங்களுக்கு உண்டு. இப்ப வெளிவந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போல்ஸ் மாதிரி இதுக்கு முன்னாடி வெளிவந்து அது அப்படியே உல்டாவா மாறின எக்ஸிட் போல்ஸ் எதுவும் உண்டா சார்?
15: நிறைய இருக்குங்க. இப்போ பயாக்சிஸ் இப்ப 2024 உல்டா தானே?
13: ஆமா ஆமா.
15: சீட்டு
13: பாஜக 400 மேல வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
15: அது வருங்க. அதாவது எக்ஸிட் போல்ங்கிறது வாக்களித்தோர் சர்வே. இப்ப நான் வந்து 1989 எக்ஸிட் போல் நடத்திருக்கிறேன்.
13: ஓகே.
15: அது எப்படின்னா, முதல்ல வாக்கு சாவடிகள் இருக்கு இல்லீங்களா, 75,000 நம்பர் வரைக்கும். அதுல வாக்கு சாவடிகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும்.
13: ஓகே.
15: எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா, ரேண்டம் நம்பர் டேபிள்னு அந்த காலத்துல இருந்தது, மேனுவல் ப்ராசஸ். இப்ப ரேண்டம் நம்பர் ஜெனரேட்டர்னு வந்துருச்சு.
13: ஓகே.
15: இதுல 1 நம்பர், 5,343 நம்பர், 3 நம்பர், 4,800, இப்படி ரேண்டம் நம்பரா வாக்கு சாவடியை நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வாக்கு சாவடிகளுக்கு தான் எக்ஸிட் போல் நடத்தணுமே தவிர வாக்காளர்களுக்கு இல்ல. வாக்கு சாவடி வாசல்ல அல்லது அந்த குறிப்பிட்ட தூரத்துல நம்ம நின்றுகிட்டு வாக்கு சாவடியில ஓட்டுட்டு ஓட்டு போட்டு வர்றவங்கிட்ட ரெண்டே கேள்விதான், யாருக்கு ஓட்டு போட்டீங்க, போன வாட்டி யாருக்கு ஓட்டு போட்டீங்க, யாருக்கு ஓட்டு போட்டீங்கிறத வச்சு தேர்தல் முடிவை நம்ம கெஸ் பண்றோம், போன வாட்டி யாருக்கு ஓட்டு போட்டீங்கிறத வச்சு ஸ்விங்க கெஸ் பண்றோம். இப்ப பிராக்டிக்கலா இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா, எல்லாருமே என்னன்னா ஒபினியன் போல் நடத்துற மாதிரி ஒரு படிவத்தை கொடுக்கறாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த படிவத்துல எல்லாருக்கும், அதாவது என்ன ஜாதி என்ன ஊரு எல்லாருக்கும், வாக்காளர்கள் அதை ஃபில்அப் பண்ணி கொடுக்கறது. இல்ல யாராவது ஒருத்தர் போன்லயோ இல்ல வேற ஏதாவது இன்டர்நெட்லயோ எப்படியோ கேட்டு ஃபில்அப் பண்றது, இது வந்து எக்ஸிட் போல் ஆகாது. இது போஸ்ட் போல்ல இன்னொரு வகைன்னு வச்சுக்கலாம், அல்லது ஒபினியன் போலோட நீச்சின்னு வச்சுக்கலாம்.
13: ஓகே.
15: ஒரு சின்ன கேள்வி உங்களுக்கு, இப்ப வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல் வந்து 6 மணிக்கு தான் முடியுது.
13: ஆமா.
15: 6:30 எப்படி நீங்க எக்ஸிட் போல் போடுவீங்க ரெண்டு ஃபேஸ்ல?
13: நியாயமான கேள்விதான். பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் நிறைய இருக்கு அதுல.
15: முடியவே முடியாது.
13: இப்ப பலரும் சொல்றத பாக்கும்போது, இப்ப அவங்க ஃபீல்டுக்கு போய் இந்த எக்ஸிட் போல்ஸுக்கான நடவடிக்கைகள்ல பெருமளவுல ஈடுபட்ட மாதிரி தெரியல. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு வெளியே வரும்போது பார்க்கும்போது அந்த மாதிரியான காட்சிகளை பார்க்க முடியறதில்ல. டெலிபோன்ல கேட்டிருக்காங்க. அப்போ ஏற்கனவே இந்த ஜேர்னலிசம்ங்கிறதே டெஸ்க் ஜேர்னலிசமா இன்னைக்கு மாறிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல, அப்ப இந்த போல்ஸும் அந்த மாதிரிதான் மாறுதா சார்?
15: அப்படிதாங்க மாறுது. ஏன்னா நீங்க டெலிபோன்ல கேட்டு ஒரு ஒரு ஒருத்தர் ஓட்டு போட்டு ஒரு நாள் பிறகு கேட்டீங்கன்னா அவர் சொல்றது அப்படி சரியா இருக்கும்னு நம்ம கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியாது.
13: இது இந்த போல்ஸ பத்தி. அடுத்தது உங்களுடைய கணிப்பை சொல்லுங்க சார். நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த தேர்தல்? நாளைக்கு வரக்கூடிய முடிவுகள் எப்படி இருக்க போகுது சார்?
15: நான் எப்படி பாக்குறேன்னா சார், 3 பிரின்சிபல் தான் சார். ஒண்ணு வந்து TIM சொல்லுவாங்க, அதாவது டோட்டலா என்ன மார்க்கெட், அக்சசபிள் மார்க்கெட் என்ன. இந்த TIM-க்கு பிறகு நம்ம SIM-னு ஒன்னா ஸ்டடி பண்ணணும், சர்வீசபிள் அசசபிள் எவ்வளவு பேரு. அதுக்கு பிறகு நம்ம அதாவது அப்டேனபிள் மார்க்கெட், உதாரணமா திமுக ஒரு அப்டேனபிள் மார்க்கெட் இருக்கும், அதை நம்ம எப்படி கணக்கு போட முடியும், ஏற்கனவே உள்ள ப்ரீவியஸ் போல்ஸ்ல என்ன வாங்கினாங்க, ரொம்ப ஒர்ஸ்டா தோத்த நேரத்துல அவங்க எவ்வளவு வாங்கினாங்க, ரொம்ப ஹையா ஜெயிச்ச நேரத்துல எவ்வளவு வாங்கினாங்க, இதெல்லாத்தையும் வச்சு ஒரு அப்டேனபிள் மார்க்கெட்டை நம்ம டிசைட் பண்ணணும். அது திமுக அண்ணா திமுக எல்லாருக்கும் பொருந்தும். டிவிக்கு பொருந்தாது, ஏன்னா அது பொதுக்கட்சி. 89 வந்து ஆட்சி கிடையாது, MGR அவர்கள் இறந்து போயிட்டாங்க, 1 வருஷம் ஆட்சி கிடையாது. MGR அவர்கள் இறந்த பிறகு அவங்களோட துணைவியார் ஜானகி அம்மாள் அண்ணாதிமுக ஒரு அணி ஆயிட்டாங்க, அவங்களுக்கு ரெட்டை புறாங்கிற சின்னம். ஜெயந்தா அம்மா அவங்க ஒரு அணி ஆயிட்டாங்க, அவங்களுக்கு சேவல்ங்கிற சின்னம். சேவலும் விசிலும் ஒண்ணுதாங்க. சேவல் எல்லா கிராமத்திலயும் இருக்கும், விசிலும் எல்லா கிராமத்திலயும் இருக்கும், ரெண்டுமே பொது சின்னம் தான். ஜெயலலிதாவோட தலைமையும் விஜயோட தலைமையும் இளமைங்கிற வகையில ஒண்ணுதான், ரெண்டு பேருமே அட்ராக்டிவ் ஸ்டார்ஸ். ஜெயலலிதாவோட கேம்பெயின் வந்து 1988 அந்த காலகட்டத்தில் திருச்சி சிந்தாமணி சிலையில அண்ணா சிலைக்கு மாலை போட்டு அவங்க கேம்பெயின் ஆரம்பிச்சு 4 மாசம் கேம்பெயின், எல்லா ஊர்லயும் கொடியே ஜெயிப்பாங்க, டீ கடையில கூட வடவெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்படியான ஜெயலலிதாவை அது பேர் நான் பார்க்கவே இல்லைங்க. விஜய்கிட்ட அந்த கேம்பெயின் ஸ்ட்ரென்த் எல்லாம் இல்ல.
13: கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாவேக்கா நபர் ஒருவரை நான் பேட்டி எடுக்கும்போது கூட அவர் ஜெயலலிதாவை உதாரணம் சொல்லிதான் சொல்லியிருந்தாரு. அவங்க வெறுமனே 4 இடத்துல தான், 4 நாட்கள் தான் பிரச்சாரம் போனாங்க சமீபத்துல. அவருக்கு சொன்ன விஷயங்கள் இதைத்தான் சொல்லியிருந்தேன். இப்ப நீங்க குறிப்பிட்ட விஷயங்கள் தான் நான் அவருக்கு சொல்லியிருந்தேன். அப்போ விஜய்க்கான வாய்ப்புகள் என்னன்னு
15: பாக்குறீங்க சார்? 4 4 கார்னர் கண்டெஸ்ட்.
13: ஓகே.
15: போர்த்து கார்னர் யாருன்னு நம்ம டிசைட் பண்ணணும். போர்த்து கார்னர் வந்து சீமானாவோ விஜயாவோ இருக்கணும். சீமான் வந்து ஏற்கனவே ஒரு கட்சி, அவருக்கு ஒரு அப்டேனபிள் மார்க்கெட் இருக்கு, அது வந்து 8%.
13: ஓகே.
15: அப்போ திமுக அட்டைனூர் மார்க்கெட் எவ்வளவுன்னு பார்த்தா திமுக கூட்டணிக்கு அது 46%.
13: ஓகே.
15: அதிமுக கூட்டணி பிஜேபியோட சேர்ந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு 30-34% கூட நீங்க எடுத்துக்கலாம். சீமானுக்கு ஒரு 8% போனா பேலன்ஸ் இருக்கிற அந்த 12% தான் அப்டைனபிள் மார்க்கெட் விஜய்க்கு.
13: ஓகே.
15: ஆரின் அதர்வைஸ் ஒரு 8-12% தான் அவரு தேர்தல் நேரத்துல அவருக்குன்னு கிடைக்கக்கூடிய ஓட்டுக்கான வாய்ப்பு.
13: ஓகே.
15: இப்போ திமுக ஆன்டி எஸ்டாபிளிஷ்மெண்ட் இல்ல ஆன்டி இன்குமன்சி வேவ் இருக்கு, அதிருப்தி இருக்கு, இதுக்கு நீங்க எவ்வளவு கழிக்கலாங்கிறது அடுத்த கட்ட கேள்வி. 46ங்கிறது ரொம்ப ஹைங்க, எப்படி அது எப்படி 46 2024 பேரும் எவ்வளவு அதிருப்தி இருக்கு, அதை நம்ம ஏத்துக்கிடலாம். டெமோக்ரஸில அது அதிருப்தி இருக்கும். அப்போ அதிருப்தியான காலகட்டத்தில் திமுக எவ்வளவு சதவீதத்தை இழந்தது அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் நம்ம எடுத்துக்கிடணும். அப்படி எடுத்து நீங்க ஒரு 10% கழிச்சாலும் அவங்களுக்கு 36% வந்துடும். 36% மேட்ச் பண்றதுக்கான ஒரே கட்சி அதிமுக தான், கையில 34 வச்சிருக்காங்க. அவங்களுக்கும் சில அதிருப்திகள், உட்கட்சி அதிருப்திகள் இருக்கு. அப்போ போர் கார்னரா நீங்க எப்படி பார்த்தாலும் அந்த நம்பர் 1 கார்னர்ல இருக்கிறது வந்து திமுக தான். போர்த் கார்னர்ல வந்து விஜய்க்கும் சீமானுக்கும் போட்டி. விஜய் கொஞ்சம் அப்பா இருப்பாரு, என்னன்னா அந்த யூத் என்தூசியாசம், அதாவது ஜெயலலிதாவோட யூத் என்தூசியாசத்துல ஏதோ ஒரு பகுதி நம்ம எடுத்துக்கிடலாம்.
13: இப்படி பார்த்தா திமுகவுக்கு நீங்க எத்தனை இடங்கள் கொடுப்பீங்க சார்?
15: நான் 150-180 இடங்கள் கொடுப்பேன் சார்.
13: ஓகே. விஜய்க்கு?
15: விஜய்க்கு வந்து கொஞ்சம் கம்மி தான் சார், 0-5 கொடுக்கலாம்.
13: 0-5. அதிமுக எத்தனை இடங்கள்ல வரும் சார்?
15: அதிமுக வந்து 60-80 கொடுக்கலாம்.
13: ஓகே. அப்போ 60-80 அவங்க கிட்டத்தட்ட போன தடவை வாங்கின அதே இடங்களை மேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க.
15: ஆமா. என்ன காரணம்னா அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற அப்டைனபிள் மார்க்கெட் அதிகமா இருக்கிற ஏரியா இருக்கு இல்லையா, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கொங்கு மண்டலம், அந்த ஏரியால தேர்ட் கார்னரும் போர்த்து கார்னரும் பிரிக்கிற ஓட்டு அதிமுகவுக்கு தான் சாதகமா இருக்கும்.
13: ஓகே.
15: ஆனா திமுக எங்கெல்லாம் வலிமையா இருக்கோ, அப்டைனபிள் மார்க்கெட் அதிகமாக இருந்ததோ முந்தைய தேர்தல்கள்ல, அங்க வந்து இந்த தேர்ட் கார்னரும் போர்த்து கார்னரும் பிரிக்கிற ஓட்டு திமுகவுக்கு சாதகமா மாறிடும்.
13: சென்னை பொறுத்த மட்டும் 16 திமுக எவ்வளவு எடுக்கும் சார்?
15: சார், சென்னையில வந்து 2-3 இஷ்யூஸ் இருக்கு சார், அது இன்னும் புரியல. என்னன்னா சென்னையை விட்டு தேர்தலில் ஓட்டு போட வெளியூருக்கு போனவங்களோட தொகை 10-12 லட்சம்ன்றாங்க. ரயில்வேஸ் 9 லட்சம் சொல்லுது, பஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 5 லட்சம்ன்றாங்க. 14-15 லட்சம் வெளியில போயிருக்காங்க.
13: சரி.
15: டூ வீலர்ல போனவங்க, இந்த பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் போனவங்க கணக்கு நமக்கு தெரியல. இவங்க வெளியூர்களில் போய் அவங்கவுங்க ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனா மீதி இருக்கிற 16 தொகுதி போக மீதி இருக்கிற தொகுதிகளில் அந்த ஓட்டு பரவலா போயிடும், இம்பாக்ட் வராது. அப்படின்னா அது விஜய் ஓட்டு வங்கி வெளியில ஷிப்ட் ஆயிருக்கும்னு எனக்கு தனிப்பட்ட முறையில் சந்தேகம். என்கிட்ட உறுதியான தரவுகள் இல்ல, ஏன்னா இது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது இல்ல.
13: ஓகே.
15: அப்புறம் சென்னையில ஓட்டு கூடி இருக்கா அப்படின்னு பார்த்தா பெருசா கூடல,
13: சில சதவீதம் கூடி இருக்கு.
15: சதவீதம் எப்படி கூடுதுன்னா சார், இப்போ ஒவ்வொரு தேர்தலையுமே நமக்கு வந்து ஒரு 20-30 லட்சம், 2016 கூடி இருந்துச்சு அந்த தேர்தல் கடையில. அப்ப இப்ப ஒரு 21-24 லட்சம் கூடி இருக்கு. பூத் எண்ணிக்கை கூடி இருக்கு, 75,000 பூத். அப்ப ஒரு பூத்துக்கு ஆவரேஜா 25 கோடிதான் கூடி இருக்கு. அது என்ன பெரிய இம்பாக்ட் கொடுத்துரும்? நியூ கமருக்கு இம்பாக்ட் இருக்கணும்னா பூத்துக்கு 1000 ஓட்டு கொண்ட ஒரு பூத்துல 100 ஓட்டு வந்து புதுசா சேர்ந்திருக்கணும், புதுசா கூடியிருக்கணும். அப்படின்னா 10%. நியூ கமருக்கு இம்பாக்ட் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிடலாம். எக்ஸிட் போல நான் எனக்கு அதுல சுத்தமா நம்பிக்கை இல்ல, 100% நம்பிக்கை இல்ல. திமுக ஜெயிக்கணும்னாலும் நம்பிக்கை இல்ல, அதிமுக ஜெயிக்கணும்னாலும் நம்பிக்கை இல்ல, டிவிக்கு ஜெயிக்கணும்னாலும் எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்ப நான் அதை வச்சு நான் கணக்கே போடல. பழையபடி நான் என்னோட டிஐஎம் எஸ்ஏஎம் எஸ்ஓஎம் வச்சுதான் கணக்கு போடுறேன். ஒரு சின்ன உதாரணமா சொல்லி முடிச்சிடறேன் சார். ஒரு தெருவுல நீங்க வந்து ஒரு நான்வெஜ் பிரியாணி கடை தொடங்கணும்னு நினைக்கிறீங்க. 1000 பேர் அந்த தெருவில், 1000 குடும்பங்கள் இருக்கு, 1000 பேர் இருக்காங்கன்னா நீங்க 1000 மார்க்கெட்ட டிசைட் பண்ணுவீங்க. ஆனா 300 பேர் வந்து வெஜிடேரியன் அப்படின்னா மார்க்கெட் தானே 700 மாறிடும். அந்த 700 பேர்லயும் உங்களுக்கு அப்டைனபிள் மார்க்கெட் என்னன்னு பாக்கணும். ஏற்கனவே 100 பேர் வேற கடையில வாங்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து. அப்படி பாத்தீங்கன்னா உங்க அப்டைனபிள் மார்க்கெட்டுங்கிறது ஒரு லிமிட்டட் தான் எப்போதுமே. இந்த பாயிண்ட் தான் சார் இதுல, இந்த பாயிண்ட கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தேர்தல் முடிவுகளை ரொம்ப எளிதாகவே யூகிக்கலாம்.
13: ஓகே. அப்படின்னா உங்களுடைய தீர்மானமான அபிப்பிராயம் திமுக 2வது முறையாக ஆட்சியில் தொடர போகுது.
15: கரெக்ட் சார்.
13: ஓகே ஓகே சார், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கும் கருத்து பயிருக்கும் மனமார்ந்த நன்றிகள் சார்.
15: நன்றி
13: நன்றி நன்றி. வணக்கம் சார். தராசு திரு ஷியாம் அவர்களுடைய கருத்துக்கள் இப்படி இருக்கு. அடுத்துதான் நம்ம கூட பேச போறது இன்னும் 5 விருந்தினர்கள். அவங்க அவங்களுடைய பார்வையில் இந்த தேர்தல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பற்றி நம்ம கூட பேச போறாங்க. கேட்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய கருத்துக்களையும். ராஜசேகர் கூட கேட்டுட்டு இருக்கீங்க ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி. நம்ம ஹலோ ஃபமல், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
14: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கேச்சின துரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம். நேத்துக்கு நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லியடி நிகழ்ச்சியை கேட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. சோ என்ன நடந்தது, ஏது நடந்தது அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியாத ஒரு சட்டம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பீங்க ஹலோ எஃப்எம் சொல்லியடிய. சோ மேட்சும் சேர்த்தா சொல்றேன், இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் மேட்ச் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லியடி நிகழ்ச்சி இருக்கு. சோ வர செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் இருக்கு, சோ அதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சொல்லியடி ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
2: Hi, this is Dhoni.
3: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Chennai Super Kings in official radio partner Hello FM.
4: Hello FM, the proud partners of Chennai Super Kings.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: இது சம்மர் ஆஃபர் இல்ல, சம ஆஃபர். இந்தியாவிலேயே துணி, நகை, பாத்திரங்கள், பர்னிச்சர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளுபடி செஞ்சு, அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியில் தொள்ளும்படி செஞ்சு வியாபாரத்துல புதிய பாதையை உருவாக்குனது நம் அண்ணாச்சி செல்வரத்தன் ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்டிங் செய்யறவங்களுக்கு பெஸ்ட் சர்பிரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்தன் கடைக்கு வாங்க.
2: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்றுச்சு.
3: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்ட் பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், இஎன்டி, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
4: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல ஸ்னேகாவே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
5: ஸ்னேகாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்,
6: சென்னை. ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
7: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
6: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
7: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ IPL டிக்கெட்ஸ் இருக்கு.
6: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
8: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கடா கிரிக்கெட். ஜோக்கரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
9: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
10: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
6: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
11: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ FM சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. 0444-46-9999 கால் பண்ணுங்க. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
12: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
13: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathurayan Kovil, ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒரு முறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
0: ஹலோ FM தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
14: கடந்த புதன்கிழமை வெளிவந்த எக்ஸிட் போல்ஸ்ல பெரும்பாலான கணிப்புகள் வந்து திமுக ஆட்சி தொடரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஒரு சில கணிப்புகள் அதிமுகவும் தாவேக ஒரு மிகப்பெரிய கட்சியாக மாறவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. இந்த கணிப்புகள் உண்மையிலேயே களத்துல எதிரொலிக்க போதா, நாளைக்கு வரக்கூடிய முடிவுகள் இதை ஒத்துதான் இருக்க போதா அப்படிங்கறத பற்றி தான் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி, நம்ம ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு. இப்ப நம்ம கூட பேச போறது மூத்த பத்திரிகையாளர் திரு நரசிம்மன். வணக்கம் சார்.
15: வணக்கம்
14: சார். தமிழ்நாட்டினுடைய தலைவிதி நாளைக்கு தெரியும், யார் ஆள போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மூத்த பத்திரிகையாளரா வந்திருந்த எக்ஸிட் போல்ஸ், அதுக்கு முன்னாடி வந்திருந்த ஒபீனியன் போல்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு நீங்க என்ன சொல்வீங்க சார்?
15: நம்ம தமிழ்நாட்டு எக்ஸிட் போல பத்தி சொல்றதா என்றா, அது வந்து தமிழ்நாட்டுல இந்த எக்ஸிட் போல் கான்செப்டே ஒவ்வாது. காரணம், நம்ம உணர்ச்சி பூர்வமா ஓட்டு போடுற மக்கள்.
14: ஓகே,
15: நீங்க 1996 இருந்து பார்த்தா, அதுக்கு முன்னாடியே MGR அனுதாபாலை, அதாவது இந்திரா காந்தி மரணத்தால் ஏற்பட்ட அனுதாபாலையில 84 எலெக்ஷன் நடந்தது. 71 பங்களாதேஷ் வரும்போது கலைஞரும் இந்திரா காந்தி அலையும் வச்சு வந்தாங்க. ஒரு அலைதான் நம்ம தேர்தலை நிர்ணயிக்கிறது. அப்படி பார்த்தோம், ஒவ்வொரு வருஷம் ராஜீவ் மரண அலை, வளர்ப்பு மகன் திருமண அலை, எதிர்ப்பு அலை, ஜெயலலிதா எதிராக, அந்த மாதிரி ஒரு பக்கம் பெண்டுலம் அப்படியே போயிடும், அடுத்த வருது முறை இந்த பக்கம் வரும். அப்படிதான் நம்ம தேர்தல் வந்து ஒரு அலை தான் நிர்ணயிக்கிறது.
14: ஓகே, அப்ப ஆனா இந்த தடவை ஏதாவது அலை இருந்துச்சு நினைக்கிறீங்களா? எந்த அலையும்
15: இந்த மாதிரி அலை இல்லாத சமயத்துல நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸிட் போல் நடத்தவே முடியாது. அலையும் இல்ல. காரணம், நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு ஒரு பெண்மணியை தடுத்து நிறுத்தி கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியிலேருந்து வரேன், அவங்க எங்க புருஷன் வந்து திமுகவுக்கு தான் போட சொன்னாரு, நான் போடுறேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அந்த பக்கம் போனவனே எனக்கு என் புருஷனை விட அதே பெண்மணி எனக்கு என் புருஷன் விட விஜய் தான் பிடிக்கணும் ஒரு இடத்துல பேட்டி கொடுக்கறாங்கன்னு
14: வச்சுக்காங்க.
15: அந்த அம்மா யாருக்கு ஓட்டு போட்டாங்க உங்களால எப்படி நிர்ணயிக்க முடியும்? இந்த நாட்டுல உணர்ச்சி வசப்பட்டு ஓட்டு போடுற மக்கள் நம்ம. விஜய் விஜய் பார்த்து பார்த்து அழறாங்க. வழக்கமா மத கூட்டங்கள்ல நடக்கிறதா பெண்கள் வந்து அழுவாங்க, அந்த மாதிரி ஒரு மத பிரச்சார கூட்டம் அதுல எல்லாம். ஆனா இந்த அரசியல் கூட்டங்கள விஜயை பார்த்து அழறாங்க, ஐயோ விஜய் விஜய் விஜய்னு வீடியோ எல்லாம் போடுறாங்க. இந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமா பதில் சொல்ற நாட்டுல நம்ம எப்படி எக்ஸிட் போல் எடுக்க முடியும்? அவங்க ஆதரவு வந்து வேற இருக்கும், கணவனுக்கு பயந்துட்டு வீட்டுக்கு பயந்துன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த எக்ஸிட் போல் கான்செப்ட என்னால ஒத்துக்க முடியல.
14: ஏன்னா
15: நீங்க 2006 ஜெயலலிதா அம்மா கூட்டணி மெகா கூட்டணி வச்சு விஜயகாந்தோட வந்தாங்க
14: 2011.
15: அதுக்கு முன்னாடி 1 வந்து ஒரு கூட்டணி வச்சிருந்தாங்க இடதுசாரியோட. அப்பவே வந்து அப்போல இருந்து இது வரைக்கும் இன்னைக்கு வந்திருக்க எக்ஸிட் போல் வரைக்கும் எல்லாம் பொய்யத போயிட்டு தான் போயிருக்கு. ஒரு எக்ஸிட் போல் 1-2 கரெக்டா சொல்லுவாங்க ஃப்ளூக்ல,
14: ஆனா
15: பெருவாரியான எக்ஸிட் போல்ஸ் வந்து போயிட்டு போயிருக்கு.
14: 2021 வந்து எக்ஸிட் போல்ஸ்
15: 21 கரெக்டா சில பேர் தான் சொன்னாங்க. சில பேர் பெருவாரியான ஏடிஎம்கே ஹாட்ரிக் அடிக்க
14: போகுதுன்னாங்க,
15: ஞாபகம் இருக்கா?
14: ஆமா,
15: ஹாட்ரிக் அடிக்க போறாங்க. ஆனா அங்க டிஎம்கே வந்தது 2016 ஜெயலலிதா அம்மா தனியா நிக்கிறாங்க, கூட்டணியே இல்ல, டெபினட்டா இதுதான் வரும், டிஎம்கே தான் வரும்னாங்க. அம்மா வந்தாங்க. இங்க வந்து மக்கள் வந்து உணர்ச்சி பூர்வமா ஓட்டு போடுறவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க எக்ஸிட் போலுக்கு. இது ஒப்பீனியன் போல்னா ஒருவேளை நான் கொஞ்சம் ஒத்துக்க முடியும், அது ஒரு உண்மைக்கு அந்த உண்மையை நோக்கி பயணிக்கிறோம் ஒப்பீனியன் போல் எல்லாம் சர்வே எல்லாம். ஆனா எக்ஸிட் போல் வந்து நிச்சயமா உண்மைகள் விளம்பப்படாது. அவங்க செஞ்சது ஒண்ணு, இப்போ 8,000 வாங்கி நான் ஓட்டு போடுறேன் அவங்க சத்தியம் பண்ணிருக்கேன் ஓட்டு போடுறேன்னு யாரும் எக்ஸிட் போல வந்து சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் சொல்ற வின்னிங் சைட தான் சொல்லுவாங்க, எல்லாரும் என்ன சொல்றாங்களோ அதை தான் சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கும் பணம் கொடுத்தவங்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கும், அதை எப்படி அவங்க எக்ஸிட் போல் போல்ஸ்டர் கிட்ட சொல்லுவாங்க. நான் வந்து எந்த கட்சிக்கும் நான் ஆதரிக்கல, பொதுவா சொல்றேன் இந்த எக்ஸிட் போல் கான்செப்ட் நம்மளுக்கு ஒவ்வாது, அது வந்து உண்மையை பிரதிபலிக்கல. சர்வேக்கள் வந்து சிலது வந்து உண்மையை நோக்கி நகர்றது.
14: அது பேஸ்ட் ஆன் சர்வேஸ் நீங்க என்ன சொல்றீங்க சார்?
15: அதாவது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு நோக்கத்துல இருக்காங்க. இப்ப விஜய் மாயின்னு ஒண்ணு வந்திருக்கு, எல்லா யாரு கேட்டாலும் யங்ஸ்டர், எங்க வீட்டு உள்ள பனிப்பெண் பையன் பூக்காரம்மா பையன் எல்லாருமே அவங்க அம்மாவை இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காங்க. எல்லாரும் வந்து விஜய் நோக்கி தான் சொல்றாங்க. என்னோட கருத்து என்ன தெரியுமா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 18-30 வரைக்கும் அந்த இருக்கிற ஜெனரேஷன் விஜய் பக்கம் கொஞ்சம் சாஞ்சிருக்கு. புது வாக்காளர்கள், அது எதுவா இருந்தாலும் சரி, ஜாதி மதம் கடந்து புது வாக்காளர்கள் நிறைய பேர் விஜய் பத்தி பேசுறாங்க, விஜய் பக்கம் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி 50 கடந்தவங்க எல்லாம் தான் இந்த இரு கழகங்களையும் ஆதரிக்கிறாங்க. நடுவுல இருக்கு பாருங்க, அதாவது 30-50 அவங்க அந்த ஜெனரேஷன் தான் பிரச்சனைகளை பத்தி கவலைப்படுறாங்க. தனிநபரை பத்தி கவலைப்படாம விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், சட்டம் ஒழுங்கு, அந்த 20 அந்த ரெண்டு அந்த ஜெனரேஷன் 30-50 அந்த ஜெனரேஷன் மட்டும்தான் பிரச்சனைகளை பத்தி கவலைப்படுறாங்க. சோ இந்த முறைதான் ஒரு மாதிரி ஒரு கலப்படமா ஒரு காக்டெயிலா மக்கள் சிந்தனைகள் இருக்கு.
14: அப்படின்னா தொங்கு சட்டசபை தான் வரும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா?
15: எனக்கு அதுக்கு வாய்ப்பு அதிகம் தோணுது. அப்படியே அப்படியே இருந்தாலும் கூட்டணிகள் மாறலாம், கல்யாணம் இதுக்கு அப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணிகள் கூட மாறலாம். ஏன்னா இப்ப காங்கிரஸ் தலைவர் திறந்த சோடங்கர் வந்து காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து என்னோட நிலவரம், என்னோட கெஸ்ட் ஒர்க் என்னன்னா, ஒருத்தர் ஒருத்தர் தேவையா இருக்கும். கட்சிகள் இப்ப இரு வேறு கூட்டணிகள்ல இருக்கலாம், நாளைக்கு எடப்பாடிக்கு விஜய் தேவையா இருக்கலாம், விஜய்க்கு காங்கிரஸ் தேவையா இருக்கலாம், பாஜகவுக்கு திமுக தேவையா இருக்கலாம். அதாவது இந்த 22 MP எம்பிக்கள் வச்சிருக்காங்க. இப்ப பாஜகக்கு தேவை எம்பிக்கள், மசோதாக்கள் எல்லாம் பாஸ் பண்ண. சோ பாஜக திமுக எம்பிக்கள் தேவையா இருக்கலாம், திமுகவுக்கு பாஜக தேவையா இருக்கலாம், யார் யாருக்கு வேணா தேவையா இருக்கலாம். சோ இந்த தேர்தலுக்கு அப்புறம் நான் ஒரே ஒரு வேற மாதிரி கூட்டணிகள் உருவாகும்னு எதிர்பார்க்கிறேன்.
14: ஓகே, அப்படின்னா உங்களுடைய கணிப்புப்படி அதிமுக விஜய் கூட்டணி மறுபடி உருவாகும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
15: உருவாக எனக்கு காங்கிரஸ் விஜய் அதிமுக கூட்டணி உருவானாலும் ஆச்சரியம் கிடையாது.
14: ஓகே, அப்படி வந்துச்சுன்னா, பாஜக அதிமுக பொதுச் செயலாளராக திரு இபிஎஸ் இருக்கிறதுல ஏதேனும் பிரச்சனை கொடுக்குமா, இல்ல அது இருக்காது அப்படிங்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா?
15: இப்ப பிரச்சனை என்னன்னா, இபிஎஸ் இதுதான் கடைசி தேர்தல். அவர் வந்து இதுல கட்சியை ஜெயிக்க வைக்கலன்னா அவருக்கு பெரிய தொந்தரவுகள் உண்டாகும் கட்சியில.
14: ஓகே,
15: அவரோட தலைமையே க்வெஸ்டின் பண்ணுவாங்க, திரும்பி பழையபடி திமுக அதிமுக உடையலாம். இப்ப ஆட்சிக்கு அதிமுக வரலன்னா கட்சிகள் பல பிரச்சனைகள் வரலாம். அதுக்காக அவர் வந்து ஆட்சிக்கு பங்கு வரணும்னு அவர் விஜயம் நாடலாம்.
14: ஓகே, அப்படின்னா யாரு முதலமைச்சர் அப்படிங்கறதுலயும் பிரச்சனை வரும் இல்லையா?
15: இல்லையா, இப்ப விஜய் வந்து ஒரு ப்ரொபேஷன் பீரியட் மாதிரி தான் நினைச்சிருக்காரு. இப்ப சினிமாவில நடிக்க போறேன்னு வேற சொல்லியிருக்காரு.
14: ஓகே,
15: அதனால எனக்கு என்ன தோணுது, 1989 ஜானகியா ஜெயலலிதாவும் கேள்வி வந்த போது மக்கள் வந்து திமுக ஆட்சியில உட்கார வச்சுட்டு ப்ரொபேஷன் பீரியட எதிர்கட்சி அந்தஸ்த ஜெயலலிதா கொடுத்தாங்க, ஜானகியை தோக்கடிச்சுட்டாங்க.
14: ஓகே,
15: அதாவது அடுத்த தலைமுறை தலைவரா ஜெயலலிதாவை அங்கீகரிச்சாங்க. எம்ஜிஆர் கருணாநிதிக்கு எதிரினா எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா தான் அந்த வாரிசு. திமுக எதிரி ஜெயலலிதா அடையாளப்படுத்தினாங்க.
14: அப்போ இப்போ அதிமுக
15: அந்த மாதிரி இப்ப விஜய் அவங்க அடையாளப்படுத்துறாங்க. விஜய்க்கு 10 வருதோ 50 வருதோ அது கணக்கு இல்ல, ஒரு பொருட்டே இல்ல. விஜய் சட்டசபைக்குள்ள நுழைஞ்சாலே எதிர்கால தலைவர் ஒரு அங்கீகாரம் வந்துடும் அவருக்கு. அப்போ திமுகவுக்கு உதயநிதினு காமிச்சுட்டாங்க அடுத்த வாரிசு. அதிமுக வந்து ஒரு டைம், இப்போ லாங் டைம் பார்ட்டி இல்ல அது, இப்போதைக்கு எடப்பாடி கையில இருக்கு. திரும்பி அவர் பிரச்சனை வந்து கட்சி உடஞ்சு திரும்பி ஒன்னு சேர்ந்து தேர்தல் சமயத்துல ஒண்ணு சேருது அந்த கட்சி. ஒரு நிலையான ஒரு லீடர்ஷிப் இல்ல அங்க. சோ உதயநிதி தான் அடுத்த தலைமுறை தலைவர் திமுக அடையாளம் காட்டியாச்சு. சோ விஜய் வந்து திமுகவை தான் டார்கெட் பண்ணுவாரு. அவருக்கு அதிமுக ஒரு பொருட்டு இல்ல, அதிமுக கூட்டணி கேட்டாலும் கொடுப்பாரு அவரு. ஏன்னா ஆபத்து அதிமுக அடுத்த தலைமுறை
14: தலைவர் முதலமைச்சரா ஏத்துக்கிட்டு விஜய் அந்த பக்கம்
15: இருக்காது. ஆமா, அவர் பிரச்சனை இருக்காது விஜய்க்கு. விஜய் வந்து இபிஎஸ் பிரச்சனை இப்ப இருங்க, என்னோட இலக்கு 2031 சொல்லி அங்கீகரிக்கப்பட்டா அவர் தான் தமிழ்நாட்டுக்கு எதிர்கட்சி தலைவர் ஒரு அங்கீகாரம் கிடைச்சு அவர் தான் கூட்டணி எல்லாம் உருவாக்குவார்.
14: ஓகே சார், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கும் கருத்து பயிர்வுக்கும் மனமார்ந்த நன்றிகள் சார்.
15: மிக நன்றி, மிக நன்றி.
14: மூத்த பத்திரிகையாளர் திரு நரசிம்மன் தன்னுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையில எப்படி இவ்வளவு விஷயங்களை முன் வச்சிருந்தாரு. அடுத்த இன்னும் 4 விருந்தினர்கள் இருக்காங்க நம்ம கூட பேசுறதுக்கு. எப்படி இருக்க போகுது தேர்தல் களம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ராஜசேகர் கூட கேட்டுட்டு இருக்கீங்க ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி நம்ம ஹலோ ஃபமில். இது தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ FM 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டிநகர், சென்னை.
2: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
3: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்யூரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போ. 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃபுளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800 பிளஸ் ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 and 4 பிஹெச்கே அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 பிஹெச்கே ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 crore அப் டு 3.4 crore அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட். நியூ டவர் நவ் ஓபன் ஃபார் சேல். பிரைஸ் ஹைக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807 11 2200. ரேரா நம்பர் TN29 பில்டிங், 0069 2024.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
2: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்ட் பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்டு பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
3: ஆரம்பிக்கலாமா?
4: ஓ, ஆரம்பிச்சாச்சே.
5: டி நகர் ரத்னா ஃபைனான்ஸ்ல V-Guard சோலார் பவர் சிஸ்டம் ஆரம்பிச்சாச்சே.
0: V-Guard ஆன் கிரிட் சோலார் போட்டா மாசம் 15,000 ரூபாய் இருக்கிற கரண்ட் பில்ல வெறும் 2,000 ரூபாய் மாத்திடலாம்.
5: ரத்னா ஃபைனான்ஸ்ல சோலார் பவர் சிஸ்டம் லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம்.
0: தரமான V-Guard சோலார் DCR பேனலுக்கு 30 இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாரண்டியும் உண்டு.
5: ரத்னா ஃபைனான்ஸ் சோலார் டீம் நம்ம சைட்டுக்கே விசிட் பண்ணி எக்ஸ்பர்ட் அட்வைஸ் கொடுத்து டெலிவரி, இன்ஸ்டாலேஷன், கமிஷனிங் வரைக்கும் எல்லா சப்போர்ட்டும் பண்றாங்க.
0: ஓ, வெரி குட். V-Guard சோலார் DCR பேனலுக்கு சப்சிடியும் கிடைக்குது.
5: V-Guard சோலார் பவருக்கு நம்பர் 1 டீலர்
3: ரத்னா ஃபைனான்ஸ், ராஜாபாத ஸ்ட்ரீட், டி நகர்,
6: சென்னை. ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
7: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, VR மால், RK சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
6: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
7: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ IPL டிக்கெட்ஸ் இருக்கு.
6: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சதை வாங்கிட்டு போங்க. நெஞ்சுவலின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
8: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், கீழ்பா.
9: 100 ஆண்டுகள், 100 நாட்கள், செய்கொலி மீது 100% தள்ளுபடி.
10: பீமா லெகசி ஃபர்ஸ்ட் 100 டேஸ் ஆஃபர்.
9: தங்கம், வெள்ளி மற்றும் வைரம் வாங்கும் போது செய்கொலி மீது 100% வரை தள்ளுபடி பெறுங்கள்.
10: மேலும் ஒவ்வொரு முறையும் ₹1,00,000 மதிப்புள்ள உயரங்கள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டியை இலவசமாக பெறுங்கள்.
9: அனைத்து பீமா ஷோரூம்களிலும் கிடைக்கும். TNC அப்ளை.
11: ஏய் மச்சான், யாரும் நானும் எப்படி எல்லாம் பழகணும் தெரியுமா, எப்படி எல்லாம் லவ் பண்ணணும் தெரியுமா, இது எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன பிரேக்அப் பண்றதுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னா பாரு.
12: டேய், உன் பிரேக்அப் ஸ்டோரியே பெருசு, அதுல சொன்னதே வேற திரும்ப சொல்ற பாத்தியா.
11: முடியல. அப்ப என்ன சொல்ல வேணாங்கிறியா?
12: சொல்லு, ஆனா சுருக்கமா சொல்றா.
11: அது எப்படிரா?
12: ஹலோ FM-ல குட்டி ஸ்டோரி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நச்சுன்னு நறுக்குன்னு சொல்றா.
13: நம்ம ஹலோ FM-ல் திங்கள் முதல் சனி வரை நாள் முழுவதும் குட்டி ஸ்டோரி ஸ்டோரி.
14: ஹலோ FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
2: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
1: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
2: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ், பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்ஸ் இருக்கு.
1: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
3: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
4: எஸ் மேடம், சொல்லுங்க.
3: எங்க வீட்டு ஏசி கூலிங்கே இல்ல, லொட லொடனு ஒரே சத்தம். ஒரு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
4: ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். சூப்பர் கூலிங், சூப்பர் சைலண்ட்.
3: அப்போ விலை அதிகமோ?
4: அதுதான் இல்ல, இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் 110 ஸ்பிளிட் ஏசி ஜஸ்ட் ₹39,690 கிடைக்குது. அதோட 3 மீட்டர் காப்பர் பைப் ஃப்ரீ, இன்ஸ்டலேஷனும் ஃப்ரீ.
3: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசியை கொடுத்து புது மிட்சுபிஷி இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
4: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் ஏசி தான் வேணும்னு கேட்டு வாங்குங்க.
3: சரியா சொன்னீங்க,
4: மிட்சுபிஷி ஏசிக்கு நம்பர் 1 டீலர்
5: ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
3: சண்டேயும் கடை உண்டு, வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
6: டாட், நாம எப்போ பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
7: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
6: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மெர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
7: ஆனா பிரைஸ் எப்படி?
6: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ₹7,299 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800+ ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
7: வாவ், இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட கூடாதுரா.
1: 2, 3, and 4 BHK apartments and 5 BHK floor villas from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury, where space, comfort, and community come together. Price hike ku munnadi ippove book panunga. Call 8807-11-2200. Rara number TN29 Building 00692024. TNC apply.
8: Tannir daralama kedikkanona thervu seriya irukkanum. Andha sariyana thervu Best and Pumps. Aduvo kurainda minsara selavil submersible dewatering pressure booster ne ovvoru theivaikkum 100% சரியான தீர்வு பெஸ்ட் இன் பம்ப்ஸ் தான். விசிட் bestinpumps.com.
9: வாரத்துல ஒரு நாள். ஏய் பசங்களா, கீழ வாங்கடா.
10: ஐயோ கூப்பிடுறாரு, இதுக்குதான்டா சொன்னேன்.

0: மாலா எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: அடுத்த 5 ஆண்டுகள் தமிழகத்தை ஆளப்போவது யார் அப்படிங்கிற தீர்ப்பு கடந்த April 23 தமிழ்நாடு மக்கள் எழுதியிருந்தாங்க. அதனுடைய முடிவுகள் நாளை வெளிவர இருக்கு. எப்படி இருக்க போது தேர்தல் முடிவுகள் அப்படிங்கறத பத்தி நான் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கூட பேச போறது தேர்தல் ஆய்வாளர் அருட்மணி ஜெகத் கஸ்பர். ராஜசேகர் கூட கேட்டுருக்கீங்க ஸ்பாட் லைட் நிகழ்ச்சி. நம்ம ஹலோ சுமில், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு. வணக்கம் ஃபாதர்.
2: வணக்கம்
1: ஃபாதர். நாளைக்கு May 4 அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கறது வானியல், சூரியன் சுட்டரிக்க போகுது அப்படிங்கறது தேர்தல் களத்தை பொறுத்த மட்டும் நீங்க மக்களோடு மக்களா பல விஷயங்களை அலசி இருக்கீங்க, சந்திச்சிருக்கீங்க. நாளைய முடிவுகள் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க?
2: தமிழக வரலாறு கண்டிராத ஒரு தனித்துவமான தேர்தல் இந்த தேர்தல். எல்லா தேர்தல்களையும் ஏதோ ஒரு வகையில் எளிதாகவும் ஓரளவுக்கு சரிவரவும் கடந்த பல ஆண்டுகளாக கணித்து வந்திருக்கிறேன். துல்லியமாக கணிக்க முடியாத ஒரு தேர்தலாக அல்லது கணிப்பதில் பல சவால்களை தந்த ஒரு தேர்தல் இது. அதுக்கு காரணம் வந்து மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு ஒரு தொகுப்பு எப்போதுமே இருந்து கொண்டிருக்கும் தேர்தல்களில். ஆனால் அது ஒரு 10-12% எப்போதும் கடக்காதது, தாண்டாது. ஆனால் இந்த முறை விஜய் அவர்கள் 20% தாண்டுகிறார். அவர் இந்த நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த தேர்தலினுடைய பேசு பொருளாகவும் மையமாகவும் விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் மாறி நின்றார்கள் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் உலகம் முழுவதும் தேர்தல் களங்களை ஆய்கிறவன் என்கின்ற வகையில் ஒரு 3rd அணி என்று வருகின்ற போது நேரடியாகவே ஆட்சியில் எங்காவது அமர்ந்திருக்கிறார்களா என்று பார்த்தால் வெகு அபூர்வமாகத்தான் அது நடந்திருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி கூட ஒரு சிறிய டெல்லி மாநிலத்தில் 2013 வந்து அப்புறம் 2015 ஒரு 28 வென்று அதுக்கப்புறம் தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. என் ராமராவ் அவர்கள் பெருசா நேரடியாகவே பெருசா வந்தா சொன்னாங்க. அப்ப அது இருமுனை போட்டி, மும்முனை போட்டி, 4 முனை போட்டி அல்ல. தமிழக களம் என்பது ஒரு 4 முனை போட்டியை சந்தித்த ஒரு களம். எனவே இந்த தேர்தலில் என்னை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக நான் நினைக்கின்றேன். ஆனால் கடந்த முறையை விட வாக்கு சதவீதம் என்பது குறைவாகத்தான் இருக்கும்.
1: ஆனா 67 திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை எதிர்த்து அவ்வளவு பெரிய வெற்றியோட வந்துச்சு. அது மாதிரி ஒரு நடிகருடைய கட்சி அப்படின்னா எம்ஜிஆர் அவருடைய கட்சி 72 கட்சி ஆரம்பிச்சாரு, 77 ஆட்சியை பிடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான உதாரணங்கள் கூட இங்க சொல்லப்படுது.
2: அதாவது எம்ஜிஆர் அவர்கள் மிக நீண்ட காலம் திராவிட இயக்கத்தோடு பயன்பட்டு திராவிட இயக்கம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் கட்டி எழுப்பிய அந்த கட்டமைப்பு இருக்கிறது அல்லவா. இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த தேர்தலையே நீங்க எடுத்து வாக்குப்பதிவு நடக்கிற போது நீங்க போயிருப்பீங்கன்னா 11 மணி வரைக்கும் வரக்கூடிய வந்த வாக்காளர்கள் தான், வாக்காளர் தொகுப்பில் தான் விஜய்க்கான வாக்காளர்கள் மிக பெருவாரியாக இருந்திருப்பார்கள். அது எதுக்கு சொல்றேன்னா ஒரு 12-1 மணிக்கு மேல அந்த பூத் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, பூத் மேனேஜ்மெண்ட்ல எஸ்ஐஆர் டைம்லயே அல்லது அதுக்கு முன்னாடி இவங்க ஒன்றிணைவோம் தோழமைன்னு இவங்க ஒரு நடத்துறப்போ நம்ம கட்சிக்காக ஓட்டு போடுறவங்க யாரு, எத்தனை பேர் வரல, ஏன் வரலங்கறத அவங்க ஒரு 12 மணிக்கெல்லாம் அவங்க அசஸ் பண்ணிடுவாங்க. அசஸ் பண்ணி அந்த மொபிலைசேஷன் நடக்குது இல்லைங்களா, அங்கதான் கட்சி கட்டமைப்பு என்பது ஒரு மிக முக்கியமான பங்கை ஆற்றுகிறது. விஜய் அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வர முடிந்தது என்றால் அந்த திராவிட இயக்கம் கட்டி எழுப்பிய கட்டமைப்பில் ஒரு பாதியை அவர் எடுத்துக் கொண்டு சென்றார். ஒரு மிக முக்கியமானது. ரெண்டாவது கோட்பாட்டு பற்றுதல் உள்ளவர்கள் தான் மிட் லெவல் ஓட்டர்ஸ், அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுவாங்க. விஜய் அவர்களை சுத்தி அந்த கோட்பாட்டு வேரோட்டம் இல்லையோ என்கின்ற ஒரு இது வந்து கட்டமைப்பு இல்லை, கோட்பாட்டு வேரோட்டம் இல்லைங்கிற அந்த இடைவெளிதான் அவரை வந்து பினாமினலா பெர்ஃபார்ம் பண்றாருங்க. நம்ம தமிழக வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு மாணவர்கள் சிறுவர்கள் எல்லாம் ஒரு வேட்பாளருக்காகவோ ஒரு கட்சிக்காகவோ பரப்புரை செய்தது, பயங்கரமா போர் நடத்தினது தமிழக வரலாறு காணாத ஒன்று. அதெல்லாம் ரொம்ப பிரமாதமா அவருக்கு நீங்க மதிப்பெண்கள் கொடுக்கலாம். ஆனால் தேர்தல் வெற்றியை நெருங்குகிற அளவுக்கு அவர் வருவது கடினம் என்பது என்னுடைய ஒரு மதிப்பீடு. ஆனால் நீங்க சொல்ற மாதிரி அக்னி நட்சத்திர நாள் அன்னைக்கு தொடங்குற நாள் அதுக்கான விடை தெரிந்துவிடும்.
1: இன்னொரு பக்கத்துல பார்த்தா இப்ப நீங்க கூட சொன்னீங்க அவர் 20 விழுக்காடு வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த 20 விழுக்காடு சீட்டா கன்வெர்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இல்லையா ஃபாதர்?
2: ஒரு சில தொகுதிகள் கட்டாயம் வருவாங்க. அது 2 இருக்கலாம், 4 இருக்கலாம், 24 கூட இருக்கலாம் தொகுதிகள் அது. ஆனா அது வந்து ஒரு பெரிய அலையாக வந்து தமிழகம் முழுவதும் அடித்தது அப்படின்னு

0: சொல்ல முடியாது. நீங்க என் டி ராமராவ் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அலையாக தமிழகம் முழுவதும் அடிச்சிருங்களா, அதே மாதிரி இருக்காது. இப்ப இப்ப நீங்க சென்னையில வந்து சில தொகுதிகளை வெல்லுவார்கள், பல அதிக கொஞ்சம் ஒரு கணிசமான தொகுதியில் இரண்டாவது இடத்திற்கு கூட வருவார்கள். அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு அவர்கள் பின்தள்ளக்கூடும். திருவள்ளூர்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, எவ்வளவு தொகுதி ஜெயிக்கிறாங்க இல்ல, பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இங்க எல்லாம் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. செமியாபன் மேற்கு மண்டலத்துல கூட முந்தைய முறை அண்ணாமலைக்காக பிஜேபிக்கு ஓட்டு போட்டவங்க இந்த முறை விஜய்க்காக ஓட்டு போடுறாங்க. இப்படி ஆனால் இப்ப டெல்டா ரீஜன் எடுத்து பாத்தீங்கன்னா 41 தொகுதி நினைக்கிறேன், 41 எங்கேயுமே அவர் வெற்றி பெறக்கூடிய அந்த அளவு அல்லது அவர் ஒரு 15% தொடர அளவு கூட எந்த தொகுதியிலையும் வரல அவர். சோ அந்த அதுலதான் அந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்பைன்னு சொல்லுவாங்க, இங்க வந்து வேரோடி புடமிடப்பட்ட ஒரு ஒரு தேர்தல் களத்துல வந்து அவ்வளவு எளிதாக ஃபர்ஸ்ட் என்ட்ரிலேயே உடைச்சிட்டு வர்றதுங்கிறது அவ்வளவு இட்ஸ் நாட் தட் வெரி ஈஸிங்க. சோ கட்டாயம் அவர் பல இடங்கள்ல அவர் இரண்டாயிரத்துக்கு வராரு, சில பல தொகுதிகளை வெல்கிறார். ஆனால் ஆட்சி அமைக்கிற அந்த அந்த இதை வந்து தாண்ட முடியாது. இன்னொன்னு நீ யோசித்து பாருங்களேன், இப்ப நீங்க போட்டி ஆரம்பிக்கிறப்பவே அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் 18 புள்ளியோட தான் ஆரம்பிக்கிறாங்க உள்ள அவங்க கண்டெஸ்டுக்கு வரப்பவே. 18% ஏற்கனவே எல்லாம் சேர்த்து வச்சு எந்த கழுதைய புடிச்சு விட்டாலும் அந்த 18-20% வந்து விழுந்துரும். அதுல இருந்தா பில் பண்ணணும். அதுல திமுகங்கிறது 22-25% தான் அவங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட். விஜய் அவர்கள் அந்த 25% முதல்ல வந்து சேர்ந்து அதுல இருந்து இன்னொரு 12-13% கொண்டு வர்றதுங்கிறது அது பெரிய பிரயத்தனமான ஒரு வேலை. அதே தமிழகம் முழுதும் அதை செய்யணும்னா
1: இல்ல, இதுக்கு தேர்தலுக்கு முன்பு வந்த ஒபீனியன் போல்ஸா இருக்கட்டும் அல்லது இப்போ தேர்தலுக்கு பிறகு புதன்கிழமை வந்த எக்ஸிட் போலா இருக்கட்டும், திமுகவுக்கு ஒரு எட்ஜ் கொடுக்கறாங்க. உங்களுடைய களப்பணியினுடைய விளைவா நீங்க என்ன சொல்வீங்க ஃபாதர்?
0: ஆமா, நானும் அதுதான் சொல்றேங்க. அதாவது இந்த விஜயனுடைய டிஸ்ரப்ஷன்ல ரெண்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அல்லது வல்லரபிள் பாசிபிலிட்டி இருக்குது. ஒருவேளை ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைகின்ற வாய்ப்பு இருக்குது, அல்லன்னா நல்ல ஸ்வீப்ல வந்து திமுக ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஏன்னா ஒரு 118 தொகுதிகள் எங்களோட கணக்கின்படி அந்த கடுமையான போட்டி நிகழும்னு சொல்லுவோம் இல்லீங்களா, யாருமே இந்த 40% மேலாம் போகாது. ஒருத்தருக்கு 37% இருக்கும், இன்னொருத்தங்களுக்கு 35 இருக்கும், இன்னொருத்தங்களுக்கு 30-32 இருக்கலாம். இந்த சதவீதங்களில் சுற்றக்கூடிய தொகுதிகளே ஒரு 118 தொகுதிகள் இருக்கக்கூடுங்கிறப்போ ஒரு 1-2% வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுகிற அல்லது மாறுகிற ஒரு சூழ்நிலை வரக்கூடும். ஆனா பொதுவாக பார்க்கிற போது சமூக கூட்டணி திமுகவுக்கு சரியாக இருந்திருக்கிறது. கட்சி பலம் என்பது ஒன்று இருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பண்பான பக்குவமான தலைவர் என்ற ஒரு இமேஜ் இருக்குது. இந்த தேர்தலில் வேறு எப்போதும் இல்லாதபடி ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். ஆண்களை விட 17 லட்சம் பெண்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். அதுல ஒரு தொகுப்பினர் விஜய் அவர்களுக்கு வாக்களித்திருந்தாலும் கூட 5 ஆண்டுகளில் ஏனைய பல தொகுப்பினரிடம் கெட்ட பெயர் வாங்கி கொண்டாலும் பெண்களிடம் ஓரளவுக்கு நல்ல பெயர் வாங்கி இருக்கிறது இந்த அரசு. அதுக்கும் அந்த மகளிர் உரிமை திட்டம், பெண்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கான கல்வி, கடைசியாக ஒரு 5000 ரூபாய் அனுப்புனது, இதனால வந்து பெண்கள் ஏகபோகமாக ஓட்டு போட்டான்னு சொல்ல மாட்டேன், ஆனா சேதாரம் ஏற்படாத அளவுக்கு பெண்களும் திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதனால மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆளுமை, ஒரு பக்குவமான ஆளுமைங்கிற ஒரு இமேஜ் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்கிறா நான் நினைக்கிறேன்.
1: இப்போ நீங்க சொல்லும் போதும் சொன்னீங்க, ஒருவேளை ஹங் அசம்பிளி வந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லாட்டி ஒரு புல் ஸ்வீப் அப்படிங்கறது. இப்ப ஹங் அசம்பிளி அப்படிங்கிற பட்சத்துல கூட்டணி கணக்குகள் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா பதர்?
0: வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கூட்டணி இந்த முறை வந்து திமுகவுக்கு இருந்த ஒரு பலவீனம் என்பது தோழமை கட்சிகளிடையே முன்பு இருந்த அந்த கெமிஸ்ட்ரி இல்ல. இப்ப காங்கிரசுக்கும் டிஎம்கேக்கும் 2021 இருந்த கெமிஸ்ட்ரி இல்ல. அப்படி அந்த கெமிஸ்ட்ரி இல்லாம இருந்த சூழல்ல தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒரு ஹங் அசம்பிளி வந்தா தோழமை கட்சிகள் அமைச்சரவையில் இடம் கட்டாயம் கேட்பார்கள். காங்கிரஸ் கூட்டணியில இருக்குமானே தெரியல. அவங்க இந்த தேர்தலில் ஒரு ஒரு இணைந்து உணர்வோடு நடந்து கொண்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. ஒரு குழப்பமான ஒரு சூழலில் தான் இருக்கும். ஒரு புதிய கூட்டத்தில் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது.
1: ஓகே ஓகே ஃபாதர், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கும் கருத்து பயிர்வுக்கும் மனமார்ந்த நன்றி ஃபாதர்.
0: நன்றி, மிக்க நன்றி.
1: தேர்தல் வியூக வகுப்பாளரா தான் களத்துல கண்ட விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாரு அருட்பணி ஜெகத் கஸ்பர். அடுத்ததா இன்னும் மூன்று விருந்தர்கள் இருக்காங்க நம்ம கூட பேசுறதுக்காக, அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்கலாம். கொஞ்ச நேரத்தில் ராஜசேகர் கூட தங்க கேட்டு இருக்கீங்க ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி. நம்ம ஹலோ தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. நேரம் இப்போ 11 மணியை கடந்தாச்சு. ஹலோ எஃப்எம்இல் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியை கேட்டு இணைஞ்சிருங்க.
1: வணகியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
2: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
1: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
2: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்ஸும் இருக்கு.
1: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: FM தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ராஜசேகர் என் கூட கேட்டு ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி நம்ம ஹலோ ஃபமில் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு. தேர்தல் முடிவுகள் நாளைக்கு இந்த நேரம் கிட்டத்தட்ட தெரிய வரும். யார் அடுத்தது அரியணையில் அமரப்போவது அப்படிங்கறது, அதுக்கான பின்னணி வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறது பற்றி அன்னைக்கு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். ராஜசேகர் கூட கேட்டுட்டு இருக்கீங்க ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி நம்ம ஹலோ ஃபமில். இப்ப நம்ம கூட பேச போறது அரசியல் விமர்சகர் திரு நவநீத். வணக்கம் சார்.
2: வணக்கம்
1: சார். நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரம் யார் கையில் அப்படிங்கிற முடிவு தெரிய இருக்கு. வந்திருக்கக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள், இது ரெண்டையும் வச்சு பார்த்தா நீங்க என்ன சொல்றீங்க சார்?
2: நீங்க சொல்லுங்க. இன்னும் சில ஃபியூ அவர்ஸ்ல வந்து தமிழ்நாட்டுடைய அடுத்த முதல்வர் யாருன்றது நமக்கு பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஆமா,
2: அது முன்னாடி இந்த எக்ஸிட் போல்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ போன வாரம் ரிலீஸ்
1: பண்ணிட்டாங்க.
2: போன வாரத்தோட எக்ஸிட் போல்ஸ் நமக்கு ஒரு மெசேஜ் என்ன வருதுன்னு பார்த்தோம்னா, ஒரு கிளியரா ஒரு எமர்ஜிங்காக ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் ஒண்ணு உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முன்னாடி திரு சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு, அவருக்கு கூட இல்லாத ஒரு வாக்கு சதவீதம் வந்து திரு விஜய் அவர்களுக்கு, புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய்க்கு ஒரு எல்லா அந்த போல் நடத்தினவங்க எல்லாருமே எக்ஸிட் போல் நடத்தினவங்க வந்து குறைஞ்சபட்சம் ஒரு இரண்டுல இருந்து மூணு சில பேர் எல்லாம் நிறையவே அதிகமாவே கொடுத்திருக்கிறதையும் நம்ம பாக்கிறோம். அவங்களே
1: ஆக்சஸ் மை இந்தியா மட்டும் அதிகப்படியான இடங்கள் ட்ரிபிள் டிஜிட்ல கொடுத்திருந்தாங்க, மற்றவங்க எல்லாருமே டபுள் டிஜிட்ல தான்.
2: டபுள் அதான் சொல்லுவாங்க. இல்ல இது எப்படின்னா எல்லாமே ஒரு சாம்பிளிங் சைஸ் தான். இந்த சாம்பிளிங் எவ்வளவு பேர் எடுத்திருக்காங்க, உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா விஜய் டைரக்டா பாத்தீங்கன்னா 234 தொகுதியில அவர் போட்டி போடல, 233 தான்.
1: ஆமா,
2: எடப்பாடி தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா
1: அவருடைய
2: வேட்பாளருடைய எப்படி அப்ப நம்ம எடுத்துக்க
1: முடியும்.
2: பட் ஆனா ஒரு கருத்து கணிப்பு அதாவது எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லி வரும்போது முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா ப்ரீ போல்ல பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து பெருசா ஒரு ஒரு ஒரு அண்டர் கரண்டோ இல்ல பெருசா ஒரு இது இல்லாத மாதிரிதான் எல்லாருமே இருந்தாங்க. பட் இந்த எக்ஸிட் போல் முடிச்ச உடனே வந்து ஒரு ட்ரெண்ட், அதாவது ஒரு விஜய்க்கான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் கிரியேட் ஆகுதுன்றது ஒரு மெசேஜ் தான் நான் இதை பாக்குறேன். இவர் அடுத்த கட்டம் எப்படி எடுத்துட்டு போறாருன்றது நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும்.
1: இந்த எலெக்ஷனை பொறுத்த மட்டும் ஒரு தேர்ட் ஃப்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி தனிநபர்களே டபுள் டிஜிட்ல வாங்கின அனுபவங்கள் தமிழ்நாட்டு அரசியல் இருக்கே சார். திருநாவுக்கரசர் கட்சி ஆரம்பிச்சு அவரு தேர்தலில் சந்திச்சப்ப டபுள் டிஜிட்ல தான் வாங்கினாரு. ராமதாஸ் தனியா போட்டிட்டு டபுள் டிஜிட்ல தான் அவரும் வாங்கி இருந்தாரு. அப்போ இந்த மாதிரியான அனுபவங்கள் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் எதிர்காலத்தையோ இல்ல அவங்க ஒரு மாபெரும் சக்தியாவோ வரப்போறத கட்டியம் கூறிய ஒரு நிகழ்வா நம்ம சொல்ல முடியாது இல்லையா சார்?
2: மீண்டும் சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரி நான் இது எப்படி பொருத்தி பாக்குறேன்னா, விஜயோடைய இதே தாவைக்கா வந்து புதுச்சேரியிலயும் அவங்க வந்து எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்றாங்க. நீங்க அங்க குடுக்கக்கூடிய எக்ஸிட் போலுடைய ஸ்டேட்டஸ் எடுத்து பாருங்க, தாவைக்காக்கு எப்படி குடுக்கறாங்கன்றது பாருங்க,
1: ஜீரோ தான்.
2: நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கக்கூடிய அதே ஜென்சி தான் புதுச்சேரியிலயும் இருக்காங்க, இங்க இருக்கக்கூடிய மகளிர். சோ அதனால தெளிவா வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரியில ஒரு ட்ரெண்ட் அவங்க வந்து இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸுக்கே மீண்டும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதே அதே தமிழ்நாட்டுல வரும்போது அதே விஜய் அவர்களுக்கு கொடுக்கும்போது வேற ஒரு நம்பர் கொடுக்கறாங்க. சோ இது இது ஆனா என்ன இது மெசேஜ் என்னன்னா, விஜய் அதாவது இத்தனை வருஷமாக மூன்றாவது ஒரு ஒரு ஒரு கூட்டணி மாதிரி இல்லாம தனியா நின்னு ஒரு கட்சியை நடத்திட்டு வந்த சீமானம் கூட ஒரு ஒரு வாக்கு சதவீதம் கூட்டுதலா வாங்குறாரு அப்படின்ற ஒரு மெசேஜ். ஏன்னா நாளைக்கு இந்த இந்த தேர்தலுக்கு ரிசல்ட் வந்த பிறகு இதுல வந்து சில சொல்ல முடியாது, விஜய் அவர்களே ஒரு பெரும்பான்மை எடுக்கிறாரோ இல்லையோ ரெண்டு மூணு சீட் எடுக்கிறார் வைங்களேன், நாளைக்கு அது கூட வந்து போஸ்ட் போல் அலையன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்றது நம்ம சொல்ல முடியாது. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஒரு அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் பேஸ், விஜய்க்கான ஒரு பொலிட்டிக்கல் பேஸ் ஒரு கரியர் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கு இந்த தேர்தல் அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு ஒரு அதாவது தமிழ்நாடு அந்த போலிங் பர்சன்டேஜ் எல்லாம் ரொம்ப அதிக அளவுல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சோசியல் மீடியால எல்லாம் பயங்கரமா ஆம்பிளிஃபை பண்ணி ஒரு பெரிய லெவல் எடுத்துட்டு போனாங்க. சோ அதோட தாக்கம் எல்லாம் வந்து பெருசா கிடையாது. ஏன்னா சிட்டில அதாவது குறிப்பா சொல்லலாம், அர்பன் ஏரியால குறிப்பா சென்னையில மட்டும்தான் ஒரு 2.5% வந்து வாக்கு சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது வந்து டெஃபினட்டா வந்து இளைஞர்கள் வந்து வாக்கு போட்டிருக்காங்க. அது விஜய் மொத்தமா அதை எடுக்கிறாரா கிடையாது, ஆனா விஜய் வந்து பிரிக்கிறார்.
1: இந்த தேர்தல் வந்து விஜய்க்கான ஒரு எதிர்காலத்துக்கான அடிப்படை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்லக்கூடிய இந்த ஃபேக்டர்ஸ் வந்து வரக்கூடிய தேர்தல் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ ஒரு பக்கத்துல மதுரையில பார்த்தாக்க அஜித்தை குறிப்பிட்டு தலைவா தலைவா அப்படிங்கிற மாதிரியான போஸ்டர்ஸ் பார்க்க முடியுது. இவர் மனைவியை பிரிஞ்சிருக்கார் அப்படிங்கிற செய்திகள் வர சமயத்திலேயே அஜித் ஷாலினி சமையல் பண்ற வீடியோக்கள் வருது. அஜித் வந்து மகனுக்காக புட்பால் கிரவுண்ட்ல போய் தரையில உட்கார்ந்து இருக்க, அப்ப இதெல்லாம் வேற ஏதோ சங்கதிகளை அவருடைய ரசிகர்களுக்கு உணர்த்துது இல்லையா? விஜய் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்காரு, நான் குடும்பத்தோட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம். அப்ப அடுத்த தேர்தல்ல அஜித்துடைய என்ட்ரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா?
2: அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பா இல்ல நான் பாக்குறேன். ஏன்னா அதாவது இப்ப ரொம்ப வைரலா போகக்கூடியது பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் வந்து டிவிக்கு வெற்றி அவங்களோட அமைச்சரவை பட்டியலாம் கூட வருது நம்ம பாக்கணும் அவங்க எல்லாம். அதாவது சார் இப்போ என்ன பாத்தீங்கன்னா 2026 இந்த தேர்தல் முடியுது. அடுத்த தேர்தல் தமிழ்நாடு சந்திக்க போவது வந்து 2029
1: தான்,
2: பாராளுமன்ற தேர்தல். அடுத்த 3 வருஷம் வந்து விஜய் எப்படி அவருடைய கட்சியை வழி நடத்துறாரு? ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் செட்டப் கிடையாது அவருக்கு. பிளஸ் அவருக்கு வந்து ஒரு ஒரு சித்தாந்த ரீதியான, ஏன்னா ஒரு திராவிட சாயலையும் இருக்கிறது ஒரு பெரிய சித்தாந்தம் இல்ல. இப்ப எல்லாருமே வந்து அவருக்காக ஓட்டு போட்டவங்க எல்லாம் வந்து சப்போஸ் அவருக்கு அவருக்கு வாய்ப்பு வந்ததுன்னு அவருக்கு ஏதாவது கட்சிக்கு வாய்ப்பு வந்தா அவங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுவாங்கன்றதே தெரியாது அவங்களுக்கு. இன்னைக்கு வந்து வாக்காளர் ஏன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் ஆட்சியில இருந்திருக்காங்க, அவங்களால வந்து எடுக்க முடியும் எடுக்க முடியாது அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க. இவர் அதெல்லாம் உண்மை இல்லாம வந்து இவரை நம்பி இப்ப ஓட்டு போட்டவங்களுக்கு அவர் டெலிவரி பண்ணுவான்றதே ஒரு அடுத்த கேள்வி. சப்போஸ் அவங்க ஒரு குறிப்பிட்ட சில தொகுதிகளில் ஏதாவது ஒரு இடத்துல வின் பண்றாங்க, அதை டெலிவரி பண்ண முடியுமான்றது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்கிறது.
1: இது ஒரு பக்கம் சார். இப்ப நாளைக்கு நம்ம இப்ப பேசக்கூடிய இந்த நேரத்துல கிட்டத்தட்ட தெரிய வந்துடும் யார் வந்து ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படிங்கிறது. யாருக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது உங்களுடைய அனுமானம் சார்?
2: 2-3 சைக்காலஜிஸ்ட் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது, 2016 நீங்க பாத்தீங்கன்னா 2வது முறை அதிமுக வரும்ன்றது இப்ப யாருமே எதிர்பார்க்கல. ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் அது வந்து சரியா கணிச்சிருந்தாங்க, அதை பேஸ் பண்ணி வந்தது. ஏன்னா பாக்கி இருந்த கணிப்புகள் எல்லாமே வந்து ஒரு ஒரு வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் ஆட்சியில வரும்னு சொல்லி இருந்தது, பட் அது நடக்கல. இப்ப இருக்கக்கூடிய ஏன்னா இப்போ நீங்க தமிழ்நாட்டுல பல பகுதிகளில் இந்த குறிப்பா இந்த ஓட்டு நடக்கும் இந்த ஓட்டெடுப்புல பாத்தீங்கன்னா பகுதிகளெல்லாம் வந்து வாக்காளர்கள் கிராமத்து மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க. ஒரு ஒரு செகண்ட் ரீசன்ஸ்க்காக புறக்கணிச்சிருக்க வேங்க வகையில கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க இருக்கவங்க வந்து அதை புறக்கணிச்சிருக்காங்க. ஆன்டி கம்பெனி அண்டர் கரண்ட்ல போகிறது. இனி அதே மாதிரி வந்து அதிமுக பாஜகவுடைய கூட்டணி வந்து மக்கள் கிட்ட வந்து அது வந்து சரியான மெசேஜ் எடுத்துட்டு போயிருக்காரு. ஏன்னா எடப்பாடி அவர்கள் ஒரு தீவிர பிரச்சார இது எடுத்திருக்காரு, நல்லா டிராவல் பண்ணிருக்காரு, முதல்வர் அவர்களும் டிராவல் பண்ணிருக்காங்க. சமநிலையில தான் இருக்கிறது
1: இப்போ.
2: ஏன்னா ஒரு ஆன்டி இங்கம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திமுக டெஃபினட்டா அவங்க போட்டியிடுற தொகுதியில வந்து டைரக்டா வந்து அவங்களோட வின்னிங் ஸ்ட்ரைக் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும்.
1: பட்
2: அவங்களோட கூட்டணி கட்சிகள் இப்ப காங்கிரஸ் போன்ற கூட்டணி கட்சிகள் கொடுக்கும்போது அது எப்படி ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணும்? அதே மாதிரி போன வருஷம் பாத்தீங்கன்னா சென்னையில வந்து திமுக 22-22 அடிக்கிறாங்க ஸ்ட்ரைக் ரேட். அதே நீங்க கோயம்புத்தூர் தர்மபுரியில பாத்தீங்கன்னா அதிமுக 10-10 5-5 எடுக்கிறாங்க, சேலத்துல 11-10 எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு இதெல்லாம் வந்து நம்ம ஒரு அர்பன் ரூரல் மாதிரி வரும்போது வந்து நம்ம அர்பன் ட்ரெண்ட்ன்றது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குது. இன்னும் ரூரல்ல வந்து அவங்க ஒரு ஒரு ஓட் பேஸ் அப்படியே இருக்குது, ரெண்டு கட்சிக்குமே ஒரு ஓட் பேஸ் இருக்குது. அதுல இப்ப இந்த இளைஞர்கள் எல்லாம் குறிப்பா 18 இருந்து ஒரு 35 போகக்கூடிய இளைஞர்கள் அவங்க வந்து ஒரு பெரிய சிக்னிபிகன்ட் கான்ட்ரிபியூட்டர் கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க ஒரு பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க, அது வந்து ஸ்பிளிட் ஆகுதுன்றதா நமக்கு தெளிவா தெரிகிறது. நம்ம ஏன்னா இப்ப நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா 2 கார்னர் எலெக்ஷன் வரும்போது வந்து 40% வந்து ஓட்டு எடுக்கணும், அப்பதான் வந்து வின்னிங் சான்சஸ் வந்து இருக்கு. இப்ப 3 கார்னர் வரும்போது வந்து 35% வேணும், 3 கட்சிகளுக்குமே வேணும், அது பிளஸ் அதுல இருந்து ஆரம்பிக்கணும். இப்போ நீங்க சொல்லக்கூடிய தாவேக்காக்கெல்லாம் வந்து 35% வந்து ஒரு ஒரு கான்ஸ்டிடியூன்சில இருக்குமானா டெபரண்டா கிடையாது.
1: ஓகே சார், ஓகே சார், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவருக்கு கருத்து பகிர்வுக்கு மனமார்ந்த நன்றிகள் சார்.
2: நன்றி.
1: வணக்கம் சார். நவநீத் இந்த மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறார். இன்னமும் 2 விருந்தினர்கள் இருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக கேட்கலாம். கொஞ்ச நேரத்தில் ராஜசேகர் கூட கேட்டுட்டு இருக்கீங்க ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி. நம்ம ஹலோ தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: அண்ணே, இன்னைக்காவது தலைவர் கிட்ட மனு கொடுக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே.
1: தம்பி, நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், மனு குடுக்கறதா இருந்தா வெள்ளிக்கிழமை வாப்பான்னு.
0: அண்ணே, தலைவர் இந்த நாலு கிழமைலாம் பாக்க மாட்டாருன்னு
1: சொன்னாங்க. பாக்க மாட்டாரு தம்பி, கேப்பாரு. வெள்ளிக்கிழமை ஆனா தலைவர் ரெட்ரோ ஃப்ரைடே கேட்டு ஹாப்பி மூட்ல இருப்பாரு. ஓ, மனுவை அப்ப கொண்டு வாப்பா, உடனே ஓகே ஆயிடும்.
2: ஒவ்வொரு வெள்ளியும் நாள் முழுவதும் நம்ம ஹலோ எஃப்எம்எல் ரெட்ரோ ஃப்ரைடே வழங்குவோம். சத்யால ப்ளூ ஸ்டார் மிட்சுபிஷி பானசோனிக் இந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோம். ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
3: Hi, this is Uttaraj Gaikwad.
4: Hi, this is Dhoni.
5: Vanakkam, Chennai. This is Ramakrishna Ghosh. Listening to me on Hello FM, the official radio partner of Chennai Super Kings.
6: Hello FM, the proud partners of Chennai Super Kings.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: பூர்விகாவா?
2: ஆமா, டக்குனு விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
3: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
2: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
4: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
2: May 1-3 ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
4: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ், பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்ஸும் இருக்கு.
2: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
5: நம்ம பவுன் தாய் படுகையில விழுந்ததுல இருந்து என்னத்தவோ சொல்ல துடிக்குதுப்பா.
6: ஏண்டி பாட்டி என்னத்தடி கைய கைய ஆட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா?
7: நான் பேசுறது கேக்குதா? ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களா?
8: பாட்டி என்ன சொல்ல வருதுன்னு நம்ம அக்காவுக்கு தெரியும். கோ, நீ சொல்லுங்க.
2: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
9: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
10: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. இந்த அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில். ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம் மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
11: ராஜசேகர், என் கூட ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஹலோ ஃபமில், நாளைக்கு தேர்தல் முடிவுகள் வர இருக்கு. அடுத்த 5 வருடங்கள் தமிழக மக்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்க போகும் கட்சி எது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். கடந்த புதன்கிழமை எக்ஸிட் போல்ஸ் வந்திருந்தது. இந்த எக்ஸிட் போல்ஸினுடைய முடிவுகளும் நாளைக்கு வரக்கூடிய முடிவுகளும் ஒரே மாதிரி இருக்குமா, இந்த எக்ஸிட் போல்ஸ் சொல்றது என்ன அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கூட பேச போறது அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியன். வணக்கம் சார்.
12: வணக்கம்
11: சார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளிவந்திருக்கு, நீங்க என்ன பாக்குறீங்க சார்? நாளைக்கு தேர்தல் முடிவுகள் வர இருக்கக்கூடிய இந்த சூழல்ல யார் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது அந்த கருத்து கணிப்புகளை ஒரு ஓரமா வச்சிருங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுடைய கருத்து என்ன சார்? முதல்ல
12: சார், என்னுடைய கருத்து அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் என்று நினைக்கிறேன் சார். அது திராவிட முன்னேற்ற கழகம்னா அதுக்கு அறுதி பெரும்பான்மை அந்த கட்சிக்கே கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகின்றேன். அந்த கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகள் சேர்ந்து ஒரு நல்ல நம்பர்ஸ் அவர்கள் பெறுவார்கள் என்று நம்புகின்றேன். அதாவது குறைஞ்சது ஒரு 150-170 சீட் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து வெற்றி பெறும் என்று நான் கருதுகிறேன். இந்த தடவை எலெக்ஷன்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா நிறைய செய்திகள் வருகின்றன. அதுல இருந்து பார்க்கும்பொழுது 2 முனை போட்டியாக இருந்தால் இது நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய, அதாவது ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை, இரண்டாவதாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஓட்டடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை, இதெல்லாம் பெரிய அளவிற்கு பாதித்திருப்பது என்பது பாதிக்க என்கின்ற இந்த விஜயோட கட்சி தான். இட் ஹாஸ் மேட் இன்ரோட்ஸ் இன் டு ஏடிஎம் கேஸ் ஓட்ஸ், அதனால அட்வான்டேஜ் டு டிஎம்கே. அதனால இதுதான் முன்னாடி நடந்த சமாச்சாரங்கள், 4 முனை போட்டி 1989 நடந்த சமாச்சாரங்கள் அப்படிதான் நடந்திருக்கின்றன. ஆகவே என்னை பொறுத்த மட்டில் இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் வெற்றி கிடைக்கும் என்று நம்புகின்றேன். அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கும், அதை தாண்டி அந்த கூட்டணி கட்சியும் நாம் முன்பு சொன்னது போல ஒரு 170 சீட் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன்.
11: 165 வரைக்கும் கூட வெளிவந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் சொல்லியிருந்தோம், நீங்க அதையும் தாண்டி சொல்றீங்க. அவங்க சொன்ன காரணங்கள், நீங்க சொன்ன மாதிரி இப்போ விஜய் வாக்குகள் பிரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. நீங்க அந்த கருத்து கணிப்புகளை தாண்டி நீங்க இன்னொரு 5 சீட் அதிகமாக கொடுத்திருக்கீங்க அப்படின்னா வேற என்ன ஸ்ட்ராங்கான காரணம் நீங்க சொல்றீங்க சார்?
12: அது திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுக்கு தனியா ஒரு ஓட் பேங்க் இருக்கு சார்.
11: ஓகே.
12: அதே போல இந்த ஏடிஎம்கே அவங்களுக்கு ஒரு தனி ஓட் பேங்க் இருக்கு. இதை தாண்டி ஏடிஎம்கே எகன்ஸ்டா ஓட்டு போட வேண்டும் என்கின்ற மனநிலை உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அதே போல ஆட்சிக்கு எதிராக ஓட்டு அளிக்க வேண்டும் என்கின்ற மனநிலை பரவலாக எல்லா ஆட்சிகள் இருக்கும்போதும் அது இருக்கும், ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஆனால் இதுகளெல்லாம் தாண்டி நான் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்று கருதுகிறேன் என்றால், அந்த கட்சி செய்த நல்ல பணிகள், அது நிறைய செய்யலைங்கிற சில ப்ராமிசஸ் எல்லாம் பண்ணாங்க, அவங்க அதுக்கு தகுந்தாப்புல அவங்க பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அவங்க பர்ஃபார்ம் பண்ணிருந்தது வந்து பெரிய அளவிற்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கிறது, 1000 ரூபாய் பணமாக இருக்கட்டும் அல்லது இலவச பயணமாக இருக்கட்டும் பெண்களுக்கு, அதே போல நான் முதல்வர் திட்டமாக இருக்கட்டும், அதே போல கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்கறதுங்கிறது இருக்கட்டும், இதெல்லாம் வந்து காலை உணவு திட்டம், இது போன்ற பல்வேறு திட்டங்கள் நிச்சயமாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு, குறிப்பாக பெண்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கின்றது. இந்த தடவை பெண்கள் ஓட்டு நிறைய டிஎம்கே வந்திருப்பதாக நான் கருதுகின்றேன்.
11: 2006-2011 காலகட்டம் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி தலைமையில் நடந்த அந்த ஆட்சியில கூட பெரிய அளவில் அவருக்கு எதிரான எதிர்ப்பு அலைகள் இல்ல, பெரிய அளவில் கெட்ட பெயரும் ஆட்சிக்கு இல்ல. ஆனாலும் 2011 அதிமுக விஜயகாந்த் கூட கூட்டணி வச்சிருந்தது, அவங்க தான் வெற்றி பெற்றாங்க. விஜயகாந்த் எதிர்கட்சியா வர்ற அளவுக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு இருந்துச்சு. அப்போ இப்ப நீங்க இப்ப சொல்றீங்க ஆன்டி இன்கம்பன்சி பெருசா இல்ல, திமுக நலத்திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு அப்படின்றது. ஆனா இதெல்லாம் இருந்தாலும் ஒரு இன்னொரு ஃபேக்டரா விஜய் ஒரு பக்கம் களமாடிட்டு இருக்குது, அதிமுகவுக்கு திமுகவுக்கு எதிரான வாக்குகளை அதிமுக வாங்குறதுக்காக அதிமுகவினுடைய திட்டங்கள் இதெல்லாம் அப்ப ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்?
12: ஆமா சார், 2006-2011 டெஃபினட்டா டிஎம்கே ரூல் நல்லா தான் இருந்தது, அதுல வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சாங்க. பட் அவங்களுடைய கூட்டணி ஒண்ணு பெரிய ஸ்ட்ராங் ஆகிடல, அதாவது படம் நழுவி பாலில் விழுந்தது அப்படிங்கிற மாதிரி இவரை எதிர்பார்த்தார்,
11: விஜயகாந்த்
12: தலைவரை எதிர்பார்த்தார், அது நடக்கலது. ஆனால் அதிமுக நல்ல ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிட்டாங்க, அதன் காரணமாக அவங்களுக்கு அட்வான்டேஜ் போயிடுது. அதே போல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு முருகன் தவிர மற்ற எல்லா கட்சிகளையும் தன்னுடைய இணைத்துக் கொண்டு அப்படியே அந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்கிற மாதிரி அவங்க வேலை செஞ்சிருக்காங்க. இரண்டாவதாக பல புதிய கட்சிகள் தேமுதிக கொண்டு வந்திருக்காங்க, அது மட்டுமல்லாமல் ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்கள் அவரிடம் கொண்டு வந்திருக்காங்க. ஆகவே மொத்தத்தில் பார்க்கும்போது கூட்டணி பலம் என்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிச்சயமாக இருக்கின்றது, அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. இரண்டாவது நலத்திட்டங்கள் மிகப்பெரிய அளவிற்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கின்றது என்பது இரண்டாவது விஷயம். மூன்றாவதாக ஆன்டி இன்கம்பன்சி என்பது இருந்தாலும் கூட அதையும் தாண்டி நலத்திட்டங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது இன்னொரு விஷயம். இப்படிதான் நாம் பார்க்கும்பொழுது எதிராக இருக்கக்கூடியவர்கள் அந்த அதுல ஒரு முக்கியமான இஷ்யூ என்னன்னா ஏடிஎம்கே அந்த அணியில பாமக இருக்கின்றது, அந்த பாமக ரெண்டு பாமகவா இருக்கின்றீங்க, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா நிற்கிறாங்க. அது வந்து அதுவும் குறிப்பாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பெரியவர் சொல்றது 18 இடத்துலயும் இது பாமக தோத்து போன அன்புமணி கட்சி தோத்து போனோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அறைகோல் விடுத்திருக்கின்ற, அதெல்லாம் எந்த அளவுக்கு மைனஸா அந்த குரூப்பு போய் சேரும் என்பது ரிசல்ட் வந்த அப்புறம் தான் தெரியும். ஆனால் அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன்.
11: இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் சார், விஜய் ஒரு மிகப்பெரிய வாக்குகள் அதாவது நியூ ஓட்டர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பிலோ 30 வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுடைய வாக்குகளை வாங்குவாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த சூழல்ல கடந்த புதன்கிழமை வந்த அந்த எக்ஸிட் போல்ஸ்ல ஒரே ஒரு ஏஜென்சி அவங்களுக்கு 100க்கு மேற்பட்ட இடங்களை 3 digits டிவிக்கே வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஏஜென்சி மட்டும் சொல்லி இருந்தது. அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜென்சி சொல்லி இருந்தாங்க. இந்த எக்ஸிட் போல்ஸ் பற்றி அபிப்பிராயமா நீங்க என்ன பாக்குறீங்க?
12: எக்ஸிட் போல்ஸ் வந்து பெரிய அளவுக்கு நான் நம்பல சரியா. நான் இப்ப உதாரணமா எனக்கு டெலிபோன் யாரோ பண்ணாங்க.
11: ஓகே
12: சார், நீங்க நான் ஓட்டெல்லாம் போட்டு வீட்டை வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்க அந்த சமயத்தில் டெலிபோன் வருது. நீங்க யாருக்கு சார் ஓட்டு போட்டீங்க? நான் தான் சார் ஓட்டு போட்டேன். நான் வேடிக்கையா சிரிச்சுன்னு சொல்றேன். அப்படியே அப்படியே என்ன என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா ஏன் நீங்க என்ன எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு நீங்க வந்து என்ன கேக்குறீங்களே? நான் வந்து தாவைக்காக போட்டேன்னு சொன்னா நப்பல போட்டேன்னு சொன்னா நீங்க அதை தான் எடுத்துக்க போறீங்க. நீங்க இது வந்து ப்ராப்பரான ஒரு ஒரு எக்ஸிட் போலே கிடையாது. எக்ஸிட் போல்ங்கிறது நானும் பாத்திருக்கேன். அந்த பூத்தை விட்டு வெளியில வந்த பிறகு கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டு இருப்பாங்க ஒரு அஞ்சாறு பேரு. சார் நீங்க யார்ட்ட போட்டீங்க என்னன்னு நாலு கேள்வி கேட்பாங்க. சரி சொல்லு சார் தேங்க்யூன்ட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடக்காம வந்து இந்த மாதிரி எக்ஸிட் போல் டெலிபோன்ல போய் கேக்குறது ஒரு குறிப்பிட்ட இன்னைக்கு ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம்னா ஒரு குறிப்பிட்ட யூடியூப் தனியார் டியூப் அவங்க ஒரு ஒரு 234 தொகுதிகளையும் அந்த எக்ஸிட் போல நடத்திருக்காங்க. அது வந்து கிரெடிபிலிட்டி அதிகமாக அவங்க தான் சொல்றாங்க 170 இடம் வரைக்கும் போகுன்றாங்க. நான் அதை நம்புகின்றேன். அதை நான் நம்புறேன். ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சயின்டிபிக்கா சிஸ்டமேட்டிக்கா செஞ்சாங்கன்னா பரவாயில்ல. அதை விட்டுட்டு நீங்க வந்து டெலிபோன் கேக்குறது அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நம்புறது தேவையில்லை. அதே மாதிரி தாவேக்காவை நான் அண்டர்மைன் பண்ணவே இல்லை. பட் இது இது தொடருமா அப்படிங்கறது தெரியாது. தாவேக்கா வந்து 120 டெஃபினட்டா வராது சார். அதெல்லாம் வந்து யாரோ கற்பனை யாரும் எழுதி வச்சிருக்கதான் நான் நம்புறேன்.
11: எத்தனை இடங்கள் வருவாங்க நினைக்கிறீங்க சார் நீங்க? அவங்க
12: வேற என்ன பொறுத்த வரைக்கும் டபுள் டிஜிட் வரலாம். டபுள் டிஜிட்ங்கிறது 99 இருக்கு. டெஃபினட்டா வாய்ப்பு இல்லை.
11: கருத்து பயிருக்கும் மனமார்ந்த நன்றி சார்.
12: நன்றி
11: நன்றி. வணக்கம் சார். திரு ராமசுப்ரமணியன் அவருடைய கருத்துக்கள் எப்படி இருக்கு? அடுத்ததா என்ன ஒரு விருந்தினர் இருக்காரு, அவருடைய கருத்துக்களையும் கேட்கலாம். கொஞ்ச நேரத்தில் ராஜசேகர் கூட கேட்டு இருக்கீங்க ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி. நம்ம ஹலோ தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.
2: மனசுக்கு குளிர்ச்சி
3: இப்போ புரிஞ்சுண்டியா? எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு

0: சண்டே கிராமபோன்.
1: புரட்சித் தலைவரும் எங்க அப்பாவும் சுட்டுக்கிட்டது பெரிய நிகழ்ச்சி அன்னைக்கு ஜனவரி 12, 67. ஆனா அதுக்கு பிறகு இவரு வெளியே வந்த உடனே ஒரு கல்யாணம், மனோரமா அவங்க பையன் கல்யாணம், ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க.
0: நடிகர் ராதாரவி கலந்து கொண்டு பேசும் சண்டே கிராமபோன் இன்று மதியம் 12 மணிக்கு.

0: FM தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு
1: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்
2: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்
3: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கேச்சின் துரையன் கோ

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: வணக்கம் சென்னை, திஸ் இஸ் குர்ஜப்னீத் சிங்.
3: திஸ் இஸ் அன்சுர் கம்போஜ்.
4: ஹாய், திஸ் இஸ் ருத்ராஜ் காய்க்வாட். யூ ஆர் லிஸ்னிங் டு சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் ஆஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஹலோ எஃப்எம்.
0: ஹலோ எஃப்எம், தி ப்ரவுட் பார்ட்னர்ஸ் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ்.

0: நானோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
2: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
1: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
2: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ், பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்டும் இருக்கு.
1: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
3: பூர்விகாவா?
4: ஆமா, டக்குனு விட்ட சில்லா மாத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
5: சில்லனூர்
4: ஏசி ஆஃபர்ல மனசுக்கு பிடிச்ச ஏசி வாங்குங்க, சுமச்சு பண்ணுங்க.
0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
6: தமிழகத்தினுடைய தேர்தல் களம், இந்த தேர்தல் யாராலும் கணிக்க முடியாத தேர்தலா இருந்தது அப்படிங்கிறது தான் பலரும் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு. ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரா, ஒரு பத்திரிகையாளரா, இந்த தேர்தல் எப்படி இருக்கு, யாருக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கறத பத்தி இப்ப பேசுவோம். ராஜசேகர் கூட கேட்டுட்டு இருக்கீங்க ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி நம்ம ஹலோ சிம்பல். இப்ப நம்ம கூட பேச போறது மூத்த பத்திரிகையாளர் திரு சபீர். வணக்கம் சார்.
7: வணக்கம்.
6: நாளைய தீர்ப்பு எப்படி இருக்க போகுது சார்?
7: மக்கள் என்ன முடிவு பண்ணிருக்காங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நாளை வெளிப்படுத்துவார்கள். ஏன்னா நாம வந்து பேசிட்டு இருக்கோம், அதாவது தேர்தலுக்கு முன்னாடி நீண்ட நாட்களாக பத்திரிகையாளர்களும் அதே மாதிரி அரசியல் ஆர்வலர்களும் கருத்து சொல்லக்கூடியவர்களும் எல்லோரும் பேசிட்டாங்க. மக்கள் என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்றது நமக்கு வந்து நாளைக்குதான் தெரியும். ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு எலெக்ஷனாக இது இருந்திருக்கிறது. ஏன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க மக்களுடைய பங்களிப்பு இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்திருக்கிறதா பார்த்தேன். ஒரு ஆர்வம் இருக்குங்க மக்கள்கிட்ட. இந்த தேர்தலை ஒட்டி மக்கள்கிட்ட அந்த ஆர்வம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கிறது. அதே போல இளைஞர்கள் மத்தியில பெரிய அளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது. ஒவ்வொரு வீடுகள்லயும் வந்து தேர்தல் வரும்போது அந்த தேர்தல் சம்பந்தமாக விவாதங்கள், பேச்சுவார்த்தை, ஒரு சின்ன ஆர்குமெண்ட், ஒரு சின்ன டிபேட் அப்படின்றது நடக்கும். இதெல்லாம் வந்து கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அரசியல்ல ரொம்ப தீவிரமாக பேசக்கூடிய குடும்பங்கள்லயும் அரசியல உற்று நோக்கக்கூடிய குடும்பங்கள்ல தான் அது வந்து ரொம்ப பெரிய அளவுல இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் வந்து எலெக்ஷன் வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி அதை பார்த்துட்டு கடந்துட்டு போயிருவாங்க. இங்க மக்கள் வந்து ரொம்ப ஆராய்ந்து அவங்களுடைய விருப்பத்தை நாளை வெளியிடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.
6: ஓகே, நான் நாளைய தீர்ப்பு அப்படின்னு கேட்டது விஜயனுடைய முதல் படமும் நாளைய தீர்ப்பு தான், எப்படி இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். கடந்த புதன்கிழமை வந்த எக்ஸிட் போல்ஸ், அதுல ஒரே ஒரு போல் மட்டும் விஜய்க்கு சாதகமா பேசியிருந்தாங்க, எப்படி பாக்குறீங்க நீங்க?
7: விஜய் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயர். அதாவது விஜய் மீது பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் எழுப்பப்பட்டது. விஜய் பல நடிகர்கள், இதுக்கு முன்னாடி வந்த நடிகர்கள், வெற்றி பெற்ற நடிகர்கள், தோல்வி அடைந்த நடிகர்களோட தான் கம்பேர் பண்ணி பேசாங்க. விஜய வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து, விஜய வந்து நிறைய அரசியல் கட்சிகள் வந்து அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். விஜயனுடைய வீச்சு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இல்ல. ஏன்னா ஒரு நடிகர் தானே, ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வராரு அப்படின்னா அது அவருடைய ஒரு திரை கவர்ச்சியை வைத்துதான் அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னு அதை வந்து எடை போட்டாங்க. ஆனா உண்மையிலேயே விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்ற அந்த ஆர்வமும் அந்த எண்ணமும் அதுக்கான வேலைகளும் வந்து அவர் ஒரு 20 வருஷமா ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிருக்காரு. அவருடைய ஃபேன் கிளப்ல வந்து மக்கள் இயக்கமாக மாற்றியது, மக்கள் இயக்கங்களா மாத்தது மட்டும் இல்லாம அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணி அதை வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி கீழே வரைக்கும் ஒரு கட்டமைப்பை அவர் வந்து ரொம்ப சைலண்டா உருவாக்கி இருக்கிறார்.
6: இது ஒரு பக்கம்னா, இப்ப புதன்கிழமை வந்த எக்ஸிட் போல்ஸ்ல மீதி எல்லாமே திமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறதுதான் திரும்ப திரும்ப அவங்க சொல்றாங்க. ஆனா ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் இந்த மாதிரியான ஒரு போல் கொடுத்திருந்தது, எது கிட்டத்தட்ட உண்மைக்கு நெருக்கமா இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க?
7: இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்து நம்ம எப்பவுமே வந்து we should take it with a pinch of salt அப்படின்னு. எக்ஸிட் போல்ஸ் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து உண்மையாகக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு

0: வந்து 100% அது எப்படி எந்த ஃபார்முலா வச்சு அவங்க பண்றாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. இப்ப ஆக்சிஸ் மையத்தியாவுடைய எக்ஸிட் போல் வந்து மீதி எல்லா எக்ஸிட் போல்களும் வந்து திமுக ஆட்சி தான் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூழல்ல இவங்க வேறு விதமான ஒரு பிரிடிக்ஷனை கொடுத்திருப்பது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பாக்குறேன்.
1: ஆக்சிஸ் மை இந்தியாவினுடைய கணிப்புக்கு தான் வாய்ப்பு அதிகம்
0: கணிப்புகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள்
1: எந்த அடிப்படையில் சார்
0: பாக்குறேன் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முறை வந்து அந்த ஓட்டிங் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பாக்கிறேன். நீங்க அதாவது அதிமுக திமுகவை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா குடும்பம் குடும்பமாக மக்கள் போய் வாக்களித்ததன் விளைவுதான் வந்து இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். இந்த இரண்டு கட்சிகள் மீதும் வந்து மக்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்னு ஒரு தேர்ட் பிளேயர் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா உள்ள வந்து இந்த இரண்டு கட்சிகளுக்கும் வந்து ஒரு சேலஞ்ச கொடுப்பார் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்க இந்த முறை நீங்க 10 பேர்கிட்ட பேசினீங்கன்னா 7 பேர் வந்து நாங்க விஜய்க்கு தான் வாக்களிச்சு முஸ்லீம் தான் வாக்களிச்சோம் இளைஞர்கள் மட்டும்தான் அப்படி செய்திருக்கிறார்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து 50 வயது கடந்தவர்களும் பல பேர் வந்து மாற்றத்துக்காக நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் ஒரு புதிய வாய்ப்பு ஒரு புதுசா ஒருத்தர் வராருன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்க அப்படின்னா அந்த எண்ணத்தை அவர்கள் வெளிப்படுத்தி
1: இருக்கிறார். விஜய் வாங்கக்கூடிய வாக்கு சதவிகிதம் எவ்வளவு இருக்கும் எதிர்பார்க்கறீங்க?
0: இல்ல இது எல்லா எக்ஸிட் போல்லையும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒபீனியன் போல்லயே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகல. இந்த சென்டிமெண்ட் மக்கள்கிட்ட இருக்கு அப்படின்றத பெரிய அளவுல எந்த ஒபீனியன் போலும் ரிஃப்ளெக்ட் இல்ல. நீங்க ஒபீனியன் போல்ஸ் வந்து விஜய்க்கு வந்து 0 சீட் கொடுத்தாங்க. விஜயாலேயே ஜெயிக்க முடியுமா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து சில ஒபீனியன் போல்ஸ் சொன்னாங்க. சில ஒபீனியன் போல்ஸ் வந்து 1 சிங்கிள் டிஜிட் கொடுத்தாங்க. இந்த தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல ஒபீனியன் போல்ஸ் வந்து 2 டிஜிட்ல நம்பர்ஸ் கொடுக்கறாங்க. சில ஒபீனியன் போல்ஸ் சில எக்ஸிட் போல்ஸ் வந்து 22ல இருந்து ஆரம்பிச்சு 26 கொடுக்கறாங்க. சில பேர் 40 போறாங்க. அதுல வந்து ஆக்ட் மை இந்தியா வந்து ஒரு 198ல இருந்து 120 அப்படின்ற அந்த ரேஞ்ச்ல ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கடுமையான அளவுல இந்த போட்டி மாறுவதற்கு விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்றது அதிகம். விஜய்க்கு வந்து கன்சாலிடேஷன் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இந்த தேர்தலில் இருந்திருக்கு. ஏன்னா அவர் எல்லா கட்சிகள்ல இருந்தும் வாக்குகளை அவர் வந்து பிரிக்கிறார். எல்லா கட்சிகள் மூலமாகவும் அவர் வாக்குகளை சேகரிக்கிறார். எல்லா கட்சிகள்ல இருந்தும் அந்த வாக்குகளை அவர் இழுக்கிறார் அப்படின்ன போது உங்களுக்கு இந்த ஓட்டிங் பேட்டர்ன்ல அதனாலதான் சேஞ்ச். நான் சொன்ன இல்லையா குடும்ப குடும்பமாக போய் வாக்களித்தார்கள். திமுகவுக்கு ஒரு குடும்பத்துல 4 ஓட்டுனா 4 பேர் திமுகவுக்கும் அதிமுகவுக்கு ஒரு குடும்பத்துல 4 ஓட்டுனா 4 பேர் போவோம். இந்த முறை வந்து 1 ஓட்டு திமுகவுக்கு போயிருக்கும் 3 ஓட்டு விசிலுக்கு போயிருக்கும் ஒரு குடும்பத்துல. அதே மாதிரி இன்னொரு குடும்பத்துல வந்து 5 பேர் இருக்காங்கன்னா 2 ஓட்டு அதிமுகவுக்கு போயிருக்கும் 3 ஓட்டு விஜய்க்கு போயிருக்கும். அப்ப இந்த ப்ராபபிலிட்டி இருக்கு இல்லையா இந்த 3 ஓட்டு 2 ஓட்டு அப்படின்னு பிரியறது அது வந்து விஜய்க்கு வந்து ஒரு ரொம்ப எச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது வந்து அவர் அடிப்படையிலேயே வந்து இன்னொரு கட்சி அதாவது அதிமுக வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல விஜய் வந்து அதிமுகவுடைய வாக்குகளை நிறைய பிரிக்கிறார். அதே போல ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாக்குகளை வந்து அவர் விஜய் வந்து திமுக பிரிக்கிறார். குறிப்பா வந்து இளைஞர்கள் பெண்கள் சிறுபான்மையினர் அதே போல தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவங்களுடைய வாக்குகள் எல்லாம் வந்து விஜய் பக்கம் ஷிஃப்ட் ஆகுது
1: அப்படின்னா எக்ஸிட் போல் களத்துல அதுதான் எதிரொலிக்க போகுது அப்படின்னு நீங்களும் தீவிரமா நம்புறீங்களா? அப்போ
0: களத்துல விஜய்க்கான வீச்சு அதிகமாக இருக்கிறத நம்ம வந்து இந்த போலிங் சமயத்துல பார்த்தோம். அதுக்கு முன்னாடியே வந்து என்னுடைய கருத்து வந்து விஜய் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக இந்த எலெக்ஷன்ல எமர்ஜ் ஆவாரு. விஜய்க்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகம். மக்கள் வந்து விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்றதுதான் வந்து என்னுடைய நிலைப்பாடு.
1: விஜய் வந்து பிரச்சாரத்துல புதுச்சேரிக்கு போகும்போது கூட சொன்னாரு எம்ஜிஆர் புதுச்சேரியில தான் ஒரு மிகப்பெரிய ஹோல்டோட ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு சொன்னாரு. ஆனா புதுச்சேரியில ஒரு இடம் கூட எந்த ஏஜென்சியுமே கொடுக்கவே இல்லையே எக்ஸிட் போல்ல விஜய்க்கு.
0: இல்ல புதுச்சேரி உங்களுக்கு வந்து கணிக்கிறது வந்து பல சந்தர்ப்பங்கள்ல அது வந்து ரொம்ப சிரமமான காரியம். உங்களுக்கு வந்து அங்க வந்து இந்த ஒரு தொகுதியில வாக்குகளே வந்து 50,000 கீழே இருக்கும். அதுல ஒரு 3 கார்னர் கண்டெஸ்ட்ல வந்து புதுச்சேரியுடைய வாக்குகள் வந்து கணிக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். புதுச்சேரி டைனமிக்ஸ் அப்படின்றது டோட்டலி டிஃபரெண்ட். இப்போ நீங்க அதை வந்து தமிழ்நாட்டோட நீங்க பொருத்தி பார்க்க முடியாது. தமிழ்நாட்டுடைய டைனமிக்ஸ் அப்படின்றது டோட்டலி டிஃபரெண்ட். தமிழ்நாட்டுல ஒரு நான்கு முனை போட்டி அப்படின்னும் போது இந்த நான்கு முனை போட்டியில விஜய் எவ்வளவு வாக்குகளை பெறப்போகிறார் அப்படின்றதுதான் இந்த தேர்தல் தீர்மானிக்க போகிறது.
1: உங்களுடைய கணிப்புப்படி எத்தனை இடங்களை விஜய் பெறுவார் அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து அதிக அளவு வாக்குகளை வாங்கக்கூடிய அளவுல அவருக்கு அவர் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, அவர் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர் ஃப்ரெஷ்ஷா அரசியலுக்கு வராரு, புதிதாக அரசியல் வராரு, ஒரு மாற்று

0: மாற்றத்துக்கான ஒரு அரசியலை அவர் முன்வைக்கிறார் அப்படின்ற போது அவருக்கான வாய்ப்புகளை வந்து மக்கள் கொடுக்கணும் அப்படின்றதுல பெரிய அளவுல ஆர்வமாக இருக்கிறார்கள் அப்படின்றது அது தெரியுது. அந்த சென்டிமெண்ட் வந்து ஆக்சஸ் மை இந்தியா போல் ஓரளவுக்கு கேப்சர் பண்ணிருக்கு அப்படின்னு பாக்குறேன். அதே போல போட்டி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு, போட்டி என்பது திமுக தாவேக்காக தான் அப்படின்னு அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இல்லையா, அதுவும் வந்து அந்த போல்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறேன். சோ இந்த விஷயங்களை எல்லாம் வச்சு பார்க்கும் போது ஓரளவுக்கு ஆக்சஸ் மை இந்தியாவுடைய போல் சொல்ற அளவுக்கு வந்து விஜய் வந்து சீட்டை வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்படி இல்லைன்னா அதை விட ரொம்ப குறைவா போச்சுன்னா கூட விஜயோட வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே வந்து ஒரு 60 seats or 70 seats இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
1: கருத்து பகிர்வுக்கும் நன்றி. கருத்துக்கள் உட்பட 6 பேருடைய கருத்துக்களையும் கேட்டிருப்பீங்க நம்புறேன்னா. நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நான் இப்ப எதிர்பார்க்கிறேன். நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க எனக்கு மின்னஞ்சலா அனுப்பலாம். மின்னஞ்சலா அனுப்ப வேண்டிய முகவரி rajasekhar@helloifm.in அப்படிங்கிற முகவரி தான். தமிழ்நாடு கிட்டத்தட்ட புதிய ஆட்சியாளர்களை சந்தித்திருக்கும் அடுத்த வாரம். அதனால மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு கருத்தோடும் கருத்தாளரோடும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பு நண்பன் ராஜசேகர். வணக்கம் நண்பர்களே.

0: எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. நேரம் இப்போ 12 மணியை கடந்தாச்சு. ஹலோ எஃப்எம் இல் சண்டே கிராமபோன் நிகழ்ச்சியை கேட்டு இணைந்திருங்க.
1: வணகியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: நானோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.
2: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
3: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, VR மால், RK சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
2: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
3: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ், பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ IPL டிக்கெட்ஸும் இருக்கு.
2: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
4: பூர்விகாவா?
5: ஆமா, டக்குனு விட்ட சில்லா மாத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
6: மனிதனை வழி நடத்துவது விதியா மதியா? நலமளிக்கும் மருத்துவ குளியல்,
7: இல்லத்தில் செல்வமும் மகிழ்வும் பொங்க என்ன செய்ய வேண்டும்?
6: இத்துடன் மாதராசி பலன்கள், படிக்க வேண்டிய அறிவு களஞ்சியம்,
7: கோகுலம் கதிர் மே மாத இதழ் இப்போது விற்பனையில்.
8: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ், அதுவும் குறைந்த மின்சார செலவில். சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் இல்
0: காலத்தை வென்ற காவிய பாடல்களுடன் சண்டே கிராமபோன்.
2: மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவா நடந்து முடிஞ்சிருக்கிற தமிழகம் புதுச்சேரி தேர்தல் முடிவுகள் நாளைக்கு மே 4 வெளியாக இருக்குது. வாக்களிச்ச மக்களும் அரசியல் கட்சிகளும் நாளைய காட்சிக்காக ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சொல்லி ஹலோ எஃப்எம் சண்டே கிராமபோன் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போட வரவேற்கிற நான் செல்வா. வார வாரம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல மதியம் 12 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் பிரபலங்கள் நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அவங்களோட சின்ன வயசு ஞாபகங்கள் தொடங்கி வாழ்க்கை பயணம் முழுசையும் பேசுறாங்க. பொருத்தமா இந்த 2 மணி நேரமும் அந்த காலங்களை நினைவுபடுத்துற பழைய பாடல்களும் ஒலிக்குது. அந்த வகையில இன்றைய நம்ம நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் லெஜெண்டரி ஆக்டர் ராதா ரவி அவர்கள். தன்னுடைய 73 வயதிலையும் சுறுசுறுப்போட திரைப்படங்கள்ல நடிக்கிறது, கட்சி பணிகள், நடிகர் சங்க பணிகள்ல ஈடுபடுறதுன்னு இயங்கிட்டு இருக்கிறாரு. இவர் ஒரு சிறந்த நடிகரா அறியப்படுறதுக்கு இவருடைய அப்பா நடிகவள் MR ராதா அவர்களுடைய ஜீனும் இவருக்குள்ள இருக்கிறது ஒரு காரணம்னு நினைக்கிறேன். நிறைய படங்கள்லயும் சில தொலைக்காட்சி தொடர்கள்லயும் நடிச்சிருக்கிற ராதா ரவி அவர்களுக்கு 1989 சோலை குயில் படத்துல நடிச்சதுக்கான தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்ட் ஸ்பெஷல் பிரைஸ் கிடைச்சது. அதே மாதிரி பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் மேல் தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்ட் 2004 இவர் நடிச்ச ஒரு முறை சொல்லிவிடு படத்துக்காக கிடைச்சது. 2016 இறைவி படத்துக்காக எடிசன் அவார்ட் ஃபார் பெஸ்ட் கேரக்டர் ரோல் மேல் அவார்ட் கிடைச்சது. இது நம்ம பூமி, தை மாசம், பூவாசம், இளைஞரணி, சின்ன முத்து மாதிரி படங்களுக்கு ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கிறாரு. சைதாப்பேட்டை தொகுதியில இருந்து 2001 தமிழக சட்டசபை உறுப்பினரா தேர்வானாரு நடிகர் ராதா ரவி. 70களின் காலகட்டத்தில இருந்து சினிமாவில தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிற மாபெரும் நடிகர் ராதா ரவி அவர்களை உங்க சார்பா நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம் ராதா ரவி அவர்களே.
3: வணக்கம் செல்வா.
2: உங்களோட இளமை கால நாட்கள், அப்பாவோட இருந்த தருணங்கள், இது பத்தி எல்லாம் சொல்லுங்களேன்.
3: நான் வந்து திருச்சியில பிறந்து திருச்சியில வளர்ந்தவன், பேசிக்ஸ் படிச்சது அங்கதான். பட் ஐ கேம் டு மெட்ராஸ். நான் மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துல எல்லாருக்குமே பிறந்தது. நாங்க செட்டில்மெண்ட் ஆனது திருச்சி செங்கலான
2: பொறுத்தவரை.
3: அம்மாவுக்கு வந்து விழுப்புரம், எங்க அப்பாவுக்கு வந்து மெட்ராஸ் தான். ஆக்சுவலா அவங்க அப்பா வந்து ஒரு மிலிட்டரி சோல்ஜர். நான் படிச்சதெல்லாம் வந்து ஹோலி ஹில்ஸ் கான்வென்ட்ல, OLS அவர் லேடி ஸ்கூல்ல 3வது வரைக்கும் படிச்சேன். அப்புறம் ஐ வென்ட் டு செயின்ட் பீச் சாந்தோம், அங்க போய் படிச்சேன். அப் டு 11th வரைக்கும் அங்கதான் படிச்சேன். அதை முடிச்சிட்டு ஐ வென்ட் டு லோயலா.
2: Okay.
3: For my PUC. அது ஒரு வருஷம் முடிச்சுட்டு ஐ வென்ட் டு நியூ காலேஜ், 3 இயர்ஸ் டிகிரி அங்கதான் முடிச்சேன். 74 சினிமா ஸ்டார்ட் பண்ணேன். சினிமா ஸ்டார்ட் பண்ணி ஐ வாஸ் டிராவலிங். அப்புறமா வந்து லா காலேஜ் வந்தேன். லா காலேஜ் வந்துட்டு அதை முடிச்ச உடனேதான் டோட்டலா என்ன வந்து டி ராஜேந்தர் சார் தான் உயிர் உள்ளவரை உஷா கொடுத்து வில்லனா கொடுத்து, அதுக்கப்புறம் நிறைய படம் நான் வெறும் வில்லன் தான். அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக்.
2: அப்படி ஆரம்பிச்ச பயணம் நோ லுக்கிங் பேக்கா இப்பவும் தொடர்ந்துட்டு இருக்குது நடிகர் ராதா ரவி அவர்களுக்கு. இணைஞ்சு இருங்க, தெரிஞ்சுக்கலாம் பாடல்களுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை. ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
4: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கேச்சின துரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவில் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தான், வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தான், வட்ட கண்கள் சுழந்தாடிட வாரா எந்தன் விருந்தான், ஆடை கொஞ்சம் அ

உண்மேனி வண்ணம் செவந்தி மெல்ல பேசும் இதழ் பூவிலே தேனை கொஞ்சம் அருந்தி கூந்தல் தன்னை திருத்தி கூந்தல் தன்னை திருத்தி உன் கொஞ்சம் கண்ணை நடத்தி நான் அழைப்பேன் என் மனத்தில்.

0: ஹலோ எஃப்எம் கேட்டு இருக்கீங்க, திரு உங்க கூட பேச வந்திருக்கிறேன். எல்லாரும் ஜாலியா உங்க சண்டேவை வந்து நல்லா ரிலாக்ஸ்டா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தருணத்துல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது என்னன்னா, இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸின் அபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லியடி நிகழ்ச்சி இருக்கு. சொல்லியடியில நீங்க வின் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட ஈஸியான க்வெஸ்சன்ஸ்க்கு கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா கேமுக்குள்ள வந்துடலாம். அதுக்கப்புறம் ஓவர் பை ஓவர் கரெக்டான ஸ்கோர் அனலைஸ் பண்ணீங்கன்னா நீங்களும் சொல்லியடியில வின்னர் ஆகலாம். சொல்லி அடிக்க நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444466999. இந்த நம்பர் கால் பண்ணி நீங்க தாராளமா விளையாடலாம். ஹலோ எஃப்எம் சொல்லி அடி பிரசன்டட் பை கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆனர் பார்ட்னர் எத்திஹாட், சேரிங் பார்ட்னர் எஸ்என்ஜே 10,000, கிரானுலேட்டட் சுகர் பிரிண்ட் பார்ட்னர் தினத்தந்தி இணைந்து வழங்குவோர் கே சின்னதுரை அண்ட் கோ அண்ட் அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல். சோ அதாவது செவ்வாய்க்கிழமை நாளை கழிச்சு நமக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு மேட்சும் இருக்கு, ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடியும் இருக்கு, கேட்க மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இப்போ எப்படி ஓல்லா நல்லா ஜாலியா ரிலாக்ஸ்டா என்ஜாய் பண்றது அதே மாதிரி இப்பயும் தொடர்ந்து உங்க சண்டேவை என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு மதியம் 12 மணிக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் திரு உட்டடவை, டேக் கேர் மை டியர் சென்னை.
1: Hi, this is Dhoni.
2: Hi, this is Rituraj Gaikwad.
3: Vanakkam Chennai, this is Gurjapneet Singh. You're listening to Chennai Super Kings official radio partner, Hello FM.
4: Hello FM, the proud partners of Chennai Super Kings.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
2: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
1: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
2: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ், பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்ஸும் இருக்கு.
1: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
3: Hey, you're looking so cool, yeah. ஆமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரெண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க சாரி வாங்கி கட்டினா நீயும் கூலா இருப்ப.
4: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா ரோட், டி நகர்.
5: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை கிரிக்கெட். ஜோக்கரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
6: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள். ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
7: LG, Samsung, Voltas, OG னு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி EMI ல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
8: ரேடியோவை நான் எடுத்துக்கிறேன்
9: சார். ரேடியோவை அவர் எடுத்துக்கிட்டாரு.
8: போன் அவர் எடுக்கல?
9: எடுக்கல.
10: ஆமா, எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் ரேடியோ போன் போட்டி போட்டு எடுத்துட்டு போறாங்க?
9: ஒவ்வொரு CSK மேட்ச் அப்பவும் நம்ம ஹலோ FM ல சொல்லி அடி இருக்குல்ல, அதுல கலந்துக்குதான்.
11: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ FM ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
12: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
13: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathirayan Kovil, aadigal vaangi Malaysiavukku parakkalam, sogusu kappalil midakkalam. Matrum Aswin Sweets and Snacks, ullam virumum suvaigalin illam. Oru murai payanpaduthiya ennaiyai marubadiyum payanpaduthuvadhe illai.

0: ஹீரோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: சண்டே கிராமபோன்
2: நம்ம ஹலோ எஃப்எம்இல்.
3: மாபெரும் நடிகர் நடிகவேள் எம் ஆர் ராதாவுடைய மகன் அப்படிங்கிற மிகப்பெரிய அடையாளம் இருந்தாலும், தனக்கான சினிமா பாதையை தானே வகுத்துக்கிட்டு மெது மெதுவா முன்னேறி வந்தவர் தான் நடிகர் ராதா ரவி அவர்கள். தமிழ்ல எக்கச்சக்கமான படங்கள், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு தென்னிந்திய மொழி சினிமாக்கள்ல தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்கிற இவர் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டும் கூட. அந்த வகையில 1991 கேங் லீடர் அப்படிங்கிற தெலுங்கு படம் தமிழ்ல டப் ஆனப்போ ராவ் கோபால் ராவுக்கும், 99 சமரசிம்ஹா ரெட்டி படம் தமிழ்ல டப் ஆனப்போ ஜெயபிரகாஷ் ரெட்டிக்கும், தமிழ்ல வெற்றி பெற்ற படமான ஆடுகளம் படத்துல முக்கிய கதாபாத்திரமான VAS ஜெயபாலன் அவர்களுக்கு தமிழ்ல டப்பிங் பேசினது இவர் தான். அந்த கரகரத்த குரல் மைண்டுக்குள்ள வருதுல்ல. டப்பிங் யூனியன் தலைவராகவும் இருந்திருக்கிற நடிகர் ராதா ரவி அவர்கள் கூட தொடர்ந்து பேசுவோம் சண்டே கிராமபோன்ல. வீட்டுல அப்பா எப்படி இருப்பாங்க? செல்லம் குடுக்கிற ஒரு அப்பாவா அல்லது ஸ்ட்ரிக்டான அப்பாவா? அம்மா பத்தியும் சொல்லுங்க.
4: எங்க ஐயா பேர் வந்து எம் ஆர் ராதாகிருஷ்ணன், மெட்ராஸ் ராஜகோபால் ராதாகிருஷ்ணன். எங்க அம்மா பேரு எம் ஆர் தனலட்சுமி அம்மாள். எங்க அம்மாவுடைய அக்கா வந்து, சொந்த அக்கா வந்து எம் ஆர் சரஸ்வதி அம்மாள். அவங்களுடைய பையன் தான் எம் ஆர் ஆர் வாசு. சோ திஸ் இஸ் மை ஃபேமிலி பைண்டிங். அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் மை ஃபாதர் ராமால நடிச்சிருந்த சில பேரை கல்யாணம் பண்ணிருக்காரு. அதுல ரெண்டு பேரும் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஒன்னு பேபிமா, ஒன்னு ஜெயம்மா, இன்னொன்னு வந்து இந்த ராதிகாவுடைய அம்மா கீதாவை, மூணு பேர். சோ மொத்தம் வந்து 5 வைஃப்ஸோட வாழ்ந்தவர் அவரு.
3: வீட்டுல அப்பா வந்து பிள்ளைங்களுக்கு
4: எப்படின்னா, இஸ் எ வெரி சிம்பிள் மேன், வெரி வெரி சிம்பிள் மேன். இவர் சோ பிஸின்றது நான் பிஸி ஆனதுக்கு அப்புறம் நினைச்சேன், இது மாதிரிதானே அப்பா எல்லாம் பிஸியா இருந்திருப்பாருன்னு. ஏன்னா சில டைம்ல க்ளோஸ் அப் ஷாட்ஸ் அவரோட எடுக்கணும்னு, அவருக்கு எடுக்கணும்னு மிஸ் ஆயிடுச்சு, எடுக்கணும்னு நினைச்சா மேல வெறும் கோட்டும் அந்த டை அந்த ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே நடிச்சிருவாரு. அண்டர்வேரோட தான் இருப்பாரு அவர். அவர் லூஸ் அண்டர்வேர் போடுவாரு, ஒரு ஃபேமஸ் அண்டர்வேர், வேற யாராலையும் போட்டது இல்ல, பட்டாப்பட்டி இல்ல, பிளெயின் ஒயிட்ல போடுவார். அண்ட் ஹி வாஸ் எ டிஃபரண்ட் மேன். His very close friend is MGR. சினிமா லைன்ல சிவாஜி அப்பாவோட என்னன்னா, எங்க கம்பெனில 12 சிறுவனாக இருக்கும் போது நடிகர் திலகம் எங்க அப்பாவுடைய நாடக கம்பெனில இருந்தார். அவரும் காகா ராதாகிருஷ்ணன், டான்ஸ் மாஸ்டர் கோபாலகிருஷ்ணன், அவங்க எல்லாம் இருந்தாங்க எங்க அப்பாவோட. அப்ப பி எஸ் ஞானம்ன்றவங்க தான் ஃபர்ஸ்ட் லேடி டு புட் லேடி ரோல் ஸ்டேஜ்ல. அதுக்கு முன்னாடியில நடிகர் திலகமே நடிச்சிருக்காரு, 100 ஜகானா எல்லாம் நடிச்சிருக்காரு. அவர் நடிச்சார், பெண் மேடம் போட்டு நடிச்சாரு. பட் அப்பெல்லாம் வந்து பெண்கள் வர்றதில்லை யாரும். பி எஸ் யானம் வாஸ் தி ஃபர்ஸ்ட் லேடி டு ஆக்ட் அஸ் லேடி. அப்ப ஆஃப்கோர்ஸ் எங்க அப்பா வந்து ஹி வாஸ் எ பிஸி மேன் இன் சினிமா. எனக்கெல்லாம் ஆச்சரியம் என்னன்னா, எப்படி ஒரு பாவ மன்னிப்பு செஞ்சாரு, கூடவே பாகப்பிரிவினை செஞ்சாரு, எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியம். இன்னைக்கு கூட மற்ற படங்கள்லாம் இருக்கு, பாலும் படமும் இருக்கு, எல்லா படமும் இருக்கு, அவருக்குன்னு தனித்துவம் இருந்தது படத்துல. இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் இஸ் எம்ஜிஆர் தான். பட் இவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். எங்க அம்மா எல்லாம் கூட திட்டுவாங்க இவரை, எப்பயாவது திட்டும் போது, ஏங்க அவர் நல்ல ஃப்ரெண்ட் ஆச்சு, நீ ஏங்க அவரை போய் எப்படி பே பண்ணிட்டீங்க என்ன, அவருக்கு ஏதோ வேற ஏதோ ப்ராப்ளம், தட் இஸ் $1000 க்வெஸ்சன் மாதிரி. அது யாராலையும் பதில் சொல்ல முடியாது. அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து எம்ஜிஆர் தான், புரட்சி தலைவர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அண்ட் சந்திரபாபு வாஸ் ஆஃப்கோர்ஸ் ரெஸ்பெக்டபிள் மேன் எங்க அப்பா கிட்ட. நாகேஷ் அப்பாவும் எங்க ஐயாவெல்லாம் வந்து பாப்பாங்க. எங்க அக்கா கல்யாணத்துல, அதாவது ஷூட்டிங் கேஸ் பிறகு, பெரிய அக்கா சின்ன அக்கா ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல கல்யாணம் நடந்தது. பெரியார் தலைமையில பெருந்தலைவர் காமராஜர் வந்திருந்தாரு, SGS சபால தான் நடந்தது கல்யாணம். ஜெமினி கணேசன் அண்ட் சாவித்ரி தான் மெயின் லீடு டு செட் அந்த கல்யாணத்தை பண்ணது. அப்ப TS பாலையப்பா வரவேற்பு நின்னார், தைரியம் உள்ளவர்கள் மட்டும் வந்தார்கள். உண்மையை சொல்ல போனா August 28 கல்யாணம், January 12 ஷூட்டிங் கேஸ். அதனால அதுக்கு கொஞ்சம் பேர் பயந்துகிட்டு கொஞ்சம் வராம இருந்தாங்க உண்மைதான். பட் நாகேஸ்வர்லாம் வந்தார் கல்யாணத்துக்கு வந்தாரு.
3: அப்பா இல்லாமலேயே நடந்த தன்னுடைய அக்காவுடைய திருமணம் பத்தின நினைவுகளை சொல்லி இருக்கிற நடிகர் ராதா ரவி அவர்கள் கூட தொடர்ந்து பேசுவோம் பாடல்களுக்கு அப்புறம். ஹலோ எஃப்எம்ல இது சண்டே கிராமபோன்.

0: அது ஏன் என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா?
1: அட விடுப்பா.
2: பாடல்களோட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடேங்க, மறக்காம கேளுங்க. வழங்குவோர் சத்யால ப்ளூ ஸ்டார் மிட்சுபிஷி பானசோனிக்னு இந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோம். ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
3: Hi, this is Dhoni.
4: Hi, this is Rutraj Gaikwad. You are listening to Chennai Super Kings and official radio partner, Hello FM.
5: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
6: Hello, oh, hello FM. Hello FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
7: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக, LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: சென்னை ரெடியா, இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
2: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக், குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
1: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
2: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்ஸ் இருக்கு.
1: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சதை வாங்கிட்டு போங்க.
3: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல ஸ்னேகாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
4: ஸ்னேகாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு. ஹலோ எஃப்எம் இல் சண்டே கிராமபோன்.
1: சண்டே கிராமபோன். ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு. சண்டே கிராமபோன்ல செல்வானா பேசிட்டு இருக்கிறது. 50 வருடங்களை கடந்த சினிமா அனுபவம் கொண்ட ஆளுமையான நடிகர் ராதாரவி அவர்கள் கூட தான். வீட்டுல அப்பா ஒரு பெரிய நடிகர், எவ்வளவு விஷயங்களை கண்ணு முன்னாடி அவர்கிட்ட இருந்து பாத்துருக்க முடியும். அவரோட பேச்சுல இருந்து எவ்வளவு விஷயங்களை கத்துக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அப்படி தமிழ் சினிமாவில தன்னிகரற்ற தனித்துவத்தோட கொண்டாடப்பட்ட நடிகவேள் எம் ஆர் ராதா அவர்களுடைய மகனான நடிகர் ராதாரவிக்கு அப்பா கூட கண்டிப்பா நிறைய நினைவுகள் இருக்கும். அது பத்தி தான் கேட்கலான்னு இருக்கிறேன். அப்பா கூட இருந்தப்போ நடந்த ஒரு சம்பவம் என்னைக்குமே மறக்க முடியாததா அது அமைஞ்சிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நினைவு பத்தி சொல்லுங்களேன்.
2: எங்க ஐயாவோட வந்து சிறைச்சாலையில இருந்து அவர் வந்த உடனே 70 பாதி வாக்குல வந்தாரு. எங்க அப்பாவுடைய இந்த நீங்க சொல்றீங்க பாருங்க, ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. இது வந்து நான் அவர்கிட்ட ஓட்டுற டிரைவரா இருந்தேன். ஐ யூஸ் டு டிரைவ். நாங்க வந்து சமையல்காரன் ஷூட்டிங்க்கு போயிட்டு இருந்தோம், கார் ஓட்டிட்டு நான் தான் போனேன். அப்ப போகும்போது தந்தை பெரியார பாத்துட்டு போனோம். என் தந்தை பெரியார் வந்து உடம்பு சரியில்லாம வேலூர் ஹாஸ்பிட்டல் இருந்தார். அவரை எங்க அப்பா பாத்துட்டு போறோம். பெங்களூர் போகும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சுனா, ரூட் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. மைசூருக்கு யூ மஸ்ட் கோ டு மைசூர் சமையல்காரன் ஷூட்டிங். சோ அப்ப நான் வந்து யாரா கேக்குறேன் பண்ணிடிப்பதான். எங்க அப்பா படுத்துக்கிட்டு இருந்தாரு, தூங்கிட்டு இருந்தாரு. சோ ஐ டோன்ட் டிஸ்டர்ப் ஹிம். பக்கத்துல என் மச்சா இருந்தான், அப்புறம் இன்னொரு பையன் இருந்தான். சரி இவர்கிட்ட கேளுற அட்ரஸ் கேட்டு விடிய காலையில ஒரு 2 இருக்கும். அப்ப மஃப்ளர் எல்லாம் போட்டு மூடிட்டு ஏனப்பா அப்படிங்கிறது. ஏனப்பா இல்லடா, நான் மைசூர் மைசூர், எனக்கு கன்னடம் தெரியாதுனால மைசூர் மைசூர் நடிச்சோம். சொன்ன உடனே மைசூரோ சீதா ஹோகப்பா ஸ்ட்ரெயிட் ரைட் கட் மாடி ஸ்ட்ரெயிட் சொன்னாரு. சரி ரைட், அவரு இப்படிதான போக சொல்றாரு சொல்லிட்டு அப்படியே போய் போனோம். அந்த ரவுண்ட் டவுன்ல இருந்து 5 திரும்புது. எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிருந்தேன், என்னடா இது அவன் சொன்னா என்ன ரைட் மாடின்னு சொன்னா. சரி அப்படியே சுத்திட்டு வரும்போது ஒருத்தனை பார்த்தேன் அந்த விடிய காலையில. அப்ப நிறுத்தி அவனை கேட்டேன், எங்க தம்பி மைசூர் மைசூர். அவன் உன்ன சீதா ஹோகப்பா சொன்னான். சீதா ஹோகனா ஸ்ட்ரெயிட்டா போப்பான்னு சொன்னான். சொல்லும் போது எங்க அப்பா பின்னாடில இருந்து இப்ப ஏதிரிச்சு உக்காந்து, என்னட அவங்கிட்டே வந்து நின்னு கேட்டு இருக்கீங்க அப்ப சொன்னாரு. மைசூர் போயிட்டோம். மைசூர் போய் இறங்கினவனே சொன்னார், பொட்டியில இறக்காதீங்கடா. ஏன் அப்படி சொல்றாருன்னு கேட்டா, பெரியாது ஐயாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சோம். போன் பெல் அடிச்சது எங்க ரூம்ல. உடனே சொன்னாரு, ஐயா இறந்துட்டாரு நினைக்கிறேன் பாருடா. போன் எடுத்து கேட்டா அதே மாதிரி சொன்னாங்க. இம்மிடியட் ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த டே டைம்ல புறப்பட்டோம். புறப்பட்டு நேரா தந்தை பெரியார் சாவுக்கு தான் வந்தாரு. அடுத்த நாள் நம்ம மைசூர் புறப்படலான்றாரு சொல்லிட்டு பெரியார் சமாதியில உள்ள வைக்கிற வரைக்கும் இருந்தாரு. அதுக்கப்புறம் வண்டியில வந்து ஏறினாரு. பக்கத்திலே புரட்சி தலைவர் உண்டு. நான் புரட்சி தலைவருடைய பயங்கர ரசிகனே. அவர் எப்படியாவது பாத்துட்டுமேனு பார்த்தேன், முடியல எனக்கு கிரௌட்ல. பத்தா பக்கத்து வண்டி உடனே எங்க அப்பா வந்து புறப்பட்டு நேரம் சென்னைக்கு வந்த உடனே எங்க அம்மாட்ட சொன்னாரு, இப்போ உன் பையன் நல்லா ஓட்டான்டி காரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மைசூருக்கு என்ன கூப்பிட்டு போயிட்டாரு. நான் தான் ஓட்டிட்டு போனேன் திருப்பி.
1: ஓ, இது கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு நினைவு தான் அப்பா கூட உங்களுக்கு. அப்பாவுக்கு தானே சாரதியா காரோட்டியா இருந்த நினைவுகளை சொல்லி இருக்கிற பழம்பெரும் நடிகர் ராதாரவி அவர்கள் கூட சண்டே கிராம போன்ல தொடர்ந்து நான் கேட்க இருக்கிறது இவருடைய சினிமா பயணம் எப்போ எப்படி துவங்குச்சு அப்படிங்கறது பத்தி தான். இணைஞ்சே இருங்க சண்டே கிராம போன்ல. இது ஹலோ எஃப்எம்.

0: நானோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு. நினைவுகளை மீட்டெடுக்கும் சண்டே கிராமபோன் நம்ம ஹலோ எஃப்எம்இல்.
1: நடிகர், அரசியல்வாதி, டப்பிங் ஆர்டிஸ்ட் மற்றும் டப்பிங் யூனியன் தலைவர், தயாரிப்பாளர், நடிகர் சங்க செயலாளர், பன்முகங்கள் கொண்ட பழம்பெரும் நடிகர் ராதாரவி அவர்கள் கூட சண்டே கிராம போன்ல பேசிட்டு இருக்கிற நான் செல்வா. ஒரு மிகப்பெரிய நடிகருடைய மகனா இருந்ததுனால இவரால எளிதா சினிமாவில நடிக்க முடிஞ்சுதா. ஏற்கனவே நாடகங்கள்ல நடிச்ச அனுபவத்துல சினிமா வாய்ப்புகள் வந்துச்சா? இந்த மாதிரி பல கேள்விகள் என்கிட்ட இருக்குது. ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசுவோம். ராதாரவி அவர்கள் கூட, ஒரு மிகப்பெரும் நடிகருடைய மகனான உங்களோட ரத்தத்திலேயே, உங்க பிளட்லயே நடிப்புங்கிறது இருக்கும். அதை வெளிப்படுத்துறதுக்கான தருணம் முதன் முதல்ல எப்ப கிடைச்சது?
2: My first picture was ரகசிய ராத்திரி. அதான் ஃபர்ஸ்ட் படம். ரகசிய ராத்திரி வந்து நம்ம விஷ்ணுவர்தன் சார், அவங்க பாரதி இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஒய்ஃப். அவங்க வந்து அப்ப வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது. 74 அந்த படத்துல அவங்க ஹீரோயின், இவரு ஹீரோ. நாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸா நடிச்சோம். நாங்க அந்த சாங்ல இருந்தேன், இந்த குரூப் சாங்ல. எனக்கு சாங் டான்ஸ் எல்லாம் வராது.
1: அப்பா பெரிய நடிகரா இருந்தாலும் உங்களை வந்து ஒரு கதாநாயகனாவோ அப்படி கொண்டு வரதுக்கு அவர் ஏன் முயற்சி செய்ய?
2: சொல்லக்கூடாது. அவர் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணதே இல்லை. எங்க அண்ணனு கூட அவரு ரெக்கமெண்ட் பண்ணல. புரட்சி தலைவர் ரெக்கமெண்ட் பண்ணாரு, தாய் சொல்லி தக்காதே இல்ல. எங்க அப்பா ஷூட்டிங் கேஸ்க்கு உள்ள போனோம்னா பந்தயம்னு ஒரு படம் எடுத்தார். கே ஆர் பாலன். பாலன் வந்து அவரு டிஎம்கே பேஸ்ட் மேன். அவரு வந்து எங்க அப்பாவுடைய நினைவாக எங்க அண்ணனை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. பட் எங்க அப்பா வந்து எந்த இனிஷியேட்டிவ்னஸும் எடுக்க மாட்டாரு. அவங்கவுங்க அவங்கவுங்க முயற்சியில தான் இருக்கணும், சொந்த கால வந்து நிக்கணும். அதுதான் அவருக்கு பெருமை. அவர் அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு 10 நடிச்சுட்டு தான் இருந்தேன். அப்புறமா லா காலேஜ் போனவனாதான் உயிர் உள்ள ஒரு உஷா நடிச்சேன். அதுக்கப்புறம் என்ன வருஷம்
1: உங்க கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும், உங்களுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்கள் கிட்டயும், ஒரு பெரிய நடிகருடைய மகனா எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு இருந்துச்சு? அல்லது மத்த பசங்க மாதிரி தான் உங்களை நினைச்சாங்களா?
2: அதுல 9th படிக்கும் போது இந்த ஷூட்டிங் கேஸ் நடந்தது 67. அது நடக்கும்போது அங்கேயே ரூல் போட்டாங்க, ராதாரவிட்டு யாருமே எந்த கேள்வியும் கேட்க கூடாது. இதை பத்தி, ஷூட்டிங் கேஸ பத்தி, எதை பத்தி பேசக்கூடாது.
1: அப்பா வந்து திரு எம்ஜிஆர் அவர்களை சுட்ட அந்த விஷயம் பத்தி,
2: அதை பத்தி எதுவுமே கேட்க கூடாது. இன்னொன்னு, எவ்ரி மண்டே ஆனா எனக்கு லீவ் கொடுப்பாங்க. ஏன்னா எங்க அம்மா என்ன கூட்டிட்டு போய் சிறைச்சாலையில எங்க அப்பாவை பாக்குறதுக்கு நாள் அது. சோ அந்த ஜெயிலர் ரூம்ல உட்காந்து பேசுவாரு, இல்லன்னா சூப்பரன் ரூம்ல மாடியில உட்காந்து பேசுவாரு. நாங்க அங்க உட்காந்துருப்போம், அவரை பார்ப்போம். 3.5 எங்க ஐயா சுப்ரீம் கோர்ட்ல போகும்போது பெரிய சேஞ்ச் என்ன ஆச்சுன்னா, அந்த வாசுன்னு கூட இருந்த ப்ரொடியூசர், இஸ் கேரக்டர் வாஸ் டிமாரலைஸ்ட். அது கேரக்டர் அவருக்கு நல்ல கேரக்டர் இல்லைன்னு சொல்லி அதை ஒதுக்கிட்டு எங்க ஐயாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் ஆர்டரே கொடுத்துட்டாங்க. டக்குன்னு உடனே ஆர்டர் வந்த உடனே கையோட எங்க அப்பாவை ரிலீஸ் பண்ணி, எங்க அப்பா வந்து டாக்ஸில தான் வந்தாரு வீட்டுக்கு. ஒரு பரபரப்போ, யாரு இவரு அவரு எல்லாம் கூப்பிட்டெல்லாம் இல்ல, சும்மா இவரு அப்படியே வந்துட்டாரு. வழியில நான் பாதுகாப்புன்னு ஒரு படம் அதை பாத்துட்டு, மிட்லண்ட்ல பாத்துட்டு வந்துட்டு இருக்கும் போது எனக்கு சொன்னாங்க, ஏ உங்க அப்பா ரிலீஸ் ஆயிட்டாரு வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்பதான் எனக்கு தெரியும் எங்க அப்பா ரிலீஸ்
1: ஆயிட்டாரு. இவருடைய அப்பா எம் ஆர் ராதா அவர்கள் கைது செய்யப்பட்டது பெரிய விஷயமா பேசப்பட்ட நிலையில, அவருடைய விடுதலைங்கிறது எப்படி இருந்துச்சுங்கிறதையும் சொல்லி இருக்கிறாரு நடிகர் வேளின் மகனான ராதாரவி அவர்கள். அப்பா பத்தியே இவர்கிட்ட நிறைய பேசிட்டு இருக்கோம்ல, அம்மா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் பத்தி 1 மணிக்கு அப்புறம் கேட்கலான்னு இருக்கிறேன். இணைஞ்சே இருங்க சண்டே கிராமபோன்ல.

0: எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. நேரம் இப்போ ஒரு மணியை கடந்தாச்சு. ஹலோ எஃப்எம் சண்டே கிராமபோன் நிகழ்ச்சியை கேட்டு இணைந்திருங்க.
1: வணங்கியோர் சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
2: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.
2: நம்ம சென்னை கேட்டில துரையன் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபரா காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி.
3: இந்த ஆஃபர் மே 10 வரை மட்டுமே.
2: கேட்டில துரையன் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்,
4: சென்னை. ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
5: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக், குரோம்பேட்டை, VR மால், RK சாலை, வளசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
4: மே 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
5: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் Fast Track hoodies purchase பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் free Fast Track perfume, lucky winners க்கு free IPL tickets இருக்கு.
4: இது சாதாரண launch இல்ல, அதனால நேர்ல வாங்க, enjoy பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
6: கோகுலம் கதறு, மே மாத இதழ்.
7: மனிதனை வழி நடத்துவது விதியா மதியா? நலமளிக்கும் மருத்துவ குளியல்,
6: இல்லத்தில் செல்வமும் மகிழ்வும் பொங்க என்ன செய்ய வேண்டும்?
7: இத்துடன் மாதராசி பலன்கள், படிக்க வேண்டிய அறிவு களஞ்சியம்.
6: கோகுலம் கதறு, மே மாத இதழ், இப்போது விற்பனை.
8: Hey, you're looking so cool, yeah? ஆமா, சம்ம ஹிட்ட பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாஸியா, ஃபேன்சியா, டிஃபரெண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க சாரி வாங்கி கட்டினா நீயும் கூலா இருப்ப.
9: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர்.

0: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
1: கதை கதை நல்லா டார்ச்சர் பண்றீங்க, இப்ப வந்துருவாங்க அசிஸ்டன்ஸ் கதையோட. இந்த டைம் இல்ல, வாங்கடா வாங்கடா வாங்கடா.
2: பாஸ் எல்லா இடத்துலயும் கேட்டோம்,
3: லவ் ஸ்டோரி இருக்குன்றான்,
2: சென்டிமெண்ட் ஸ்டோரி இருக்குன்றான், அவ்வளவையே கோஸ் ஸ்டோரி கூட இருக்குன்றான்.
3: ஆனா நீங்க கேட்ட குட்டி ஸ்டோரி மட்டும் இல்லன்டா.
1: குட்டி ஸ்டோரினாலே ஹலோ எஃப்எம் தான்டா, அங்க கேட்டியா?
4: திங்கள் முதல் சனி வரை நம்ம ஹலோ எஃப்எம்இல் குட்டி ஸ்டோரி நச்சினு இருக்குன்னு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம்இல்
0: காலத்தை வென்ற காவிய பாடல்களுடன் சண்டே கிராமபோன்.
1: சண்டே கிராமபோன்.
2: பாசமான அப்பா, கோபமான அப்பா, குணச்சித்திர வேடங்கள், காமெடியன், வில்லன் ரோல்னு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்கு கணக்கச்சிதமா பொருந்துற ஒரு நடிகரா, 50 வருடங்களுக்கும் மேலா தமிழ் சினிமாவில தடம் பதிச்சிருக்கிற நடிகர் ராதாரவி பங்கேற்று பேசிட்டு இருக்கிறாரு இன்றைய நம்ம சண்டே கிராம போன்ல. செல்வானா, அவருடைய சின்ன வயசு ஞாபகங்கள் தொடங்கி அவருடைய அப்பா பத்தின நினைவுகள், இப்போதைய திரை உலக பயணம் பத்தியெல்லாம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்குமே ரத்தத்தோட இணைஞ்ச பந்தமா அவங்களுடைய பெற்றோர் இருப்பாங்க. அந்த வகையில தன்னோட அப்பாவை பத்தி நிறையவே நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு ராதாரவி அவர்கள். இவருடைய அம்மாவை பத்தி கேட்டுலாமா? அம்மாவோட கை பக்குவத்துல சாப்பிட்ட அந்த நாட்கள் கண்டிப்பா உங்களுக்கு மறக்க முடியாததா இருக்கும். அந்த நினைவுகள் பத்தி சொல்லுங்க.
3: எங்க அம்மா வந்து வெரி குட் குக். பட் எங்க அப்பா பாத்துக்கிறதுக்குதான் அவங்களுக்கு டைம் இருந்துச்சு. ஏன்னா எங்க அப்பா வந்து ரொம்ப நம்பிக்கையான ஒரு பெண்மணினா எங்க அம்மாவை. பெரிய விஷயம் என்னன்னா, எங்க அப்பா 3 வைஃப் இருந்தாங்கன்னு
2: சொன்னல,
3: அவ்வளவு பெரியவும் எங்க வீட்டுல தேனாம்பேட்டையில இருக்கிற இந்த வீட்டுல அவங்க குழந்தைங்க படிச்சு கொள்றது எல்லாமே இங்கதான் இருக்காங்க. அதுதான் நடிகர் சிவகுமார்னு சொன்னாரு. எங்க அம்மா சாவுல வந்தாரு, சிவகுமார்னு வந்து உடனே போறவரு உட்காந்துட்டே, உங்க அம்மா எப்படிடா அப்படின்னு கேட்டாரு. அதை சொல்ல ஆரம்பிச்சேன். 2.5 மணி நேரமும் உட்கார்ந்தாரு. உட்காந்துட்டு சொன்னார், தனலட்சுமி அம்மாவை பத்தி சொல்லும் போது சொன்னார், உங்க அம்மா ஒரு நலாயினிடா. அதனாலதான் எங்க அப்பா வந்து ரொம்ப நம்பிக்கையா இருந்த ஒரு பெண்மணின்றதுனால கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அவர் மேலேயே தான் இருந்தது. அவருக்கு கார் வாங்கி கொடுக்கறதாகட்டும், MSM 8679 ஒரு அம்பாசிடர் கார் வாங்கணும், 9272 ஒரு டெம்போ டிராவலர், 18 கார் எங்க வீட்டுல. ஷூட்டிங் கேஸ் ஆன உடனே 18 கார் எடுத்தாங்க எங்க அம்மா. ஏன்னா கவர்மெண்ட் டாப்ல ஆயிடுச்சு, வேற 67 டாப்ல ஆன உடனே கவர்மெண்ட் பிரஷர் வேற இருந்தது எங்களுக்கு. சோ அதனால எங்க அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, காரெல்லாம் எடுத்தாங்க முதல் வேலையை வச்சுட்டு, அவங்க ஒரே ஒரு டெம்போ பைக்கிங் மட்டும். ஏன்னா நான் சொன்னேன், சிறைச்சாலைக்கு போகும்போது நான் சைக்கிள்ல போவேன் ஸ்கூலுக்கு, எப்பயுமே சைக்கிள் ஓட்ட தெரிஞ்ச காலத்துல இருந்து சைக்கிள்ல தான் போவேன். எங்க அம்மா வந்து நடந்து போறத பாங்க. நான் அழுதேன் எங்க அம்மாட்ட போய், ஒரு வண்டி வாங்கிக்கம்மா, இதுலாம் நடக்க கூடாதுமா. இப்ப உன்னதான் டெம்போ வைக்கிங் அப்ப புதுசா வந்துச்சு, அதை வாங்கினாங்க. அந்த வண்டி இருந்தது. அதுக்கு பிறகுதான் MSM 8679 வாங்கினாங்க, அம்பாசிடர் கார். எந்த கார் வாங்கினாலும் சிறைச்சாலைக்கு வெளியே நிக்க வச்சு எங்க அப்பா கிட்ட காமிப்பாங்க. எங்க அப்பா பாப்பாருங்க அப்படியா, பட் அவருக்கு சிறைச்சாலையில இருக்கிறோம் இதனால இருக்கும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எனக்கு வந்து இன்னும் கூட இருக்க ஒரு பெரிய க்வெஸ்சன் என்னன்னா, புரட்சி தலைவரும் எங்க அப்பாவும் சுட்டுக்கிட்டது பெரிய நிகழ்ச்சி அன்னைக்கு, January 12, 1967. ஆனா அதுக்கு பிறகு இவர் வெளியே வந்த உடனே ஒரு கல்யாணம், மனோரமா உங்க பையன் கல்யாணம், அதுல பாத்தாரு எம்ஜிஆரோட இருந்த பாத்தாரு. அப்புறமா ஈவிக்கு சம்பத் என்ன சொல்லின் செல்வர், ஈவிக்கு சம்பத் என்ன செத்த உடனே அங்கேயும் என் புரட்சி தலைவர் எங்க அப்பா தந்தை பெரியார் சாவலையும் பார்த்தாங்க. ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. எங்கேயுமே ரெண்டு பேருமே கோமாவோ இது ஏன் நடந்ததுன்றது எல்லாம் பேசவே இல்லை. அவங்க சாதாரணமா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க.
2: அது எப்படி சார் முடிஞ்சது?
3: அதுதாங்க எனக்கு ஒன்னும் தெரியல. எனக்கு இந்த கேள்வி நீங்க ஈஸியா கேட்டீங்க, எனக்கு பதில் சொல்றதுதான் தெரியல. எப்படி ஒரு மனிதன் ரெண்டு பேரும் குத்திக்கிட்டு வச்சுங்களேன், பசங்களுக்குள்ள பேசவே மாட்டோம்ல. ஆனா இவங்க ரெண்டு பேரும் சாதாரணமா பேசிக்கிட்டாங்க, ரொம்ப சர்வசாதாரணமா பேசிக்கிட்டாங்க. தட் வாஸ் எ நைஸ் சீன், பாக்குறதுக்கே ஒரு நல்லா இருந்தது. அதே மாதிரி புரட்சி தலைவர் அவர்கள், நான் வந்து சிறந்த நடிகர்னு SIT வாங்குறேன், லா காலேஜ் படிக்கும், புரட்சி தலைவர் வந்திருந்தார் பரிசு கொடுப்பு. அப்ப எனக்கு கொடுக்கும் போது எல்லாரும் கத்துறாங்க, பசங்க எல்லாம் யார் தெரியுமா யார் தெரியுமா, யாரோ முக்கியமான ஆளுவன் ஆனா யாருன்னு தெரியல தலைவருக்கு. நான் உன்னே சொன்னேன், இம்மராக பையன் அப்படியே கை கொடுத்தாரு. அப்புறம் பாத்துக்க சொன்னாரு.
2: அம்மா பத்தி கேட்டாலும் இவரோட பதில் அப்பா பத்தியே சொல்லி அப்பாவுக்கும் மக்கள் திலகத்துக்கும் இடையிலான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்றதா தான் முடியுது. நடிகவேள் MR ராதா அவர்களின் மகனும் பழம்பெரும் நடிகருமான ராதாரவி அவர்கள் கூட அடுத்து வர பாடல்களுக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இணைஞ்சு இருங்க. ஹலோ FM தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: Hi, this is Rituraj Gaikwad.
1: Hi, this is Dhoni.
2: Vanakkam Chennai. This is Anshul Kamboj. You are listening to Chennai Super Kings in official radio partner Hello FM.
3: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
4: Mama, Pandian Mama, வேகமா வராரு. இன்னைக்கு அப்பாக்கும் ஊருக்கும் பெரிய சண்டை இருக்க போகுது.
5: அசோக்கு, வெளிய வாடா.
6: ஆ, வர மாட்டேன்.
5: சண்டை போட கூப்பிடுறடா.
6: அப்புறம் எதுக்கு?
5: சமோசா சாப்பிட போல வாடா.
4: மாமா மாமா, எப்படி இந்த திடீர் சேஞ்ச்?
5: அது ஒண்ணு இல்லம்மா. ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடே கேட்டனா? அப்படியே காலேஜ் டேஸ்ல ஞாபகம் வந்துருச்சு. அதான் என் மாப்பிளைய பாத்துட்டு போலான்னு வந்தேன்.
7: ஒவ்வொரு வெள்ளிதோறும் ரெட்ரோ ஃப்ரைடே நம்ம ஹலோ எஃப்எம் வழங்குவோர் சத்யால ப்ளூ ஸ்டார் மிட்சுபிஷி பானசோனிக் எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
2: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
1: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
2: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட் இருக்கு.
1: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
3: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல ஸ்னேகாவே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
4: ஸ்னேகாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்,
5: கோகுலம் கதர். மே மாத இதழ்.
6: மனிதனை வழி நடத்துவது விதியா மதியா? நலமளிக்கும் மருத்துவ குளியல்.
5: இல்லத்தில் செல்வமும் மகிழ்வும் பொங்க என்ன செய்ய வேண்டும்?
6: இத்துடன் மாதராசி பலன்கள், படிக்க வேண்டிய அறிவு களஞ்சியம்.
5: கோகுலம் கதர் மே மாத இதழ். இப்போது விற்பனையில்.
7: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
8: சூப்பர் பிளேயர்.
9: அவன் பிளேயர் எல்லாம் கிடையாது, ஏதோ ஃப்ளூக்ல அடிக்கிறான்.
8: இல்ல, அவனே அவன் ஸ்கோர் அனலைஸ் பண்ற டெக்னிக்கே ஒரு விதமா இருக்கு.
9: ஸ்டேட் டீம், நேஷனல் டீம் லிஸ்டோட நான் சுத்திட்டு இருக்கேன், எதுலயுமே அவன் பேர் இல்ல.
10: அங்க தேடினா எப்படி கிடப்பான்? ஹலோ எஃப்எம் சொல்லி அடி கேளுங்க.
11: Galaxy Health Insurance presents Hello FM Solli Adi Presented by Galaxy Health Insurance. Operates to protect always at your service. On air partner Etihad. Beyond borders. Connecting India to over 90 destinations. Cheering partner, SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
7: Print partner, Dinathandi. Kudumam uđuvadarkum oraya nalidhar. Enjrum mudalidam, eppodum ungalidam. In association with Chennai Sembakam Kechunadrayan Kovil, Aadigal Vangi, Malaysiavukku Parakalam, Sogusu Kappalil Midakalam, Matrum, Aswin Sweets and Snacks, Ullam Virumum Suvaigalin Illam, Orumurai Payanpaduthiya Ennaiyai Marubadiyum Payanpaduthuvadhe Illai.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் இல்
0: காலத்தை வென்ற காவிய பாடல்களுடன் சண்டே கிராமபோன்.
2: இனிமையான பழைய பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க. ஹலோ எஃப்எம் சண்டே கிராமபோன்ல செல்வா நான் பேசிட்டு இருக்கிறது. வெட்டரன் ஆக்டர் ராதா ரவி அவர்கள் கூட தான். சினிமா துறையில இருக்கிற நிறைய பேர் அரசியல்ல கால் பதிக்கிறாங்க, அப்படித்தான் இவரும். இப்போ ஒரு தேசிய கட்சியில இருக்கிறாரு. நடிகர் ராதா ரவி அவர்களை பொறுத்த வரைக்கும் இவருடைய அப்பா மாதிரியே இவரோட பேச்சுல நிறைய நையாண்டி நக்கல் இதெல்லாம் இயல்பாவே இருக்கும். அது பல நேரங்கள்ல சர்ச்சையானதும் உண்டு. அதே மாதிரி இவருக்கும் இவருடைய அப்பாவுக்கும் நிறைய ஒற்றுமைகளும் இருக்குது. ரெண்டு பேருடைய சிந்தனைகள்லயும் நிறைய வேற்றுமைகள் இருந்தாலும் இவரும் இவருடைய அப்பா மாதிரியே நாடகத்துறையில இருந்துதான் சினிமாவுக்கு வந்திருக்கிறாரு. தொடர்ந்து நிறைய படங்கள்ல நடிச்சிருந்தாலும் உயிருள்ள வரை, உஷா, வைதேகி காத்திருந்தாள் மாதிரி படங்கள் நடிகர் ராதா ரவி யாருன்னு முதன் முதல்ல திரை ரசிகர்களுக்கு காமிச்ச படங்கள். வைதேகி காத்திருந்தாள் படத்துல அந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி அந்த கேரக்டர்ல இவரோட அறிமுக காட்சியே பெரிய அளவுல மிரட்டலா இருக்கும். அதுக்கப்புறமெல்லாம் தான் நடிச்ச ஒவ்வொரு படத்திலையும் தன்னோட நடிப்பால தனி முத்திரை படைச்சவர் ராதா ரவி. இவர் இப்போ ஒரு பெரிய நடிகரா இருக்கிறாரு. இருந்தாலும் சின்ன வயசுல பார்த்த படங்கள் பத்தின அந்த நினைவுகள் இல்லாமலா இருக்கும். பேசுவோம் தொடர்ந்து. சின்ன வயசுல நீங்க பார்த்த சினிமாக்கள், உங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் பத்தி சொல்லுங்க. அப்பா உங்களை படம் பார்க்க எல்லாம் கூட்டிட்டு போவாங்களா?
3: அதெல்லாம் நீங்க யூ கேனாட் எக்ஸ்பெக்ட். எப்பயுமே எங்களை வந்து படத்துக்கு அதுக்கெல்லாம் கூப்பிட்டு போனதே இல்ல. கூப்பிட்டு போனா எங்க அம்மாவோட நான் போயிருப்பேன், பட் நானே படத்துக்கு எல்லாம் போயிருக்கேன். வேர் தி ஈகிள்ஸ் ஃ்ளை இதெல்லாம் நானே எங்க சின்ன மாமா கூப்பிட்டு போவார் எங்களை. அப்படி போய் பார்த்ததுதான் படம். பட் எங்க அப்பாவுக்கு வந்து பொதுவா சினிமா பத்தி பேசிக்கிட்டு இல்ல பிடிக்காது. ஆமா, அவர்கிட்ட ஒரு பெரிய குணம் என்னன்னா படிக்கணும், படிப்பு பத்தி பேசணும், படிக்கிறவங்களை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை அவர் படிக்கலன்றதுனால பிடிச்சதா என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. இன்னொன்னு, இந்த சினிமா பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப அவருக்கு அது பிடிக்காத ஒரு விஷயம் அது ஒண்ணுதான் நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா இவரே சினிமா காரணம் வந்துட்டு இப்படி இருக்கிறாருன்னு நான் நினைச்சது உண்டு.
2: அந்த காலத்து படங்கள்ல நீங்க ரசிச்ச நடிகர்கள் பத்தி சொல்லுங்க.
3: நான் வந்து நடிப்புல வந்து மிரண்டது இன்னைக்கு வரைக்கும் நடிகர் திலகம் தாங்க. நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தாவல் மன்னன் ஜெமினி கணேசன், எல்லாத்தையும் ஏன் டைட்டிலோட சொல்றேன்னா இவங்க மூணு பேர் நான் ரசிச்ச மாதிரி நான் அதுக்கு பிறகு நடிக்க ஆரம்பிச்சேன் பாருங்க. ஜெய் சார் ரவிச்சந்திரன் நடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்க வந்தோம். நானும் விஜயகாந்த், சரத்குமார் தான் வந்தோம். அதுக்கப்புறமா நாங்க வந்து அவ்வளவா நான் படம் பாக்குறதே இல்லைங்க. இப்ப கூட நிறைய லேட்டஸ்ட் பிக்சர்ஸ் நல்ல பிரமாதமான படம்லாம் வருது, பாக்குறது இல்ல. இன்னைக்கு தவறி பார்த்த படம் வந்து ஒண்ணு வந்து தியேட்டர்ல போய் பார்த்தது பிசாசு பார்த்தேன். ஏன்னா என்னுடைய ரோல் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால போய் பார்த்தேன். இந்த அழுது பேசுற சீன் நல்லா இருக்கு. ஓ, ராதா ரவி அழுவுறதுன்றது எல்லாருக்குமே அது ஒரு ஆச்சரியமா இருக்கும் ஒருவேளை. அதனால போய் பார்த்தேன் அந்த படம். அந்த படத்தை வந்து பேய வந்து மகளா நினைச்சுக்கிட்டு அழுவுறதுன்னு பாருங்க, அது வந்து எனக்கு தெரியாமே ஹோம் ஒர்க் பண்ணது. பட் நான் வந்து ரொம்ப வெறியன்னா எனக்கு வந்து நடிகர் திலகத்துக்கு மேலதான் வெறிக்கும். எப்பயுமே அவர் படத்தை ரசிச்சுட்டே இருப்பேன். எந்த படமா இருந்தாலும் இப்ப கூட சரிங்க, பலே பாண்டியா போட்டா போய் உட்காந்து பார்ப்பேன். அவர் பத்தி பெருமை என்னன்னா, இஸ் தி ஃபர்ஸ்ட் ஆக்டர் டு பீ செலக்டட் டு பீ இன்வைட்டட் பை தி அமெரிக்கன் கவர்மெண்ட். இன்வைட் பண்ணிச்சவர் ஃபர்ஸ்ட் ஆக்டர் இன் இந்தியா. எல்லாரும் அமெரிக்கா போவாங்க, இருப்பாங்க, சிங்கப்பூர் போவாங்க, மலேசியா போவாங்க, ஆஸ்திரேலியா போவாங்க, யூரோப் கண்ட்ரீஸ் போவாங்க. நான் இல்லைன்னு சொல்ல டூரிஸ்ட், பட் கவர்மெண்ட் இன்வைட்டிங்னா ஒன்லி நடிகர் திலகம் மட்டும். சினிமாக்கு பெரிய வரப்பிரசாதமே புரட்சி தலைவரும் நடிகர் தலைவரும் இன்டைரக்ட் போட்டி இருந்தது ரெண்டு பேருக்கிட்டயுமே. அதுக்கு நடுவுல ஜெமினி சார் வந்து தனியா ஒரு படம், அமைதியான படங்களை கொடுத்துக்கிட்டு, குடும்ப படங்களை கொடுத்துக்கிட்டு அவர் இருந்தாலும் இந்த ரெண்டு பேருக்குள்ளதான் ஒரு போட்டி வந்தது இல்லையா. இப்படி இப்ப அப்புறமா ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் சொல்றோம், அப்புறமா சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தரையும். ஆனா அந்த மாதிரி அப்ப சொல்லுவாங்க.
2: அந்த நாட்கள்ல தாம் பார்த்த படங்கள், மறக்க முடியாத திரை ஆளுமைகள் பத்தி இப்படி சொல்லி இருக்கிற நடிகர் ராதா ரவி அவர்கள் கூட இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி கேட்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. இணைஞ்சு இருங்க தொடர்ந்து. ஹலோ எஃப்எம்ல இது சண்டே கிராமபோன்.

0: Hi, this is Rutraj Gaikwad.
1: Hi, this is Dhoni.
2: Vanakkam Chennai. This is Ramakrishna Ghosh. Listening to me on Hello FM, the official radio partner of Chennai Super Kings.
3: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
4: Hello, hello, hello. Hello, hello, we're from Ludhiana Poli.
5: Hello FM, Tamilarin Pechu, Tamilagathin Moochu.
6: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை இப்போது இன்னும் குறைவாக LKS கோல்ட் ஹவுஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை.

0: மெகா சம்மர் சேல்
1: சென்னை ரெடியா, இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
2: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக், குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
1: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
2: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ், பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்ஸும் இருக்கு.
1: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சதை வாங்கிட்டு போங்க.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
4: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
5: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கேச்சின துரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.

0: FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: சண்டே கிராமபோன்,
2: நம்ம ஹலோ FM.
3: தன்னோட அப்பா மாதிரி ஒரு நாடக நடிகரா இருந்து சினிமாவுக்கு வந்தவர் தான் நடிகர் ராதா ரவி. பெரிய நடிகருடைய மகனா இருந்தாலும் சினிமா துறை வாய்ப்புகள் ஒன்னும் அப்படி லேசுல இவருக்கு வந்துடல. அந்த நாட்கள்ல மேடை நாடகங்களை நடத்திட்டு இருந்த வி கே ராமசாமி அவர்களுடைய குழுவிலையும், எம் ஆர் ஆர் வாசு அவரோட குழுவிலையும், டி கே சந்திரன் குழுவிலையும், யுஏஏ குழுவிலையும் நடிகரா பணிபுரிஞ்சிருக்கிறாரு ராதா ரவி அவர்கள். சரி, இவருடைய நாடக உலக அனுபவம் பத்தி கேட்டுலாம். ஹலோ எஃப்எம் சண்டே கிராமபோன்ல செல்வானா நடிகர் ராதா ரவி அவர்கள் கூட தான் பேசிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நீங்க ஒரு நாடக நடிகரா இருந்து சொந்தமா நாடக கம்பெனியும் ஆரம்பிச்சீங்க இல்லையா, அது பத்தி சொல்லுங்க. அது மூலமா எவ்வளவு நாடகங்கள் போட்டிருப்பீங்க?
4: நான் வந்துங்க எங்க ஐயா நாடகத்தை பூரா 67 அதுக்கு பிறகு 70 வந்து ஒரு நாடகம் போட்டது பூரா நான் எல்லா நாடகமும் பார்த்து ரத்த கண்ணீர், தூக்கு மேடை, லட்சுமிகாந்தன், ராமாயணம் எல்லாத்தையும் பார்த்திருக்கேன். அட்மைரர் ஃபார் மை ஃபாதர் தான். அப்படியே எப்படி இந்த மனுஷன் ஆக்ட் பண்றேன், ஏன்னா அந்த சீன் விட்டு வெளியே வந்துட்டாரு, நாடகத்தை விட்டு முடிச்சுட்டு வந்துட்டாருன்னா வெரி ஆர்டினரி மேனா பாக்கலாம் அவரை. ஒரு நடிகர் எக்ஸ்ட்ராடினரியா பாக்குறது எல்லாம் தேவையே இல்லை, அவர் ரொம்ப சாதாரணமா பாக்கலாம், பேசலாம் அவரோட. அது மாதிரி ஆச்சரியப்பட்டிருக்கேங்க. அதனால அவர் நாடகம் பூரா பாத்துட்டு இருக்கேன். இருக்கும் போது நான் என்ன செஞ்சேன்னா, எங்க அப்பா வந்து 79 இறந்தாரு. தந்தை பெரியாரின் 101 பிறந்த நாள் செப்டம்பர் 17 எங்க அப்பா இறந்தது. 79 இறந்த உடனே நான் என்ன செஞ்சேன்னா, 80 நடிகவே தியேட்டர்ஸ் ஒண்ணு போட்டு ஆரம்பிச்சு நான் நடத்தின ரத்த கண்ணீர். அந்த ரத்த கண்ணீர் மட்டும் இல்ல, ரத்த கண்ணீர், தூக்கு மேடை, லட்சுமிகாந்தன் அத்தனை நாடகம் போட்டேன். அதுக்கு முன்னாடி என்னன்னா, நீங்க எந்த ஜாதின்னு ஒரு நாடகம் போட்டேன். அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் நடிக்கிறதுல. இவன் எங்க ஸ்கூல்ல கூட செம்பீட்ல கூட நான் ஜூலி சீசர் தமிழாக்கம் பண்ணாரு எங்க அருள்சாமி வாதியாரு, அவர் தான் என்ன நடிகனாக்குனாரு. அப்பதான் இந்த ஹிந்தி ஸ்ட்ரைக் வந்தது, அதனால லீவ் விட்டாங்க ஸ்கூலு. அதாவது லீவ் விடுறதுக்கு முன்னாடி நாள் நடிக்க வச்சு நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணாரு. அதுல எனக்கு ஒரு நல்ல பெயர் கிடைச்சிது. 1980 நாடகம் போட ஆரம்பிச்சேன். அப்பயிருந்து போட்டுக்கிட்டே தான் இருந்தேன். நடுவில் எனக்கு அந்த பைபாஸ் ஆபரேஷன் ஆகி கூட நாடகம் போட்டேன். இப்ப நடிகர் சங்கம் ஃபங்க்ஷன்ல கூட ரத்த கண்ணீரை வந்து ஓரங்க நாடகமா போட்டேன். ஒரு 4-5 சீன் மட்டும் போட்டேன். நான் இதை வெளியூர்ல எங்க எடுத்து போயிருக்கேன்னா, எங்க நாடகத்தை நானே நாடக கம்பெனியா நடிகை விட்டு எடுத்துட்டு போயிருக்கேன்னா, மலேசியா சிங்கப்பூர்ல எடுத்துட்டு போயிருக்கேன். நான் போட்டதே எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 இருக்குங்க நாடகம். எங்க ஐயா போட்டு 47 போடுறாரு ரத்த
3: கண்ணீர்.
4: 47-79 வரைக்கும் போட்டிருக்காரு. நடுவில் அந்த 3 வருஷம் மட்டும் சிறைச்சாலையில் இருந்த டைம்ல அவர் போட்டிருக்க மாட்டாரு. பட் அதர்வைஸ் அவருக்கு நாடக பிரியம் தாங்க ஜாஸ்தி. அதே மாதிரி எனக்கும் இந்த நாடகம் பாக்குறது கூட எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். வைஜி மகேந்திரன் குரூப்ல இருந்ததுனால யுஏல இருந்தேன். நான் ஒரு 50 நாடகம் நடிச்சேன். ரூபாய்க்கு 3 கொலை.
3: சரியா,
4: நாங்க அந்த நாடகத்துல நடிச்சுட்டு வரும்போது கமல் சார் என்ன கூப்பிட்டு, கமலஹாசன் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அப்ப கூப்பிட்டு வாட தமிழ் படம் பண்ற போற போய் பாரு, ஏ பாலச்சந்தர் இருக்கிற போய் பாருன்னு போய் பார்த்தேன். அவரு எனக்கு பாலச்சந்தர் எல்லாம் பரவாயில்ல யாருன்னு தெரியாது. அப்ப அவர் சொன்னது, நானே பாலச்சந்தர் என்ன இல்ல கமல் சார் அனுப்பிச்சாரு சொன்னேன். அப்படியா சொல்லிட்டு மன்மதில என்ன ஆக்ட் பண்ண விட்டார். முதல் தமிழ் படம்.
3: ஓகே, 2 கன்னட படங்களுக்கு அப்புறமா தமிழ்ல மன்மத லீலை மூலமா தமிழ் திரை உலகத்துக்கு வந்த ராதா ரவி அவர்களுடைய கலை உலக பயணம் அதுக்கப்புறம் எப்படி வேகம் எடுத்துச்சு அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும். 84 வைதேகி காத்திருந்தாள், 85 உயர்ந்த உள்ளம், 88 குரு சிஷ்யன், 89 ராஜாதி ராஜா, சோலை குயில், 91 சின்னத்தம்பி, 92 அண்ணாமலை, 93 உழைப்பாளி, 98 பூவேலி, 99 படையப்பா, தொடர்ந்து 2018 சர்க்கார்னு வில்லன் ரோல்கள்ல தமிழ் ஆடியன்ஸ் ஒரு மிரட்டு மிரட்டி இருப்பாரு நடிகர் ராதா ரவி. இவருடைய குடும்பம் பத்தி தான் அடுத்ததா கேட்கலான்னு இருக்கிறேன், இணைஞ்சே இருங்க. ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு. ஹலோ எஃப்எம் இல் சண்டே கிராமபோன்.
1: சண்டே கிராமபோன். ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு. சண்டே கிராமபோன்ல செல்வானா பேசிட்டு இருக்கிறது லெஜெண்டரி ஆக்டர் ராதா ரவி அவர்கள் கூட தான். 70களில் கன்னட மொழி மூலமா சினிமா துறைக்கு வந்த இவருடைய கெரியர் பத்தி நிறைய பேசிட்டோம். கொஞ்சம் பர்சனல் பக்கங்களுக்கும் போலான்னு நினைக்கிறேன். இவருடைய அப்பாவுக்கு இருந்த 3க்கும் மேற்பட்ட மனைவிகள் மூலமா MRR வாசு அப்படிங்கிற சகோதரரும், ராஷியா, ராணி, ரதிகலா, ராதிகா, நிரோஷான்னு சகோதரிகளும் இருக்கிறாங்க. நாடக மேடைகள், வெள்ளித்திரை, சின்ன திரைன்னு கலைத்துறையில நடிப்பு, டப்பிங்னு எதையும் விட்டு வைக்காத ஒரு கலைஞர் தான் நடிகர் ராதா ரவி. தொடர்ந்து பேசுவோம் இவர் கூட. உங்க திருமண வாழ்க்கை பத்தி சொல்லுங்க, மனைவி பிள்ளைகள் பத்தி.
2: என்னுடைய மனைவி வந்து எங்க தாய்மாமன் பொண்ணு ஒரு பக்கம், எங்க அம்மாவுடைய அண்ணன் பொண்ணு, இன்னொரு பக்கம் எங்க அக்காவுடைய பொண்ணு பாக்யலட்சுமின்னு பேரு. அதனால ரொம்ப ரொம்ப சொந்தம், ரொம்ப நெருக்கம்.
1: உங்களோட திருமணத்துக்கு அப்போ பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்திருப்பாங்க தானே?
2: எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. எங்க திருமணத்துக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது. பட் எங்க அப்பா தான் முன்னாடி நின்று நடத்தினாரு. நடிகர் தலகத்துல இருந்து எல்லாரும் வந்தாங்க. பெருந்தலைவர் காமராஜர்ல இருந்து எல்லாரும் வந்தாங்க. கலைஞர் அவர் தலைமை தான் பண்ணாங்க கல்யாணமும். கலைஞர் அப்ப வந்து CM. 75 என் கல்யாணம். 1975 August 27.
1: சரி, பிள்ளைகள் பத்தி சொல்லுங்க.
2: பையன் வந்து பெரியவன், வந்து ஹரி, ஹரி ராதா ரவி. இன்னொரு பொண்ணு, என் பொண்ணு பேரு ரேகா, ரேகா நரேஷ். அவர் வந்து, அவங்க வந்து இப்ப நார்த் மெட்ராஸ்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க அங்க இருக்காங்க. அவங்களுக்கு 2 பையங்க. என் பையனுக்கு ஒரே ஒரு பொண்ணு, பிரதீகான்னு பேரு. என் பையனுடைய மனைவி வந்து பெங்களூர்ல இருந்து வந்தாங்க. நேம் இஸ் திவ்யா.
1: மகிழ்ச்சியான குடும்பம், மகிழ்ச்சி. நீங்க டிவி சீரியல்களையும் நடிச்சிருக்கீங்க. சினிமாவில இருந்து டிவி சீரியல் பக்கம் கவனம் திரும்பினது எந்த ஒரு சூழ்நிலையில?
2: டிவி சீரியல்ல முதல்ல நான் நடிச்சது வந்து கோபாலி சார் அவர் கூப்பிட்டு என்ன நடிக்க வச்சாரு. கோபாலி சார் இல்லன்னா ஒருவேளை டிவி பக்கம் வந்துருக்க மாட்டேன். அப்பெல்லாம் நாடகம், டிவி நாடகம் பேரு நடிச்சேன். பட் சீரியல் வந்து ராதிகமா ஆரம்பிச்ச உடனே தெல்லமேல நடிச்சேன். சித்தி

0: உங்களுடைய பழைய ஞாபகங்கள்ல இருந்தும் அப்பாவை பத்தியும் நிறைய விஷயங்களை சொன்னீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி சார்.
1: உங்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லணும். எஃப்எம்ல என்ன வந்து கூப்பிட்டு பேச வச்சது. ஐ திங்க் இவ்வளவு நேரம் நான் பேசுறது இதான் முதல் தடவை நினைக்கிறேன். இருந்தாலும் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், எந்த இளைஞர்களாகட்டும் யாரா வேணாலும் தாய் தந்தை இறை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.
0: மிக்க நன்றி சார். இதுவரைக்கும் இன்றைய சண்டே கிராமபோன்ல நம்ம கிட்ட அவருடைய சின்ன வயசு ஞாபகங்கள் தொடங்கி அப்பா நடிகவேள் எம் ஆர் ராதா அம்மா, தொடர்ந்த தன்னுடைய நாடக உலக பயணம், சினிமா உலக பயணம்னு பல விஷயங்களையும் பேசி பகிர்ந்துகிட்டவர் பிரபல நடிகர் ராதா ரவி அவர்கள். நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை selvageetha.mdu@hellofm.in அப்படிங்கிற என்னோட மின்னஞ்சல் முகவரிக்கு ஒரு மெயிலா தட்டி விடுங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. நேரம் இப்போ 2 மணியை கடந்தாச்சு. தொடர்ந்து ஹலோ எஃப்எம் ஓட இணைஞ்சே இருங்க.
1: வணங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டிநகர், சென்னை.
2: பூர்விகாவா?
3: ஆமா, டக்குனு விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
4: வளசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
3: May 1-3 ஏகப்பட்ட
4: இங்க என்ன ஸ்பெஷல், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ IPL டிக்கெட்ஸ் இருக்கு.
3: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
5: நகைனா நம்பிக்கை, நம்பிக்கைனா நம்ம அண்ணாச்சி சரவணா செல்வரத்ன ஐயா நகைக்கடைதான். இப்ப பல்லாவரம் ரேடியல் ரோட்லயும் தலைமுறை தலைமுறையா நம்ம வீட்டு நல்ல காரியங்கள்ல ஒருத்தரா மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சி நம்மளோட நம்பிக்கைய பத்திரமா பத்திரமாத்து தங்கமா மாத்துனது நம்ம அண்ணாச்சி தானே.
6: அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம்.
7: Matinee Melodies on Hello FM.
6: Matinee Melodies. Matinee.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் இல் மேட்னி மெலடிஸ்.
2: மேட்னி மெலடிஸ்.

0: தம்பி, நீ சிவனேஷ் அண்ணன் மகன் தானே?
1: ஆமாண்ணே.
0: ஒரு வழியா உங்க அப்பாவோட இட்லி கடையை திரும்ப திறந்துட்ட போல.
1: அட போங்கண்ணே, நான் எங்க அப்பா மாதிரிதான் இட்லி சுடுறேன், சட்னி அரைக்கிறேன், ஆனா ஒரு கூட்டம் வர மாட்டேங்குதே.
0: தம்பி, உங்க அப்பாவோட இட்லி கடைக்கு இட்லி சாப்பிட வந்த கூட்டத்தை விட அவர் ரேடியோல ஹலோ எஃப்எம் ரெட்ரோ ஃப்ரைடே கேட்க வந்த கூட்டம் தான் அதிகம். அதனால அந்த ரேடியோல ஹலோ எஃப்எம் சவுண்டா வை, எப்படி கூட்டம் வருதுன்னு மட்டும் பாரு.
2: ஒவ்வொரு வெள்ளியும் நாள் முழுவதும் நம்ம ஹலோ எஃப்எம் ரெட்ரோ ஃப்ரைடே வழங்குவோம். சத்யால ப்ளூ ஸ்டார் மிட்சுபிஷி பானசோனிக் இந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோம். ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐ ல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
3: Vanakkam Chennai, this is Gurjapneet Singh.
4: This is Anshul Kamboj.
5: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Chennai Super Kings and official radio partner, Hello FM.
6: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
7: Hello, Hello FM.
8: Hello FM, Tamilarin Pechu, Tamilagathin Moochu.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
2: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
1: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
2: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்டும் இருக்கு.
1: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
3: கோகுலம் கதர், மே மாத இதழ்.
4: மனிதனை வழி நடத்துவது விதியா மதியா? நலமளிக்கும் மருத்துவ குளியல்,
3: இல்லத்தில் செல்வமும் மகிழ்வும் பொங்க என்ன செய்ய வேண்டும்?
4: இத்துடன் மாதராசி பலன்கள், படிக்க வேண்டிய அறிவு களஞ்சியம்.
3: கோகுலம் கதர், மே மாத இதழ் இப்போது விற்பனையில்.
5: ஹலோ எஃப்எம் இல் சொல்லியடி சொல்லியடி.
1: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லியடி இருக்கு. 0444466999 கால் பண்ணுங்க. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
6: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
7: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam, eppodum ungalidam. In association with Chennai Sembakam Kechunudrayan Kovil, aadigal vaangi Malaysiavukku parakkalam, sogusu kappalil midakkalam matrum Aswin Sweets and Snacks ullam virumum suvaigalin illam. Oru murai payanpaduthiya ennaiyai marubadiyum payanpaduthuvade illai.
8: Hello, hello FM, hello, hello FM, hello, hello FM, hello, hello FM.
9: Hello FM, tamilarin pechu, tamilagathin moochu.
10: Hello FM.
11: Matt Neiman.

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

0: ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் ஐஷு உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் நேற்று மேட்ச் விளையாண்டாங்க. ஓகே, அடுத்த மேட்ச் யாரு கூட எப்ப விளையாட போறாங்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, வர 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை டெல்லியை எதிர்த்து, அதுவும் டெல்லியிலேயே போய் அவங்களை அடிச்சு தூக்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஹலோ எஃப்எம்ல ஷார்ப்பா 6:30 சொல்லியடி நிகழ்ச்சியும் ஆரம்பிச்சிரும். இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் மேட்ச் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸின் ஒபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லியடி நிகழ்ச்சி இருக்கும். கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி சுரேஷ் அலோசியஸ் உங்ககிட்ட கேட்பாங்க, அதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சொல்லியடி நிகழ்ச்சியில கலந்துக்க நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-46-99-99. ஹலோ எஃப்எம் சொல்லியடி பிரசன்டட் பை கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆனர் பார்ட்னர் எத்திஹாத், ஷேரிங் பார்ட்னர் எஸ்என்ஜே 10,000 கிரானுலேட்டட் சுகர், பிரிண்ட் பார்ட்னர் தினத்தந்தி, இணைந்து வழங்குவோர் கே சின்னதுரை அண்ட் கோ அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல். தொடர்ந்து இணைஞ்சிருங்க ஹலோ எஃப்எம்.
1: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
2: ஹலோ எஃப்எம்
3: மேட்னி மெலடிஸ்.

0: Hi, this is Dhoni.
1: Hi, this is Rituraj Gaikwad.
2: Vanakkam Chennai, this is Gurjapneet Singh. You are listening to Chennai Super Kings official radio partner, Hello FM.
3: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
4: Hello, hello, hello. Hello, hello, my friend. No, they got a police.
5: Hello FM, Tamilarin Peche, Tamilagatin Mooche.
6: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை இப்போது இன்னும் குறைவாக LKS கோல்ட் ஹவுஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை
7: சென்னை ரெடியா இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க
8: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக் குரோம்பேட்டை விஆர் மால் ஆர்கே சாலை வலசரவாக்கம் விருகம்பாக்கம் அடையார் மற்றும் கொளத்தூர்
7: May 1 to 3 மூணு வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு
8: இங்க என்ன ஸ்பெஷல்னா லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃபியூம் லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்டும் இருக்கு
7: இது சாதாரண லான்ச் இல்ல அதனால நேர்ல வாங்க என்ஜாய் பண்ணுங்க பிடிச்சத
9: ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்
10: பூர்விகாவா
11: ஆமா டக்குனு விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி
12: வழங்குவோர்
13: தரத்தின் தாயகம் கேச்சின துரையன் கோ

0: Song of the Hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் 10 முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.

ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு. மேட்னி மெலடிஸ் ஆன் ஹலோ எஃப்எம். மேட்னி மெலடிஸ்

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: மேட்னி மெலடிஸ் ஆன் ஹலோ எஃப்எம்.
2: மேட்னி மெலடிஸ். மேட்னி மெலடிஸ்.

0: வணக்கம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. நேரம் இப்போ 3 மணியை கடந்தாச்சு. ஹலோ எஃப்எம் இல் அடுத்தடுத்த பாடல்களை கேட்டு இணைஞ்சிருங்க.
1: வழங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.
2: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
3: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, VR மால், RK சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
2: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
3: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ IPL டிக்கெட்ஸ் இருக்கு.
2: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
4: இந்த ஹாட் சம்மர்ல ஜில்லுனூர் ஆஃபர்.
5: நம்ம சென்னை கேச்சுனதுரை அண்ட் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷலா காஞ்சிபுரம் மற்றும் ரெடிமேட் ஆடைகளுக்கு ஃபிளாட் 50% ஆஃபர்.
4: இந்த ஆஃபர் May 1-10 வரை மட்டுமே.
5: கேச்சுனதுரை அண்ட் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
4: கோகுலம் கதிர், மே மாத இதழ்.
6: மனிதனை வழி நடத்துவது விதியா மதியா? நலமளிக்கும் மருத்துவ குளியல்.
4: இல்லத்தில் செல்வமும் மகிழ்வும் பொங்க என்ன செய்ய வேண்டும்?
6: இத்துடன் மாதராசி பலன்கள், படிக்க வேண்டிய அறிவு களஞ்சியம்.
4: கோகுலம் கதிர், மே மாத இதழ், இப்போது விற்பனையில்.
0: FM தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
7: ஹலோ FM இல் மேட்னி மெலடிஸ்.
8: மேட்னி மெலடிஸ்

0: தாத்தா, உங்க பெட்டியை கிளீன் பண்ணும்போது இந்த ஆடியோ கேசட் கிடைச்சது. இன்னும் ஏன் தாத்தா இந்த கேசட்லாம் வச்சிருக்கீங்க?
1: இந்த ஆடியோ கேசட்ல எவ்வளவு மெமரிஸ் இருக்கு தெரியுமா? ஏ சைடு ஃபர்ஸ்ட் சாங், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அப்படியே பி சைடு போனேன்னு
2: வச்சுக்கோ.
1: இப்பலாம் இந்த மாதிரி கேசட் எங்க வருது?
0: ஐயோ தாத்தா, இதுக்கு எதுக்கு கேசட்டு? அதான் ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடே இருக்கே.
3: ஒவ்வொரு வெள்ளி என்றும் மனம் மயக்கும் ரெட்ரோ பாடல்களுடன் நம்ம ஹலோ எஃப்எம்மில் ரெட்ரோ ஃப்ரைடே
4: வழங்குவோம். சத்யால ப்ளூ ஸ்டார் மிட்சுபிஷி பானசோனிக் இந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்ட பீட் பண்ணுங்க.
5: Hi, this is Dhoni.
6: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Chennai Super Kings in official radio partner, Hello FM.
7: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
8: Hello, hello, hello. Hello, hello FM. Nodigaram poli naalu.
9: Hello FM, Tamilarin pechu, Tamilagathin moochu.
10: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
11: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
10: மே 1 ல இருந்து 3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
11: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்டும் இருக்கு.
10: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்
1: கோகுலம் கதர் மே மாத இதழ்.
2: மனிதனை வழி நடத்துவது விதியா மதியா? நலமளிக்கும் மருத்துவ குளியல்
1: இல்லத்தில் செல்வமும் மகிழ்வும் பொங்க என்ன செய்ய வேண்டும்?
2: இத்துடன் மாதராசி பலன்கள், படிக்க வேண்டிய அறிவு களஞ்சியம்,
1: கோகுலம் கதர் மே மாத இதழ் இப்போது விற்பனையில்.
3: நம்ம பவுன் தாய் படுக்கையில விழுந்ததுல இருந்து என்னத்தவோ சொல்ல துடிக்குதுப்பா.
4: ஏண்டி பாட்டி என்னதடி கைய கைய ஆட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா?
5: நான் பேசுறது கேக்குதா? ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களா?
6: பாட்டி என்ன சொல்ல வருதுன்னு நம்ம அக்காக்கு தெரியும். கோ நீ சொல்லுக்கா.
2: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
7: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
8: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. இந்த அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில் ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒரு முறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
9: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
10: ஹலோ எஃப்எம்
11: மேட்னி மெலடி.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக, LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.
2: கோகுலம் கதறு மே மாத இதழ்.
3: மனிதனை வழி நடத்துவது விதியா மதியா? நலமளிக்கும் மருத்துவ குளியல்,
2: இல்லத்தில் செல்வமும் மகிழ்வும் பொங்க என்ன செய்ய வேண்டும்?
3: இத்துடன் மாதராசி பலன்கள், படிக்க வேண்டிய அறிவு களஞ்சியம்.
2: கோகுலம் கதறு மே மாத இதழ் இப்போது விற்பனையில்.
0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
4: ஹலோ எஃப்எம்,
5: ஹலோ எஃப்எம்,
6: மேட்னி மெலடிஸ்,
7: மேட்னி மெலடிஸ்,

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.

0: சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.

0: எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. நேரம் இப்போ 4 மணியே கடந்தாச்சு. ஹலோ எஃப்எம் இல் லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் நிகழ்ச்சியை கேட்டு இணைஞ்சிருங்க.
1: வணங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.
2: கோகுலம் கதறு மே மாத இதழ்.
3: மனிதனை வழி நடத்துவது விதியா மதியா? நலமளிக்கும் மருத்துவ குளியல்,
2: இல்லத்தில் செல்வமும் மகிழ்வும் பொங்க என்ன செய்ய வேண்டும்?
3: இத்துடன் மாதராசி பலன்கள், படிக்க வேண்டிய அறிவு களஞ்சியம்.
2: கோகுலம் கதறு மே மாத இதழ், இப்போது விற்பனையில்.
4: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
5: ஏய் மச்சான், ஏ ஆளு நானும் எப்படிலாம் பழகணும் தெரியுமா, எப்படிலாம் லவ் பண்ணணும் தெரியுமா, இது எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன பிரேக்கப் பண்றதுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னா பாரு.
6: டேய், உன் பிரேக்கப் ஸ்டோரியே பெருசு, அதுல சொன்னதே வேற திரும்ப திரும்ப சொல்ற பாத்தியா?
5: முடியல. அப்ப என்ன சொல்ல வேணாங்கறியா?
6: சொல்லு, ஆனா சுருக்கமா சொல்றா.
5: அது எப்படிரா?
6: ஹலோ எஃப்எம்ல குட்டி ஸ்டோரி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நச்சுன்னு நறுக்குன்னு சொல்றா.
7: நம்ம ஹலோ எஃப்எம்எல் திங்கள் முதல் சனி வரை நாள் முழுவதும் குட்டி

0: என்ன
1: தம்பி மேல ஒரே சத்தமா இருக்கு?
2: ஐயா நம்ம பசங்க எல்லாரும் ரெட்ரோ ஃப்ரைடே ஃபேன்ஸ், அதனால கொஞ்சம் சத்தமா பாட்டு வச்சு கேட்டானுங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு?
1: தப்புதான் தம்பி, தனியா கேட்டா தப்புதான். சவுண்ட நல்லா ஏத்தி வை, எல்லாரும் சேர்ந்து கேப்போம்.
3: ஒவ்வொரு வெள்ளி அன்றும் நம்ம ஹலோ எஃப்எம் இல் மனம் மயக்கும் ரெட்ரோ பாடல்களோடு ரெட்ரோ ஃப்ரைடே வழங்குவோர் சத்யால ப்ளூ ஸ்டார் மிட்சுபிஷி பானசோனிக். இந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்ட பீட் பண்ணுங்க.
4: Hi, this is Rutraj Gaikwad.
5: Hi, this is Dhoni.
6: Vanakkam Chennai. This is Ramakrishna Ghosh. Listening to me on Hello FM, the official radio partner of Chennai Super Kings.
7: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
8: Hello, Hello FM.
9: Hello FM, Tamilarin Pechu, Tamilagathin Moochu.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
2: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக், குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
1: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
2: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட் இருக்கு.
1: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
3: கோகுலம் கதறு, மே மாத இதழ்.
4: மனிதனை வழி நடத்துவது விதியா மதியா? நலமளிக்கும் மருத்துவ குளியல்,
3: இல்லத்தில் செல்வமும் மகிழ்வும் பொங்க என்ன செய்ய வேண்டும்?
4: இத்துடன் மாதராசி பலன்கள், படிக்க வேண்டிய அறிவு களஞ்சியம்.
3: கோகுலம் கதறு, மே மாத இதழ். இப்போது விற்பனையில்.
5: ரேடியோவை நான் எடுத்துக்கிறேன்
6: சார். ரேடியோவை அவர் எடுத்துக்கிட்டாரு.
5: போன் அவர் எடுக்கல?
6: எடுக்கல.
7: ஆமா, எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் ரேடியோ போன் போட்டி போட்டு எடுத்துட்டு போறாங்க?
6: ஒவ்வொரு சிஎஸ்கே மேட்ச் அப்பவும் நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடி இருக்குல்ல, அதுல கலந்துக்குதான்.
8: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை விழுங்க.
9: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
10: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathurayan Kovil, ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
11: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
12: ரோல் கேமரா.
13: நம்ம ஹலோ எஃப்எம்ல இது லைட்ஸ் கேமரா ஆக்சன்.
7: ஹலோ எஃப்எம்ல லைட்ஸ் கேமரா ஆக்சன்ல ஆர்ஜே தமிழ் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். மகளே, சினிமா ஜங்ஷன் பகுதி மூலமா நம்ம கூட இப்ப யாரு பேச போறாங்க அப்படின்னா, மெட்ராஸ் அப்படிங்கிற படத்துல பெருமாள் அப்படிங்கிற கதாபாத்திரம் மூலமா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பா சம்ம நடிகர் பா அப்படின்னு பேர் வாங்கின ஒரு நபர் தான் மைம் கோபி. இவங்க தான் இப்ப நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. ஆரம்பிக்கலாங்களா?
14: அந்த லைட்டு ஷேடோஸ் அது வேற உலகங்க.
7: லைட்ஸ் கேமரா ஆக்சன் இன் சினிமா ஜங்ஷன். சினிமா ஜங்ஷன். வணக்கம் மைம் கோபி, எப்படி இருக்கீங்க?
15: ரொம்ப நல்லா இருக்கேன். கடவுள் சுத்தம் பெரிய ஆசீர்வாதத்தோட, குருவோட ஆசீர்வாதத்தோட சூப்பரா இருக்கு தம்பியா.
7: ரொம்ப மகிழ்ச்சி. சோ உங்ககிட்ட நான் கேட்க நினைக்கிற முதல் கேள்வியே உங்களோட டிராவல் பத்தி தாங்க. கோபிநாதனா இருந்த நீங்க எப்படி மைம் கோபியா மாறினீங்க, எப்படி சினிமாக்குள்ள வந்தீங்க?
15: நான் வந்து சினிமா ரொம்ப நேசிக்கிறேன். நான் சின்ன வயசுல சினிமா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நம்பியாரையா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் ரகுவரையா பிடிக்கும். அதுக்கப்புறமா வில்லன் நடிகர்கள் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சது எனக்கு. ஏன் அப்படின்னா, நான் வில்லனா பண்ணணும் ஆசைப்பட்டிருக்கேன். அதனால என்னவோ தெரியல, கடவுள் சுத்தம் நான் வில்லனாவே இருக்கேன் நினைக்கிறேன். அதை நோக்கி ஓடுறதுனால அதை நடிப்புக்கான கெட்டு போச்சாலும் கீழே வச்சிருவாங்க. ஏன் நிக்கிது அப்படின்னா, துரு பிடிச்சாலும் நின்று அது ஓடலன்னா அவ்வளவு தான் போச்சு. ஓடிட்டே இருக்கணும், மனுஷனான ஓடிட்டே இருக்கணும். எதனைக்கு ஓடுறோம் என்பதை வந்து நீ அந்த இலக்கு மட்டும் செட் பண்ணிட்டு, அதுக்கான முயற்சி பண்ணிட்டு, அதுக்கான வேலைப்பாடு பண்ணிட்டே அப்படின்னா கண்டிப்பா அந்த இலக்கு முடிஞ்சிருவோம். லவ் பண்ணும் பேஸ் ஆன் லவ். நீ எதையும் நேசிக்கிறாயோ அதுவாக மாறுவேன். அதனால அது கடவுள் சுத்தம் அப்படியே இல்லாம இந்த பயணம் ஓடிட்டே இருக்கு.
7: அட்டகாசம். இன்னும் உங்ககிட்ட நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து பேசலாம் மக்களே. ஹலோ எஃப்எம் இணைஞ்சிருங்க. இது தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
3: ஹலோ எஃப்எம் இல் லைட்ஸ் கேமரா ஆக்ஷன், லைட்ஸ் கேமரா ஆக்ஷன்.
4: தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு அட்டகாசமான நடிகர் தான் மைம் கோபி. ஹலோ எஃப்எம்ல லைட்ஸ் கேமரா ஆக்ஷன்ல ஆர்ஜே தமிழ் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இந்த சினிமா ஜங்ஷன் பகுதி மூலமா நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது மைம் கோபி தாங்க. தொடர்ந்து பேசலாமா?
5: பாட்டு ரெடியா இருக்குது, அதை கேட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஹலோ எஃப்எம் உடைய இணைஞ்சிருங்க. தொடர்ந்து பேசலாம். இது தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: ஹாப்பி ஈவினிங் மை டியர் சென்னை. ஹலோ ஃபம் கேட்டுட்ருக்கீங்க, நான் நிவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். நேற்று நம்ம எல்லாருமே சென்னை விசிட்ஸ் மும்பை மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். டெய்லியுமே ஒரு ஒரு மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கோம். அந்த வகையில் இந்த கிரிக்கெட் சீசனில் எப்போல்லாம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் மேட்ச் விளையாடுறாங்களோ அப்போல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸின் ஒஃபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ ஃபம்ல உங்களுக்காக சொல்லியடி நிகழ்ச்சி இருக்கு. கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஈஸியான கேள்விகளுக்கு பதிலை சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி நீங்களும் பணத்தை ஜெயிக்கலாம். சொல்லியடி நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 0444466999, தட் இஸ் 0444446699. புரிஞ்சிச்சு ரைட்டா? ஹலோ எஃப்எம் சொல்லியடி ப்ரெசன்டட் பை கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆனர் பார்ட்னர் எட்டிஹாட், ஷேரிங் பார்ட்னர் எஸ்என்ஜி 10,000 கிரானுலேட்டட் சுகர், பிரிண்ட் பார்ட்னர் தினத்தந்தி, இணைந்து வழங்குவோர் கெச்சினந்திரையன்கோ, அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல். இப்போ தொடர்ந்து நினைச்சிருங்க, நாம கேட்டிருக்கிறது ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: Welcome Chennai, this is Gurjapneet Singh.
2: This is Anshul Kamboj.
3: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Chennai Super Kings in official radio partner Hello FM.
4: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
5: Hello, hello, hello. Hello, hello FM. Nodi Garapoli Nalu.
4: Hello FM, Tamilarin Pechu, Tamilagathin Moochu.
6: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக, LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.
7: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
8: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக், குரோம்பேட்டை, VR மால், RK சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
7: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க, ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
8: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ IPL டிக்கெட்ஸ் இருக்கு.
7: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
9: பூர்விகாவா?
10: ஆமா, டக்குனு விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
11: இல்லத்தில் செல்வமும் மகிழ்வும் பொங்க என்ன செய்ய வேண்டும்?
12: இத்துடன் மாதராசி பலன்கள், படிக்க வேண்டிய அறிவு களஞ்சியம்,
11: கோகுலம் கதிர் மே மாத இதழ் இப்போது விற்பனையில்.
4: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
13: ரோல் கேமரா,
14: ரோல் கேமரா,
13: சவுண்ட்,
14: சவுண்ட்,
13: ஆக்ஷன்.
6: நம்ம ஹலோ எஃப்எம்ல இது லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் ஆக்ஷன்.
15: தமிழகத்தோட தலைசிறந்த எஃப்எம்னா அது நம்ம ஹலோ எஃப்எம் தான். RJ தமிழ் ஏன் கூட ஹலோ எஃப்எம்ல லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. சினிமா ஜங்ஷன் பகுதி மூலமா நம்ம கூட ஆக்டர் மைம் கோபி இணைஞ்சிருந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம்.
6: லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் இன் சினிமா ஜங்ஷன்.
15: மைம் கோபி, இப்போ நீங்க சினிமால ஒரு நல்ல அடையாளத்தோட இருக்கிறீங்க அப்படிங்கறப்போ அதுக்கு காரணம் உங்களுடைய உழைப்பும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களோட அந்த பாராட்டும் தான் இல்லையா? சோ அப்படி பாக்குறப்போ உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமான நபர்கள்னா நீங்க யாரு சொல்லுவீங்க?
16: நிறைய பேர் இருக்காங்க போல, ஒரு ஆள் மட்டும் சொல்ல முடியாது. நிறைய ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணிருக்கோம், நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கோம். அவங்க எல்லாம் எங்களோட ஆசான். என் வீட்டுல இருக்க என் தம்பில இருந்து, என் பிள்ளைல இருந்து, என் முன்னாடில இருந்து, என் சாதன சார்ந்த மக்கள், என் சுடிய மக்கள் எல்லாருடைய ஆசை என்னன்னா கோபியில சூப்பரா வரணும் அப்படின்னு நீங்க நினைக்குவ. கோபியில சொல்லி இதையும் ஒரு எங்க ஒரு ஆசான் மாதிரி தான். நல்ல எண்ணத்தை விதைக்கணும்ல, எங்கேயும் ஒருத்தர் படம் சொல்ல பாராட்டிருப்பில்ல, அண்ணா சூப்பரா பண்ணிட்டு அப்படின்னு அந்த பாராட்டுக்காக எங்கிட்டு இருக்கோம். அப்ப பாராட்டு நீ எங்க சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா நான் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். என் பள்ளி பருவத்துல ஆரம்பிச்சு, எனக்கு கல்லூரி முடிச்சு, எனக்கு வேலைக்கு போயிட்டு, என்ன ஒய்எம்சி படிச்சு எங்க ஐயா வரைக்கும் சொல்லி எனக்கு கத்துக்கு ஆசான் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ஜான்சன் ஐயா ஒருத்தவங்க, அவர் தான் பிரின்சிபலா இருக்காங்க ஐயா. இன்னைக்கும் அவருக்கு நான் பிள்ளை அவ்வளவு உரிமை எடுத்து கூப்பிடுவாரு. ஏன் அப்படின்னா நான் உண்மையா இருக்கேன்ல, அந்த உண்மைக்கு வேல்யூ தான். அவங்க எல்லாரும் என் மேலே நம்பிக்கை, அந்த நம்பிக்கை உண்மையாயிடுச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இவங்க நீ என்ன ஆகணும் என்பதை நீ முடிவு பண்ணு, நீ முடிவு பண்ண கண்டிப்பா நடந்துரு போல.
15: கண்டிப்பாங்க. ஆக்சுவலி ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய உயர்வுக்கு உங்க உழைப்போட இந்த குணமும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா ஒரு சில நடிகர்கள் பத்தி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். மக்களே தொடர்ந்து பேசலாம். ஹலோ எஃப்எம் ஓட இணைஞ்சிருங்க, இந்த தமிழரின்

0: எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. நேரம் இப்போ 5 மணியை கடந்தாச்சு. ஹலோ எஃப்எம் இல் லைட் கேமரா ஆக்ஷன் நிகழ்ச்சியை கேட்டு இணைஞ்சிருங்க.
1: வழங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக, LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.
2: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
3: SCA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், எக்ஸ்ப்ளோர் டாப் ப்ரோக்ராம்ஸ் இன் காமர்ஸ், மேனேஜ்மெண்ட், DCA, கம்ப்யூட்டர் சயின்ஸ், AI, டேட்டா சயின்ஸ், விஷுவல் கம்யூனிகேஷன், சைக்காலஜி, ஹோம் சயின்ஸ் அண்ட் more. For admissions, visit scacas.ac.in.
4: ஏனா, புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
1: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
2: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
3: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, VR மால், RK சாலை, வளசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
2: May 1-3 ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
3: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ IPL டிக்கெட்ஸ் இருக்கு.
2: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
4: பூர்விகாவா?
5: ஆமா, டக்குனு விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
6: சென்னலூர்
5: ஏசி ஆஃபர்ல மனசுக்கு பிடிச்ச ஏசிய வாங்குங்க, சுமச்சில் பண்ணுங்க.
7: ஹலோ FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம்இல்
2: லைட்ஸ் கேமரா ஆக்ஷன்.
3: மெட்ராஸ் மாரி, பைரவா, விஸ்வாசம் அப்படின்னு பல படங்கள்ல வில்லனா நடிச்சு கலக்குன ஒரு நடிகர் தான் மைம் கோபி. ஹலோ எஃப்எம்ல லைட்ஸ் கேமரா ஆக்ஷன்ல ஆர்ஜே தமிழ் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இந்த சினிமா ஜங்ஷன் பகுதி மூலமா மைம் கோபி நம்ம கூட இணைஞ்சிருந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம்.
4: அந்த லைட்டு ஷேடோஸ் அது வேற உலகங்க.
1: லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் இன் சினிமா ஜங்ஷன்.
3: மைம் கோபி, நீங்க கபாலி படத்துல சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சிருக்கீங்க. சோ அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
5: பேரே புடிக்க புள்ள தலைவர் எனர்ஜி, எனர்ஜி பூஸ்டர் அப்படின்னு ரஜினி சார் நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவ்வளவு சந்தோஷம். சாம எனர்ஜி புள்ள அநியாயத்துக்கு எனர்ஜி அப்படியே பழிச்சு சொல்லிவிடுவாரு எதுவா இருந்தாலும்.
3: நைஸ்ங்க. அண்ட் மாரி படத்துல பேர்ட் ரவி அப்படிங்கிற அந்த கேரக்டர் மறக்கவே முடியாது. தனுஷ் கூட நீங்க நடிச்சிருக்கீங்க, சோ அவரை பத்தி சொல்லலாமா?
5: சிறந்த நடிகர் தம்பியா, மாற்று கிடையவே கிடையாது. மாரி படம் சொல்ல நேத்து எடுத்த சீன் கை எங்க இருந்துச்சு, இந்த கை இப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு இன்னைக்கு வந்து சீன் வச்சுன்னா அதே மாதிரி சினிமா நேசி பெரிய
3: மூச்சு.

0: அண்ணே, இன்னைக்காவது தலைவர்கிட்ட மனு கொடுக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே.
1: தம்பி, நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், மனு குடுக்கறதா இருந்தா வெள்ளிக்கிழமை வாப்பான்னு.
2: அண்ணே, தலைவர் இந்த நாலு கிழமெல்லாம் பார்க்க மாட்டாருன்னு
1: சொன்னாங்க. பார்க்க மாட்டாரு தம்பி, கேப்பாரு. வெள்ளிக்கிழமை ஆனா தலைவர் ரெட்ரோ ஃப்ரைடே கேட்டு ஹாப்பி மூட்ல இருப்பாரு. ஓ, மனுவை அப்ப கொண்டு வாப்பா, உடனே ஓகே ஆயிடும்.
3: ஒவ்வொரு வெள்ளியும் நாள் முழுவதும் நம்ம ஹலோ எஃப்எம்எல் ரெட்ரோ ஃப்ரைடே வழங்குவோம். சத்யால ப்ளூ ஸ்டார் மிட்சுபிஷி பானசோனிக் இந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோம். ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
4: Hi, this is Dhoni.
5: Hi, this is Rituraj Gaikwad.
6: Vanakkam Chennai, this is Gurjapneet Singh. You are listening to Chennai Super Kings official radio partner, Hello FM.
7: Hello FM, the proud partners of Chennai Super Kings.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்,
2: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்
3: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
2: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
3: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா? சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
4: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
3: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
4: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்ஸும் இருக்கு.
3: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சதை வாங்கிட்டு போங்க.
5: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
6: சூப்பர் பிளேயரா?
7: அவன் பிளேயர் எல்லாம் கிடையாது, ஏதோ ஃப்ளூக்ல அடிக்கிறான்.
6: இல்ல, அவனே அவன் ஸ்கோர் அனலைஸ் பண்ற டெக்னிக்கே ஒரு விதமா இருக்கு.
7: ஸ்டேட் டீம், நேஷனல் டீம் லிஸ்டோட நான் சுத்திட்டு இருக்கேன், எதுலயுமே அவன் பேர் இல்ல.
8: அங்க தேடினா எப்படி கிடப்பான்? ஹலோ எஃப்எம் சொல்லி அடி கேளுங்க, அங்க அவன் ஆட்டம் வெறித்தனமா இருக்கும்.
3: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
9: Galaxy Health Insurance presents Hello FM Solli Adi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
1: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. இந்த அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில். ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம் மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒரு முறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
10: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
11: நம்ம ஹலோ எஃப்எம்இல்
12: லைட்ஸ் கேமரா action.
13: ஹலோ எஃப்எம்ல லைட்ஸ் கேமரா ஆக்ஷன்ல சுட சுட சினிமா செக்மெண்ட் பகுதி மூலமா சூடா உங்ககிட்ட ஒரு சினிமா அப்டேட் கொடுக்கிறதுக்கு ஆர்ஜே தமிழ் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன். கேக்குறீங்களா?
14: என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கற பேச்சே இருக்கப்படாது.
11: லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் இன் சுட சுட சினிமா. சினிமா
13: பராசக்தி அப்படிங்கிற படத்துக்கு அப்புறம் டைரக்டர் சிவகுமார் முருகேசன் டைரக்ஷன்ல சேயோன் அப்படிங்கிற படத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சுட்டு வராரு. இத பக்கா ரூரல் சப்ஜெக்டா இந்த படம் உருவாகுதுங்க. சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு. விக்ரமுக்கு எப்படி தில் தூள் படங்கள்லாம் இருந்துச்சோ அதே மாதிரி எஸ்கேக்கு இந்த படம் இருக்கும் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடியே சிவகார்த்திகேயன் ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு கமிட் ஆனாருங்க. ஆனா அந்த படத்தோட வேலைகள் எதுவும் தொடங்காம அப்படியே நின்றுச்சு. ஒரு கட்டத்துல அந்த படத்தை அப்படியே டிராப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தகவல் வந்து. பட் இப்போ அந்த படத்தோட தயாரிப்பாளர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, படம் டிராப் எல்லாம் ஆகலங்க, இந்த படத்துக்கு மியூசிக் பண்றதுக்கு ஏஆர் ரஹ்மான்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், கதையில ஒரு சில சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருந்ததுனால வெங்கட் பிரபு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அதை இப்ப தான் பண்ணி முடிச்சிருக்காரு. அதனாலதான் இந்த டிலே, படம் எல்லாம் டிராப் கிடையாது, கண்டிப்பா வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம். இவ்வளவு வருஷம் டிலே ஆகி டைம் எடுத்து இந்த படத்தோட கதையை ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா படத்துல ஒரு மேஜிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. பொறுத்திருந்து பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு. தொடர்ந்து பேசுவோம். ஹலோ எஃப்எம் ஓட இணைஞ்சிருங்க. இது தமிழரின் பேச்சு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டிநகர், சென்னை.
2: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
3: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃபை அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ரோபோட்டிக் சர்ஜரி, ரோபோட்டிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கீழ்பாக்.
4: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
5: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
6: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
7: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா? சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
8: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக், குரோம்பேட்டை, VR மால், RK சாலை, வலசரவாகம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
7: May 1 to 3 மூணு வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
8: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ IPL டிக்கெட்ஸும் இருக்கு.
7: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
9: Hey, you're looking so cool, yeah. ஆமா, சம்ம ஹிட்ட பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரண்ட் டிஃபரண்டா சூப்பரான சம்ம ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க சாரி வாங்கி கட்டினா நீயும் கூலா இருப்ப.
10: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர்.
0: ஹலோ FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
11: ரோல் கேமரா,
12: ரோலிங்,
11: ஆக்சன்.
13: நம்ம ஹலோ FM ல இது லைட்ஸ் கேமரா, ஆக்சன்.
14: மக்களே, இந்தியாவோட தலை சிறந்த நடிகையில ஒருத்தங்க தான் நர்கீஸ். தேசிய விருது, பத்மஸ்ரீ அப்படின்னு ஏகப்பட்ட பட்டங்களுக்கும் விருதுகளுக்கும் சொந்தக்காரங்க. இவங்கள மாதிரியே நடிப்பும் திறமையும் இன்னொரு நடிகைக்கு இருந்ததனால தென்னிந்தியாவின் நர்கீஸ் அப்படின்னு புகழப்பட்ட ஒரு நடிகை தான் ஜமுனா. ஹலோ FM லைட்ஸ் கேமரா ஆக்சன் கேட்டுட்டு இருக்கீங்க, RJ தமிழ். ஏன் கூட இன்னைக்கு இந்த திரைக்கு பின்னால் பகுதி மூலமா நடிகை ஜமுனா பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போறேன், கேக்கலாமா?
15: இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா?
16: வரலாறு தான்.
14: லைட்ஸ் கேமரா ஆக்சனின் திரைக்கு பின்னால் பின்னால் நடிகை ஜமுனா கர்நாடகா மாநிலம் ஹம்பியில பிறக்கறாங்க. வியாபாரம் காரணமா அவங்க ஃபேமிலியோட ஆந்திராவுக்கு வந்து செட்டில் ஆகுறாங்க. ஜமுனா ஸ்கூல்ல நல்லா படிப்பாங்களாம். சோ தன்னோட பொண்ணை எப்படியாவது டாக்டர் ஆக்கிடணும் அப்படின்னு ஜமுனாவோட அப்பா முடிவு பண்றாங்க. சோ இது குறித்து கவுன்சிலிங் வாங்குறதுக்காக ஜமுனா அப்பாவோட ஃப்ரெண்ட் டாக்டர் ராஜா அப்படிங்கிறவரு கிட்ட அவங்கள கூட்டிட்டு போறாங்க. அந்த ராஜா அப்படிங்கிறவர் தான் நவீன தெலுங்கு சினிமாவை உருவாக்குன சிற்பிகள்ல ஒருத்தர். புராண கதைகள் மட்டுமே சினிமாவா மாறிட்டு இருந்த காலகட்டத்துல சமூக சீர்திருத்த கதைகளை நோக்கி மக்களோட கவனத்தை திருப்பினதுல இவரும் ஒருத்தர். ஜமுனாவோட அந்த துருத்துருப்பும் பேச்சையும் பார்த்த அவரு, நீ நல்லா பேசுறியே, பேசாம என்னோட நாடகத்துல ஒரு சின்ன வேஷத்துல நடிக்கிறியா அப்படின்னு முத முதல்ல ஜமுனாவை நாடகத்துல நடிக்க வைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஜமுனாவை முத முதல்ல நான் தான் சினிமாவில அறிமுகப்படுத்துவேன் அப்படின்னு 1953 புட்டில்லு அப்படிங்கிற படத்துல அவரை ஹீரோயினா ஆக்கியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே பணம் பத்தும் பாடு அப்படிங்கிற ஒரு படத்துல 2வது ஹீரோயினா அவங்க நடிச்சாங்க. தமிழ், தெலுங்கு, மராத்தி அப்படின்னு 3 மொழிகள்ல வெளியான அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறலங்கிறதுனால ரொம்பவே சோர்வாயிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் 1955 அவங்களுக்கு ஒரு முக்கியமான படம் அமையுது. அந்த படம் அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தது. இந்த படத்தை பத்தி அடுத்ததான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன், தொடர்ந்து பேசலாம். ஹலோ FM உடைய இணைஞ்சிருங்க. இது தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: this is Dhoni.
1: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Chennai Super Kings in official radio partner Hello FM.
2: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
3: Hello FM, தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: ஒரு ஆக்சிடென்ட் ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறி போகும், ஆனா ரைட் கேர் கிடைச்சா எல்லாம் சரியாகும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல 24/7 பிராக்சர் கேர், இமிடியட் கேர், அட்வான்ஸ்ட் ஆர்த்தோ ட்ரீட்மென்ட், எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க. எமர்ஜென்சினா
2: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் கீழ்பாக்கம்.
3: என்ன புது ஏசி, எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.
5: சரி சரி சரி சரி வசந்த் சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த்.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சரி சரி
1: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
7: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
1: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
7: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ், பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்ஸும் இருக்கு.
1: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
8: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
1: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
1: லைட்ஸ் கேமரா ஆக்ஷன். திரைக்கு பின்னால்
2: ஒரு நல்ல வாய்ப்பை தேடிட்டு இருந்த ஜமுனாவுக்கு 1955 எல்வி பிரசாத்தோட டைரக்ஷன்ல மிஸ்ஸி அம்மா அப்படிங்கிற படத்துல நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஜெமினி கணேசனும் சாவித்ரியும் பிரதான வேஷத்துல நடிக்க சாவித்ரியோட சிபாரிசால ரெண்டாவது ஹீரோயினா ஜமுனாவுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஜமுனாவுக்கும் சாவித்ரிக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஜமுனாக்கு 7 வயசு இருக்கிறப்போ ஆந்திராவில ஒரு நாடகத்துல நடிக்கிறதுக்காக சாவித்ரி வந்தாங்களாம். வந்த இடத்துல அவங்க தங்கியிருந்ததே ஜமுனாவோட வீட்டுலதான் தங்கியிருந்தாங்களாம். அப்பவே ஜமுனாவுக்கு நாடகம் மேல ஒரு ஈர்ப்பை அவங்க உருவாக்கி விட்டுட்டாங்க. அப்படி இருந்த கனெக்ஷன் தான் பின்னாடியே சினிமாவில ஜமுனா பெரிய நபரா வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாவே மாறி இருக்குதுன்னா பாருங்களேன். தெலுங்குல என் டி ராமாராவ், நாகேஸ்வர ராவ் அப்படின்னும், தமிழ்ல சிவாஜி, எம்ஜிஆர், ஜெய்சங்கர் உள்ளிட்ட எல்லா முன்னணி ஹீரோ கூடையும் இவங்க ஜோடியா நடிச்சிருக்காங்க. 1957 சிவாஜி கூட இவங்க நடிச்ச தங்கமலை ரகசியம் அப்படிங்கிற படம் இவங்களை பட்டி தொட்டி எல்லாமே கொண்டு போய் சேர்த்துச்சு. அண்ணாவோட கதையில தயாரான தாய் மகளுக்கு கட்டிய தாலி அப்படிங்கிற படத்துல எம்ஜிஆருக்கு ஜோடியா இவங்க நடிச்சாங்க. இவங்களோட நடிப்பு திறமையை பார்த்து இவங்களுக்கு வந்த இன்னொரு வாய்ப்பு தான் ஜெய்சங்கர் கூட சேர்ந்து நடிச்ச குழந்தையும் தெய்வமும் அப்படிங்கிற படத்தோட வாய்ப்பு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு 200க்கும் மேற்பட்ட படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. இப்போ நீங்க கேட்கறதுக்கு பாட்டு ரெடியா இருக்குது மக்களே, கிட்டே என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஹலோ எஃப்எம் ஓட இணைஞ்சிருங்க. இது தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. நேரம் இப்போ 6 மணியை கடந்தாச்சு. ஹலோ எஃப்எம் இல் லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் நிகழ்ச்சியை கேட்டு இணைஞ்சிருங்க.
1: வழங்கியோர் சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
2: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.
2: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
3: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
4: அம்மாடி, தினத்தந்தி எங்கம்மா?
5: எந்திரிச்சிங்களா மாமா? தோ வந்துட்டேன்.
6: லதா, தினத்தந்தி எங்க?
5: மாமா படிச்சிட்டு இருந்தாருங்க, 2 மினிட்ஸ்ல கொண்டு வரேன்.
7: அம்மா அப்பா படிச்சிட்டார்னா தினத்தந்திய என்கிட்ட கொடுங்க.
5: ஓகேடா கண்ணா. எத்தனை தலைமுறை கடந்தாலும் தினத்தந்திக்கு இருக்கிற மதிப்பு குறையவே குறையாது. அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி கனவுன்னு எல்லா வயதினரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கறது தினத்தந்தி மட்டும்தானே.
8: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி. என்று முதலிடம், எப்போதும் உங்களிடம்.
9: இந்தியாவிலேயே முதல் முறையா ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கேசட் ஏசிக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க.
10: இங்க 1-way கேசட் ஏசி, ரவுண்ட் கேசட் ஏசி, 4-way கேசட் ஏசி, பிளாக் கேசட் ஏசினு தனித்தனியா லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம்.
9: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 1 டன் முதல் 4 டன் வரை சிங்கிள் ஃபேஸ்லயே ஓடுற கேசட் ஏசி ரெடி ஸ்டாக்கா கிடைக்கும்.
10: வெறும் 6-inch ஃபால் சீலிங் இருந்தாலே 1-way கேசட் ஏசி பிக்ஸ் பண்ணலாம். கொள்ள அழகு, ரூமே சூப்பர் லுக் ஆயிடும்.
9: அது மட்டுமா, டவர் ஏசி போட்டா பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
10: இவங்க வேலைக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
9: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்.
10: கேசட் ஏசி வேர்ல்ட், ஒன்லி அட்
11: ரத்னா ஃபேன் ஹவுஸ், டி நகர்,
12: சென்னை. ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
13: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
12: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
13: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் Fast Track hoodies purchase பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் free Fast Track perfume, lucky winners க்கு free IPL tickets இருக்கு.
12: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
14: பூர்விகாவா?
12: ஆமா, தக்கன விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி. என்னங்க
15: பூர்விகால ஏசி வாங்கிட்டேன்.
12: பூர்விகாவின் சின்னலூர் ஏசி ஆஃபர்ல மனசுக்கு பிடிச்ச ஏசியை வாங்குங்க.

0: நானோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் இல் லைட்ஸ் கேமரா ஆக்ஷன், லைட்ஸ் கேமரா ஆக்ஷன்.
2: மக்களே, இசையமைப்பாளர் மகாதேவன் இருக்கார் இல்லையா, அவரோட வாழ்க்கையில திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடக்குது. அவருக்கு ஏகப்பட்ட படங்கள்ல வாய்ப்பு கிடைச்சாலும் சொந்த வீடு நமக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு குறை மட்டும் இருந்துட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அதுவும் நிவர்த்தி ஆகுது. சொந்த வீட்டுக்கு குடி போறோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருக்கிறாரு. அவரோட நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே நிறைய பரிசு பொருட்களை அனுப்பி வைக்கிறாங்க. சோ, இந்த புது வீட்டு ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையில மகாதேவன் சந்தோஷமா இசையமைச்ச படங்கள்ல ஒண்ணு பொம்மை கல்யாணம். ஹலோ எஃப்எம் லைட்ஸ் கேமரா திரைக்கதையில சிவாஜி, ஜமுனா, சித்தூர்வி, நாகையா, சாந்தகுமாரி அப்படின்னு பல பேர் நடிப்புல வெளியான ஒரு படம் தான் பொம்மை கல்யாணம். தமிழ் மற்றும் தெலுங்கு அப்படின்னு ரெண்டு மொழிகள்ல தயாரான இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான சிறப்பு என்ன தெரியுமா? பொம்மை கல்யாணம் அப்படிங்கிற தமிழ் படத்திலையும், பொம்மலை வெள்ளி அப்படிங்கிற தெலுங்கு படத்திலையும் சிவாஜி தான் ஹீரோவா நடிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவர் தான் தெலுங்குல வசனம் பேசி நடிக்கவும் செஞ்சாரு. ஆனா மண் வாசனை வேணும் அப்படிங்கறதுக்காக தெலுங்கு நடிகர் ஜக்கையா அவருக்கு டப்பிங் பண்ணாரு. இந்த பொம்மை கல்யாணம் அப்படிங்கிற படத்தை பழம்பெரும் இயக்குனரான சாந்தாராம்ங்கிறவரு 1950 வரதட்சணை அப்படின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்றாரு. இந்த படத்தை தழுவி அப்படியே எடுத்திருக்காங்க. ஒரு சில காட்சிகள்லாம் அப்படியே அந்த படத்துல வர்றது இந்த படத்திலயும் இருக்கும். ஆனா உச்சக்கட்ட இந்த கிளைமேக்ஸ் காட்சிகளை அப்படியே தலைகீழா மாத்திட்டாங்க. இசையமைப்பாளர் மகாதேவனுக்கு இந்த படம் ஒரு முக்கியமான படம். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத அடுத்துதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இப்ப பாட்டு ரெடியா இருக்குது, கேட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஹலோ எஃப்எம் ஓட இணைஞ்சிருங்க. இது தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: 100 ஆண்டுகள் 100 நாட்கள் செய்கொலி மீது 100% தள்ளுபடி.
2: பீமா லெகசி ஃபர்ஸ்ட் 100 டேஸ் ஆஃபர்.
1: தங்கம் வெள்ளி மற்றும் வைரம் வாங்கும் போது செய்கொலி மீது 100% வரை தள்ளுபடி பெறுங்கள்.
2: மேலும் ஒவ்வொரு முறையும் ₹1,00,000 மதிப்புள்ள வைரங்கள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டியை இலவசமாக பெறுங்கள்.
1: அனைத்து பீமா ஷோரூம்களிலும் கிடைக்கும். TNC
3: Apply. SA Engineering College offering BE and BTech courses in Computer Science, AI and Machine Learning, AI and DS, Cyber Security, IT, ECE, EEE, Civil, Mechanical and more. ME, MBA, MCA and PhD programs available. Counseling code 1114. For admissions contact 99414-97973.
4: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
5: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
6: எஸ் மேடம், சொல்லுங்க.
5: எங்க பிளாட் டாப் ஃப்ளோர்ல இருக்கு. அக்னி வெயில் உக்கிரமா இருக்கு, எரிச்சல் தாங்க முடியல. ஏசில சுத்தமா கூலிங்கே இல்ல. இமிடியட்டா மாத்தணும்.
6: டோன்ட் வரி, டாப் ஃப்ளோருக்கு டாப் கிளாஸ் ஏசி, ஓ ஜெனரல் ஏசி தான். இந்த டிராபிக்கல் இன்வெர்டர் ஏசி வெளியில வெயில் 50 டிகிரி இருந்தாலும் ரூம்ல ஊட்டி மாதிரி ஜில்லுன்னு கூலா இருக்கும். அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசியை கொடுத்து புது ஓ ஜெனரல் இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
5: அப்போ பழைய ஏசி?
6: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பழைய ஏசியை ஃப்ரீயா கழட்டி புது ஏசியையும் ஃப்ரீயாவே இன்ஸ்டால் பண்ணி தரோம். அதோட 3 மீட்டர் காப்பர் பைப்பும் ஃப்ரீ.
5: ஈஸியா ஏசி எக்ஸ்சேஞ்ச் பண்ணனும்னா ரத்னா ஃபேன் ஹவுஸ் தான் பெஸ்ட்னு எல்லாரும் சொல்றாங்க.
7: ஓ ஜெனரல் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
5: வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
8: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
9: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசர் வாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
8: May 1-3 ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
9: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ IPL டிக்கெட்ஸும் இருக்கு.
8: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க. நெஞ்சுவலின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
10: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், கீழ் பார்க்.
11: இது சம்மர் ஆஃபர் இல்ல, சம ஆஃபர். இந்தியாவிலேயே துணி, நகை, பாத்திரங்கள், பர்னிச்சர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளுபடி செஞ்சு, அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியில் துள்ளும்படி செஞ்சு, வியாபாரத்துல புதிய பாதையை உருவாக்குனது நம் அண்ணாச்சி செல்வரத்தன் ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்டிங் செய்யறவங்களுக்கு பெஸ்ட் சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்தன் கடைக்கு வாங்க.
12: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect always at your service. On air partner Etihad, beyond borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, Semma life.
13: Print partner Dinathandi, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம், எப்போதும் உங்களிடம். In association with Chennai Sembakam K. Chinnathirayan Kovil, ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
0: ஹலோ FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
14: ரோல் கேமரா,
15: சவுண்ட்,
14: சவுண்ட்,
15: action.
16: நம்ம ஹலோ எஃப்எம்ல இது லைட்ஸ் கேமரா ஆக்ஷன், ஆக்ஷன்.
17: 1958 சிவாஜி கணேசன் தமிழ் மற்றும் தெலுங்குல ஹீரோவா நடிச்சு வெளியான ஒரு படம் தான் பொம்மை கல்யாணம். ஹலோ எஃப்எம்ல லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் கேட்டுட்டு இருக்கீங்க, ஆர் ஜே தமிழ் என் கூட. இந்த பிளாஷ்பேக் பகுதியில இந்த பொம்மை கல்யாணம் படத்தை பத்தி தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருக்கிறோம்.
18: கொஞ்சம் எல்லாரும் உங்க லைஃப் ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க.
19: லைட்ஸ் கேமரா ஆக்ஷனின் பிளாஷ்பேக்.
17: இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லணும் அப்படின்னா, படத்தோட ஹீரோ ஒரு பணக்கார வீட்டு பையன், ஹீரோயின் ஒரு சுதந்திர போராட்ட வீரரோட பொண்ணு, ஹீரோவோட அம்மா ஒரு பேராசை பிடிச்ச குடும்பக்கார மாமியார். முதல் சந்திப்பிலேயே ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் லவ் ஆகுது. ஆனா ஹீரோவுக்கு தன்னோட தம்பி பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அம்மா முடிவு பண்றாங்க. இங்கதான் பிரச்சனையே உருவாகுது. சரி, அம்மாவை எப்படி நம்மளுடைய காதலுக்கு ஓகே பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சவங்க, ஹீரோயினும் பெரிய பணக்காரங்க தான், வரதட்சணையா நிறைய காசு கொடுப்பாங்கன்னு சொல்ல உடனே ஹீரோவோட அம்மா ஓகே சொல்றாங்க. கல்யாணமும் நடக்குது. இதுக்கப்புறம் தான் ஹீரோயின் மாமியார் கொடுமையை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில என்ன ஆச்சு, என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் உருவாச்சு, அத ஹீரோயின் எப்படி எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கறத இந்த படம் மூலமா சொல்லிருப்பாங்க. சொந்த வீட்டுக்கு போற குஷியில இந்த படத்தோட பாடல்களை அட்டகாசமா மகாதேவன் கம்போஸ் பண்ணிருப்பாரு. மருத காசி, உடுமலை நாராயண கவி இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தோட பாடல்களை எழுதியிருப்பாங்க. இந்த படம் கே மகாதேவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படின்னு நான் ஏன் சொன்னேன்னா, இதுதான் அவருடைய முதல் தெலுங்கு படம்ங்க. இந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் நிறைய தெலுங்கு படங்கள்ல இசையமைக்கிறதுக்கான வாய்ப்பு மகாதேவனுக்கு கிடைச்சது. தமிழ்ல இந்த படத்துக்கு போதுமான அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல அப்படின்னாலும், தெலுங்குல இந்த படம் சூப்பர் ரூபர் ஹிட் ஆச்சுங்க. ஹலோ எஃப்எம்ல லைட்ஸ் கேமரா ஆக்சன்ல ஆர்ஜே தமிழ் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பேசலாம்.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்,
2: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்
3: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.

0: சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.
2: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
3: சேடா, ரெண்டு டீ, ஒன்னு ஸ்ட்ராங், ஒன்னு ஸ்ட்ராங் இல்ல, அப்புறம் தினத்தந்தி.
4: எதுக்கு தம்பி கஷ்டப்படுறீங்க? எனக்கு தமிழ் நல்லா தெரியும்.
3: அட சேட்டா, நல்லா தமிழ் பேசுறீங்களே.
4: பேசுறது மட்டும் இல்ல, நல்லா படிக்கவும் செய்வேன். உங்க எல்லாரும் மாதிரியும் நாங்களும் தினமும் தினத்தந்தி படிக்கிறோம். தினத்தந்திய படிச்சுதான் தமிழை கத்துக்கிட்டேன்.
3: கலக்கிட்டீங்க சேட்டா.
5: இந்தியாவின் நம்பர் 1 தமிழ் நாளிதழ் தினத்தந்தி, என்று முதலிடம், எப்போதும் உங்களிடம்.
6: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for revolution.
7: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
8: எஸ் மேடம், சொல்லுங்க.
7: ஸ்ரீரங்கத்துல இருக்கிற எங்க ஆத்துக்கு ட்ரபிள் ஃப்ரீயா ஏசி வேணும். ஆஃப்டர் சேல் சர்வீஸ் பெஸ்டா இருக்கணும். வாட் இஸ் யுவர் சஜஷன் சார்?
8: டாடா வோல்டாஸ்ல லக்ஸ் ஹெவி டியூட்டி இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல 40 feet ஏர் த்ரோ, 4-way ஆசிலேஷன், ரூம் நிமிஷமா கூல் ஆயிடும்.
7: எங்களுக்கு 6 AC வேணும்னா என்ன ஆஃபர் தருவீங்க?
8: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 voltage இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு 1-ton ஏசி டோட்டலி ஃப்ரீ.
7: வாவ், சூப்பர்.
8: அதோட தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம்.
7: ரத்னா ஃபேன் ஹவுஸ் சொன்னா சொன்னதுதான்.
8: இப்போ பஜாஜ் 0% ஃபைனான்ஸும் இருக்கே.
9: டாடா வோல்டாஸ் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத ஸ்ட்ரீட், டி நகர்.
7: We have no branches.
8: சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
10: சென்னை ரெடியா? இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
11: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, VR மால், RK சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
10: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
11: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ IPL டிக்கெட்ஸ் இருக்கு.
10: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சதை வாங்கிட்டு போங்க.
12: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுடுச்சு.
13: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574817.
14: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர். ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
15: நம்ம ஹலோ எஃப்எம் இல்
16: லைட்ஸ் கேமரா ஆக்ஷன்.
17: ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கிறீங்க, லைட்ஸ் கேமரா ஆக்ஷன்ல RJ தமிழ் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இந்த வேர்ல்ட் சினிமா பகுதி மூலமா இப்போ நீங்க தெரிஞ்சுக்க போற படத்தோட பேரு தி டேங்க்.
18: இது என்ன பிரமாதம், இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
17: லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் இன் வேர்ல்ட் சினிமா. 2வது உலக போர் நடந்த காலகட்டத்துல ஜெர்மனோட ஒரு முக்கியமான அதிகாரி ஒருத்தர் ரஷ்யா படைக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. சோ அவரை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணுங்கிறதுக்காக ஜெர்மன்ல இருந்து ஒரு டீம் ரஷ்யாவை நோக்கி போறாங்க. போற வழியில எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. அதெல்லாம் தாண்டி அந்த உயர் அதிகாரியை கண்டுபிடிச்சாங்களா, அவரை பத்திரமா மீட்டு வந்தாங்களா அப்படிங்கறது இந்த படத்தோட கதை. பதற்றமான சூழலை எதிர்கொள்ளக்கூடிய ராணுவ அதிகாரிகளாக அந்த படத்துல நடிச்ச எல்லாருமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. போர் சமயத்துல ராணுவ அதிகாரிகள் என்ன மாதிரியான உளவியல் ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க, குடும்பத்து பிரிஞ்சு போருக்கு போகிற அந்த வீரர்களோட மன ஓட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சூப்பரா பதிவு பண்ணிருக்காங்க. இந்த படத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு போர் படம். சோ உங்களுக்கு இந்த ஆக்ஷன் டிராமா எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தாராளமா டேங்க் அப்படிங்கிற இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தொடர்ந்து பேசுவோம். ஹலோ எஃப்எம் ஓட இணைஞ்சிருங்க. இது தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: Hi, this is Rutraj Gaikwad.
1: Hi, this is Dhoni.
2: Vanakkam Chennai. This is Ramakrishna Ghosh. Listening to me on Hello FM, the official radio partner of Chennai Super Kings.
3: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
4: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு
5: ஃபேபர் சிம்னிக்கு ஃபேமஸ் ஸ்ரீநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் தான்.
6: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஃபேபர் அப்போலோ BLDC ரிமோட் சிம்னி புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க.
5: 1600 மீட்டர் கியூப் செக்ஷன், கிச்சன்ல புகை ஏற்காது, ஏராளமான கரண்ட் மிச்சம்.
6: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ் நியூ இயர் சேல்ல ஃபேபர் BLDC சிம்னி வாங்கினா 2000 ரூபாய் மதிப்புள்ள ஜீரா ட்ரிபிள் லேயர் ஃப்ரைங் பேன் ஃப்ரீ.
5: செம்ம ஆஃபர். ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஃபேபர் 6 ப்ரோக்ராம், 12 பிளேஸ் டிஷ் வாஷர் ஜஸ்ட் ₹28,990 கிடைக்குது.
6: தவிர Faber built-in oven, built-in microwave, Faber Frankie sink, ella super deal la vaangalam.
5: Miss pannidadinga. Faber ku number 1 dealer.
7: Ratna Fan House, Raja Bahadur Street, T-Nagar.
8: In kolandhukku surgery pannanu nu sonnado, ye ulagame ninnidchu.
9: Kavala padadinga. Rainbow Children's Hospital la ovvoru naalum kolangalukkana advanced pediatric surgeries specialist moolama nadandukittirukku. General surgery la irundhu orthopedic, ENT, plastic and dental surgeries varaikkum 1 lakhathukkum mela

0: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக் குரோம்பேட்டை விஆர் மால் ஆர்கே சாலை வலசரவாக்கம் விருகம்பாக்கம் அடையார் மற்றும் கொளத்தூர்
1: மே 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு
0: இங்க என்ன ஸ்பெஷல்னா லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம் லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்ஸும் இருக்கு
1: இது சாதாரண லான்ச் இல்ல அதனால நேர்ல வாங்க என்ஜாய் பண்ணுங்க பிடிச்சத வாங்கிட்டு போங்க
2: சத்யால ப்ளூ ஸ்டார் மிட்சுபிஷி பானசோனிக் இந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க

0: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ரோல் கேமரா,
2: ரோலிங்
1: ஆக்ஷன்.
3: நம்ம ஹலோ எஃப்எம்ல இது லைட்ஸ் கேமரா ஆக்ஷன்.
1: காட் இட்.
4: ஆர்ஜே தமிழ் ஏன் கூட ஹலோ எஃப்எம்ல லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இணைஞ்சிருக்கீங்க மக்களே. நாம இப்ப நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஆரம்பத்துல உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தேன் இல்லையா, நடிகர் சூர்யாவோட 25வது திரைப்படத்தின் பெயர் என்ன அப்படின்னு. நிறைய பேர் சரியான பதில் சொல்லிருக்கீங்க, உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு சரியான பதில் என்ன அப்படின்னு நானும் ஷேர் பண்ணிடுறேன். 2010 மே மாதம் 28ஆம் தேதி இயக்குனர் ஹரியோட டைரக்ஷன்ல சூர்யா, அனுஷ்கா, பிரகாஷ் ராஜ், விவேக் அப்படின்னு பல பேரோட நடிப்புல தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையில வெளியான ஒரு படம் தான் சிங்கம். என்ன மாதிரியான ஒரு படம் இல்லையா, பட்டி தொட்டி எல்லாமே பட்டைய கலப்பின ஒரு படம். ஒரு போலீஸ் படம்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கே காட்டின ஒரு படம் அப்படின்னு இதை சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தோட வெற்றி பல மொழிகள்ல அந்த படத்தை ரீமேக் செய்ய வச்சது. வெறும் 15 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இந்த படத்தை உருவாக்குனாங்களாம். ஆனா கிட்டத்தட்ட 90 கோடி ரூபாய் வரைக்கும் லாபம் பெற்று கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மகளே, நான் இப்ப கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி அடுத்த வாரமும் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா பத்தின தகவல்களோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். விடைபெறுவது ஆர்ஜே தமிழ். பாட்டு ரெடியா இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஹலோ எஃப்எம் ஓட இணைஞ்சிருங்க. இது தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு. பபோ.

0: எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. நேரம் இப்போ 7 மணியை கடந்தாச்சு. ஹலோ எஃப்எம் இல் அடுத்தடுத்து பாடல்களை கேட்டு இணைஞ்சிருங்க.
1: வழங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.
2: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
3: எஸ் மேடம், சொல்லுங்க.
2: ECRல எங்க புது வில்லா இன்டீரியர் டிசைனுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
3: இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் ஹிட்டாச்சி சிக்னேச்சர் சீரீஸ் புதுசா வந்திருக்கு. எலிகன்ட் மார்பிள், மேக்னம் கிரே, ஸ்னோ ஒயிட்னு பல டிசைன்ல கிடைக்குது.
2: இது ஸ்மார்ட் வைஃபை ஏசி தானே?
3: எஸ் மேடம், இந்த ஏசிய நம்ம மொபைல்ல இருந்து ஈஸியா ஆபரேட் பண்ணலாம். அதோட இந்த ஏசியில ஐஸ் கிளீன் டெக்னாலஜி இருக்கு. ஏசி காயில தானே கிளீன் பண்ணிக்கும். கரண்ட் பில்லும் கம்மி, மெயின்டெனன்ஸே தேவையில்ல.
2: இப்போ சம்மருக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர்?
3: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 ஹிட்டாச்சி இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு பாஷ் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மெஷின் டோட்டலி ஃப்ரீ.
2: வாவ், அப்போ ஜப்பான் ஹிட்டாச்சி ஏசி ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பிக் ஹிட் ஆச்சுன்னு சொல்லுங்க.
4: ஹிட்டாச்சி ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், டி நகர்.
5: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
6: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃபை அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல ரோபோடிக் சர்ஜரி, ரோபோடிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மென்ட் சர்ஜரிஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பா.
7: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
8: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
9: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
10: சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்தையும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: சரி சரி.
12: SEA College of Arts and Science. Explore top programs in Commerce, Management, DCA, Computer Science, AI, Data Science, Visual Communication, Psychology, Home Science and more. For admissions, visit seacas.ac.in.
13: இந்த ஹாட் சம்மர்ல ஜில்லுன ஒரு ஆஃபர்.
14: நம்ம சென்னை கே சின்னதுரை அண்ட் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷலா காஞ்சிபுரம் மற்றும் ரெடிமேட் ஆடைகளுக்கு ஃபிளாட் 50% ஆஃபர்.
13: இந்த ஆஃபர் மே 1 முதல் 10 வரை மட்டுமே.
14: கே சின்னதுரை அண்ட் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
15: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
16: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, VR மால், RK சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
15: மே 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
16: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ IPL டிக்கெட்ஸ் இருக்கு.
15: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத
17: ஒவ்வொரு மணப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் வந்து மேட்ச் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய அபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காகவே சொல்லியடி நிகழ்ச்சி இருக்கு. சொல்லியடி நிகழ்ச்சியில கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி நீங்க பணத்தை ஜெயிக்கலாம். சொல்லியடி நிகழ்ச்சியில கலந்துக்க நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-46-96-99-99 கால் பண்ணலாம். மறுபடியும் சொல்றேன், 044-44-66-99-99. ஹலோ எஃப்எம் சொல்லியடி பிரசன்டட் பை கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் on your partner Etihad, touring partner SNJ 10,000 granulated sugar, print partner Dinathandi. இணைந்து வழங்குவோ கேச்சினதுரை அன்கோ அஸ்வின்ஸ் ஹோம் ஸ்பெஷல். கேட்டு நெஞ்சுருங்க ஹலோ எஃப்எம் 106.4
1: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
2: நகன்னா நம்பிக்கை, நம்பிக்கைனா நம்ம அண்ணாச்சி சரவணா செல்வரத்ன ஐயா நகைக்கடை தான். இப்ப பல்லாவரம் ரேடியல் ரோட்லயும் தலைமுறை தலைமுறையா நம்ம வீட்டு நல்ல காரியங்கள்ல ஒருத்தரா மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சி நம்மளோட நம்பிக்கையை பத்திரமா பத்திரமாத்து தங்கமா மாத்துனது நம்ம அண்ணாச்சி தானே.
3: அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம்.
4: பரவாயில்லையே, உங்க கேப்ல தினத்தந்தி வச்சிருக்கீங்க.
5: ஆமாங்க, அரசியல் சினிமா விளையாட்டுன்னு நாங்களும் நாலு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அப்படியே வண்டியில வர உங்களை மாதிரி கஸ்டமர்ஸும் தினத்தந்தி படிச்சு நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்கலாம்ல.
4: சரியா சொன்னீங்க. தமிழ் பற்று உள்ளவங்க, உண்மையான செய்தியை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தினத்தந்தி தான் படிப்பாங்க.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் தமிழ் நாளிதழ் தினத்தந்தி, என்றும் முதலிடம், எப்போதும் உங்களிடம்.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
2: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
1: May 1 to 3 மூணு வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
2: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்டும் இருக்கு.
1: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
3: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
4: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
5: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
6: புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
7: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலை புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
8: அது ஏன் என்ன பார்த்த அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா?
9: அட விடுப்பா.
10: பாடல்களோட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடேங்க, மறக்காம கேளுங்க.
11: வழங்குவோர் சத்யால, ப்ளூ ஸ்டார், மிட்சுபிஷி, பானசோனிக். இந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டிநகர், சென்னை.
2: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
3: அம்மாடி, தினத்தந்தி எங்கம்மா?
4: எந்திரிச்சிங்களா மாமா? தோ வந்துட்டேன்.
5: லதா, தினத்தந்தி எங்க?
4: மாமா படிச்சிட்டு இருந்தாருங்க, 2 மினிட்ஸ்ல கொண்டு வரேன்.
6: அம்மா அப்பா படிச்சிட்டார்னா தினத்தந்திய எங்கிட்ட கொடுங்க.
4: ஓகேடா கண்ணா. எத்தனை தலைமுறை கடந்தாலும் தினத்தந்திக்கு இருக்கிற மதிப்பு குறையவே குறையாது. அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி கனவுன்னு எல்லா வயதினரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கறது தினத்தந்தி மட்டும்தானே.
7: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி. என்று முதலிடம், எப்போதும் உங்களிடம்.
8: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்றுச்சு.
9: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்.
10: ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
11: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, கெட் ரெடி ஃபார் ரெவல்யூஷன்.
12: Hey, you're looking so cool, yeah. Ama, summer heat beat pandrathukku namma Snehalaya Silks-la classy ah, fancy ah, different ah super ana summer special collection irukku. Anga sari vaangi kattna neeyum cool ah irpa.
13: Snehalaya Silks, Venkat Narayana Road, T Nagar,
14: சென்னை. ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
15: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, VR மால், RK சாலை, வளசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
14: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
15: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ், பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ IPL டிக்கெட்ஸும் இருக்கு.
14: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
16: 100 ஆண்டுகள், 100 நாட்கள் செய்கொலி மீது 100% தள்ளுபடி.
17: பீமா லெகசி ஃபர்ஸ்ட் 100 டேஸ் ஆஃபர்.
16: தங்கம், வெள்ளி மற்றும் வைரம் வாங்கும் போது செய்கொலி மீது 100% வரை தள்ளுபடி பெறுங்கள்.
17: மேலும் ஒவ்வொரு முறையும் ₹1,00,000 மதிப்புள்ள வைரங்கள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டியை இலவசமாக பெறுங்கள்.
16: அனைத்து பீமா ஷோரூம்களிலும் கிடைக்கும். TNC அப்ளை.
0: ஹலோ FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
18: Hit song of the hour.
19: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
3: Hi, this is Dhoni.
4: Hi, this is Rituraj Gaikwad.
5: Vanakkam Chennai, this is Gurjapneet Singh. You are listening to Chennai Super Kings official radio partner, Hello FM.
2: Hello FM, the proud partners of Chennai Super Kings.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
2: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
3: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்றுச்சு.
4: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்.
5: ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574081.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்ரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
2: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
3: என்ன பட்ஜெட் பத்மநாபன் சார், உங்க வீடு மட்டும் இவ்ளோ வெயிலியும் கூலா இருக்கு.
4: அதுவா, நம்ம ரத்ன ஃபேன் ஹவுஸ்ல இருந்து ஏன் பட்ஜெட்டுக்குள்ளேயே ஓரியன்ட் அல்டிமோ ஏர் கூலர் வாங்கினேன். இதுல ஏரோ ஃபேன் டெக்னாலஜி இருக்கிறதால ரூம் சூப்பர் ஃபாஸ்டா கூல் ஆயிடுது.
3: ஓரியன்ட் ஏர் கூலர்ல மட்டும் தான் டென்ஸ் நெஸ்ட் ஹனி கோம் பேட்ஸ் இருக்கு. ஈஸி மெயின்டெனன்ஸ்.
4: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல டெலிபோன்லயே ஏர் கூலர் ஆர்டர் பண்ணலாம். 9383757575 சப்சிடைஸ்ட் ஹோம் டெலிவரியும் உண்டு.
3: இவங்க விலைக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு. ஓரியன்ட் ஏர் கூலருக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் டி நகர்
5: சென்னை. ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
6: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, VR மால், RK சாலை, வலசரவாக்கம், விருகம்
5: மற்றும்
7: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
8: நம்ம பவுன் தாய் படுக்கையில விழுந்ததுல இருந்து என்னத்தவோ சொல்ல துடிக்குதுப்பா.
9: ஏண்டி பாட்டி என்ன தடி கைய கைய ஆட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா?
10: நான் பேசுறது கேக்குதா? ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களா?
11: பாட்டி என்ன சொல்ல வருதுன்னு நம்ம அக்காக்கு தெரியும். கோ, நீ சொல்லுக்கா.
12: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ FM சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
13: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
14: Print partner Dinathandi, kudumam muluvadarkum ore naalidhal.

0: எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. நேரம் இப்போ 8 மணியை கடந்தாச்சு. ஹலோ எஃப்எம் இல் அடுத்தடுத்து பாடல்களை கேட்டு இணைஞ்சிருங்க.
1: வழங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக, LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.
2: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
3: அம்மாடி, தினத்தந்தி எங்கம்மா?
4: எந்திரிச்சிங்களா மாமா? தோ வந்துட்டேன்.
5: லதா, தினத்தந்தி எங்க?
4: மாமா படிச்சிட்டு இருந்தாருங்க, 2 மினிட்ஸ்ல கொண்டு வரேன்.
6: அம்மா அப்பா படிச்சிட்டார்னா தினத்தந்திய எங்கிட்ட கொடுங்க.
4: ஓகேடா கண்ணா. எத்தனை தலைமுறை கடந்தாலும் தினத்தந்திக்கு இருக்கிற மதிப்பு குறையவே குறையாது. அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி கனவுன்னு எல்லா வயதினரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கறது தினத்தந்தி மட்டும்தானே.
7: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி. என்று முதலிடம், எப்போதும் உங்களிடம்.
8: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
9: நம்ம சென்னை கேச்சின துரையன் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபரா காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி.
10: இந்த ஆஃபர் May 10 வரை மட்டுமே.
9: கேச்சின துரையன் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்,
11: சென்னை. ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
12: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, VR மால், RK சாலை, வளசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
11: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
12: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் Fast Track hoodies purchase பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் free Fast Track perfume, lucky winners க்கு free IPL tickets இருக்கு.
11: இது சாதாரண launch இல்ல, அதனால நேர்ல வாங்க, enjoy பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
13: SA Engineering College offering BE and BTech courses in computer science, AI and machine learning, AI and DS, cyber security, IT, ECE, EEE, civil, mechanical and more. ME, MBA, MCA and PhD programs available. Counseling code 1114. For admissions contact 9941497973.
14: இந்த சென்னை வெயில்ல சூடு தாங்க முடியலையாக்கும். ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தா நிம்மதியா உறங்க முடியலே. ஒரு வலிய ஏர் கூலர் வாங்கணும்.
15: ஏய், ஒரு பிரச்சனை இல்ல, உடனே நம்ம ராசியான ரத்னா ஃபேனோஸ்ல இருந்து க்ரோம்ப்டன் ஆரா ஹை ஸ்பீட் ஏர் கூலர் வாங்கிடலாம். இதுல 4-way ஏர் த்ரோ இருக்காக்கும், ரூம் கோனர் டு கோனர் ஃபாஸ்டா கூல் ஆயிடும்.
14: அதோட இதுல ஹை டென்சிட்டி ஹனிகோம் பேட்ஸ் இருக்கிறதால லாங் லைஃப் வரும்.
15: இப்போ ரத்னா ஃபேனோஸ்ல ஒவ்வொரு க்ரோம்ப்டன் ஏர் கூலருக்கும் ஸ்போர்ட் கிஃப்ட் உண்டு. அடிபொலி
14: டெலிவரி.
15: ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத ஸ்ட்ரீட், டி நகர்.

0: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
1: கதை கதை நல்லா டார்ச்சர் பண்றீங்க, இப்ப வந்துருவாங்கடா அசிஸ்டன்ஸ் கதையோட. இந்த வந்துட்டான் இல்ல, வாங்கடா வாங்கடா வாங்கடா.
2: பாஸ் எல்லா இடத்துலயும் கேட்டோம்,
3: லவ் ஸ்டோரி இருக்குன்றா,
2: சென்டிமெண்ட் ஸ்டோரி இருக்குன்றா, அவ்வளவே கோஸ்ட் ஸ்டோரி கூட இருக்குன்றா.
3: ஆனா நீங்க கேட்ட குட்டி ஸ்டோரி மட்டும் இல்லன்டா.
1: குட்டி ஸ்டோரினாலே ஹலோ எஃப்எம் தான்டா. அங்க கேட்டியா?
4: திங்கள் முதல் சனி வரை நம்ம ஹலோ எஃப்எம் இல் குட்டி ஸ்டோரி நச்சின்னு இருக்கணும்.
0: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
2: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர். ஒவ்வொரு தேவை 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
3: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுடுச்சு.
4: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ Children's Hospital.
5: For consultation, call 0806574017.
6: இது சம்மர் ஆஃபர் இல்ல, சம ஆஃபர். இந்தியாவிலேயே துணி, நகை, பாத்திரங்கள், பர்னிச்சர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளுபடி செஞ்சு, அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி துள்ளும்படி செஞ்சு வியாபாரத்துல புதிய பாதையை உருவாக்குனது நம் அண்ணாச்சி செல்வரத்தன ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்டிங் செய்யறவங்களுக்கு பெஸ்ட் சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்தனம் கடைக்கு வாங்க.
7: முயற்சிகள் இல்லாமல் நடக்காது. சென்னை, கெட் ரெடி ஃபார் ரெவல்யூஷன்.
8: ஒரு ஆக்சிடென்ட், ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாதிரி போகும், ஆனா ரைட் டைம் கிடைச்சா எல்லாம் சரியாகும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல 24/7 பிராக்சர் கேர், இமீடியட் கேர், அட்வான்ஸ்ட் ஆர்த்தோ ட்ரீட்மென்ட், எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க. எமர்ஜென்சினா
9: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பா.
10: பூர்விகாவா?
11: ஆமா, டக்குனு வீட்டு சில்லா மாத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
12: வளசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
13: May 1-3 வரைக்கும் ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
12: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ IPL டிக்கெட்ஸும் இருக்கு.
13: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
14: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
13: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது, அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
15: மாமா, பாண்டியன் மாமா வேகமா வராரு. இன்னைக்கு அப்பாக்கும் அவருக்கும் பெரிய சண்டை இருக்க போகுது.
16: அசோக், வெளியில வாடா.
17: வரமாட்டேன்,
16: சண்டை போட கூப்பிடலடா.
17: அப்புறம் எதுக்கு?
16: சமோசா சாப்பிட போல வாடா.
15: மாமா மாமா, எப்படி இந்த திடீர் சேஞ்ச்?
16: அது ஒண்ணும் இல்லம்மா, ஹலோ FM ல ரெட்ரோ ஃப்ரைடே கேட்டனா, அப்படியே காலேஜ் டேஸ்ல ஞாபகம் வந்துருச்சு. அதான் என் மாப்பிள்ளைய பாத்துட்டு போலான்னு
13: வந்தேன். ஒவ்வொரு வெள்ளிதோறும் ரெட்ரோ ஃப்ரைடே நம்ம ஹலோ FM இல் வழங்குவோர் சத்யால ப்ளூ ஸ்டார், மிட்சுபிஷி, பானசோனிக். இந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி EMI ல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்ட பீட் பண்ணுங்க.
0: ஹலோ FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.
2: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
3: சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜி எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
4: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
5: நெஞ்சுவலின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
6: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், கீழ்பாக்க.
7: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
8: எஸ் மேடம், சொல்லுங்க.
7: சார், ஒரகடத்துல இருந்து பேசுறோம். நாங்க புதுசா கட்டி இருக்கிற சர்வீஸ் அபார்ட்மெண்ட்டுக்கு பட்ஜெட் விலையில 1 dozen ஸ்ப்ளிட் ஏசி வாங்கணும். என்ன ஏசி வாங்கலாம்?
8: யுஎஸ்லயே ஃபேமஸ் ஆன கேரியர் ஏசி இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பட்ஜெட் விலையில கிடைக்குது. 1.5 ton 3-star இன்வெர்டர் ஏசி ஜஸ்ட் ₹34,990 கே கிடைக்குது.
7: ஓ, ஐ சீ.
8: அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 carrier ஸ்ப்ளிட் ஏசி வாங்கினா ஒரு 1 ton இன்வெர்டர் ஏசி டோட்டலி ஃப்ரீ.
7: அப்போ 10 ஏசி வாங்கினா 2 AC ஃப்ரீயாவே கிடைக்குமா?
8: ஆமா மேடம்.
7: ஆனா டெலிவரி ஒரகடத்துக்கு சார்.
8: ஒரகடம் என்ன, ஒட்டஞ்சத்திரத்துக்கே ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம் மேடம். அதான் ரத்னா ஃபேன் ஹவுஸ்.
7: பஜாஜ் ஃபைனான்ஸ்ல வெறும் 1 ரூபாய் கொடுத்து இப்ப கேரியர் ஏசி வாங்கலாம்.
9: கேரியர் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
10: SEA College of Arts and Science. Explore top programs in Commerce, Management, DCA, Computer Science, AI, Data Science, Visual Communication, Psychology, Home Science and more. For admissions, visit seacas.ac.in.
11: Chennai, ready? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
12: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, VR மால், RK சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
11: மே 1 to 3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
12: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ IPL டிக்கெட்ஸ் இருக்கு.
11: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
13: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
14: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.

0: நவ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.

பொழுதென்ன நாள் தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன நீ கொண்டு வந்தாய செல்வம். நாளென்ன பொழுதென்ன நாள் தோறும் விளையாடி வாழ்வோம். My name is

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: Hi, this is Rituraj Gaikwad.
2: Hi, this is Dhoni.
3: Vanakkam Chennai. This is Anshul Kamboj. You are listening to Chennai Super Kings in official radio partner Hello FM.
0: Hello FM, the proud partners of Chennai Super Kings. Hello FM. தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
4: இந்தியாவிலேயே முதல் முறையா ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கேசட் ஏசிக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க.
5: இங்க ஒன் வே கேசட் ஏசி, ரவுண்ட் கேசட் ஏசி, ஃபோர் வே கேசட் ஏசி, பிளாக் கேசட் ஏசின்னு தனித்தனியா லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம்.
4: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 1 டன் முதல் 4 டன் வரை சிங்கிள் ஃபேஸ்லயே ஓடுற கேசட் ஏசி ரெடி ஸ்டாக்கா கிடைக்கும்.
5: வெறும் 6 இன்ச் ஃபால் சீலிங் இருந்தாலே ஒன் வே கேசட் ஏசி பிக்ஸ் பண்ணலாம். கொள்ள அழகு, ரூமே சூப்பர் லுக் ஆயிடும்.
4: அது மட்டுமா, டவர் ஏசி போட்டா பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
5: இவங்க வேலைக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
4: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்.
5: கேசட் ஏசி வேர்ல்ட் ஒன்லி அட்
6: ரத்னா ஃபேன் ஹவுஸ், டி நகர்.
7: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுச்சு.
8: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், இஎன்டி, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 1 லட்சத்துக்கும் மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
2: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
3: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
2: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
3: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்ஸ் இருக்கு.
2: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
4: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்கு தான் நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல ஸ்னேஹாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
5: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
6: ரேடியோவை நான் எடுத்துக்கிறேன்
7: சார். ரேடியோவை அவர் எடுத்துக்கிட்டாரு.
6: போன் அவர்

0: எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்போ 9 மணியை கடந்தாச்சு. ஹலோ எஃப்எம் இல் ஸ்பரிசம் நிகழ்ச்சியை கேட்டு இணைஞ்சிருங்க.
1: வழங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: லவ் எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக, LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.
2: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
3: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
4: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
5: அனைத்து பீமா ஷோரூம்களிலும் கிடைக்கும். TNC apply.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: மின் தூக்கியில் ஏறியதும் வேறு தளத்துக்கான எண்ணெய் தவறுதலாக அழித்துவிட்டேன். பிறகென்ன, அந்த தளம் வரை அதை கொண்டு போய் விட்டுவிட்டு என் தளத்துக்கு திரும்பினேன். நான் செய்த தவற்றுக்கு பாவம், அது ஏன் தனியாக போக வேண்டும்? எந்த ஒரு வினைக்கும் சரியான ஒரு எதிர்வினை உண்டு. அப்படிதான் இந்த ஞாயிறும். திங்கள் வந்தா ஞாயிறும் வந்துதானே ஆகணும். நாளைக்கு உக்கிரமா வேலை பார்க்கணும், மண்டே அப்படின்ற ஒரு யோசனை ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற ஒரு சந்தோஷமும் மனசுக்குள்ள இருக்கதான் செய்யுது. இனிய இரவு வணக்கம். ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மீண்டும் ஸ்பரிசம் நிகழ்ச்சிக்கு மற்றும் ஒரு முறை உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நமக்குள்ள இருந்து கிளம்பி மறுபடியும் நம்ம கிட்டேயே திரும்புற எதிரொலி பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஸ்பரிசம் நிகழ்ச்சியில உங்க கூட பேச போறேன். எண்ணங்களா வந்து மோதுற அன்பு, கோபம், வருத்தம், கொண்டாட்டம், இதெல்லாம் ஒரு வகை எதிரொலி. அப்படின்னா முழுசா நம்மால ஞாபகப்படுத்திக்க முடியாத, ஆனா மறுபடியும் வந்து மனசுல மோதுற நினைவுகள் ஏற்படுத்துறதும் ஒரு வகை எதிரொலி தான். பெரிய பள்ளத்தாக்குகள்ல பட்டு திரும்புற ஒலிய நம்ம எதிரொலி அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி மனசுல பட்டு திரும்புற எதோட தாக்கமும் ஒரு வகை எதிரொலி தான். என் சப்தத்தை அழித்தாலும் அதன் எதிரொலியை அழிக்க இயலாது. என் எதிரொலியை அழித்தாலும் அதன் உலகத்தை அழிக்க இயலாது. ஓகே, சோ எதிரொலி பத்தி இன்னைக்கு நம்ம நிறைய பேசலாம். பாடல்களை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. குமுதா உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் ஸ்பரிசம் நிகழ்ச்சியில. நாம கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தில்.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நகைனா நம்பிக்கை, நம்பிக்கைனா நம்ம அண்ணாச்சி சரவணா செல்வரத்ன ஐயா நகைக்கடை தான். இப்ப பல்லாவரம் ரேடியல் ரோட்லயும் தலைமுறை தலைமுறையா நம்ம வீட்டு நல்ல காரியங்கள்ல ஒருத்தரா மட்டும் இல்லாம நம்ம எல்லார் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சி நம்மளோட நம்பிக்கையை பத்திரமா பத்திரமாத்து தங்கமா மாத்தினது நம்ம அண்ணாச்சி தானே.
2: அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம்.
3: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
4: சூப்பர் பிளேயர் யா.
5: அவன் பிளேயர் எல்லாம் கிடையாது, ஏதோ ஃப்ளூக்ல அடிக்கிறான்.
4: இல்ல, அவனே அவன் ஸ்கோர் அனலைஸ் பண்ற டெக்னிக்கே ஒரு விதமா இருக்கு.
5: ஸ்டேட் டீம், நேஷனல் டீம் லிஸ்டோட நான் சுத்திட்டு இருக்கேன், எதுலயுமே அவன் பேர் இல்ல.
6: அங்க தேடினா எப்படி கிடப்பான்? ஹலோ எஃப்எம் சொல்லி அடி கேளுங்க, அங்க அவன் ஆட்டம் வெறித்தனமா இருக்கும்.
7: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
8: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 Granulated Sugar, Semma Taste, Semma Life.
9: Print partner Dinathandi, Kudumbam Muluvadarkkum Ore Nalidhal, Endrum Mudhalidam, Eppodum Ungalidam. இன் அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில். ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: இந்த அனுபவம் பல நேரங்கள்ல நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆழ்ந்த தூக்கத்துல கண்ணும் சிந்தனையும் இருண்டு போயிருக்கிற ஒரு தருணத்துல நிசப்தமே ரொம்ப பெரிய சத்தமா மாறிட்டு இருக்கிற சூழல்ல திடீர்னு ஆள் மனசுல இருந்து ஒரு சின்ன குரல் எதிரொலிக்கும். இருட்டை கிழிச்சிட்டு சட்டுன்னு எழுந்து உட்காருவோம்ல, அது கனவா இல்லைனா அசரீரியா அப்படின்ட்டு ஒரு குழப்பம் மனசுக்குள்ள உண்டாயிடும். நாம வாழ்ற பகல் வாழ்க்கையோட இன்வர்ஸ், அதாவது தலை கீழ் எதிரொலிதான் கனவுகளும் ஆள் மனசுக்குள்ள இருந்து வெளியே வர்ற இனம் புரியாத குரல்களும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. திடீர்னு ஏற்படுற ஒரு வாய் தகராறுல நம்ம நண்பரையோ இல்லைன்னா நம்ம வீட்டுல இருக்கிற ஒருத்தரையோ சட்டுன்னு தகாத முறையில திட்டிடுவோம். அந்த நேர கோபத்துல அது சரி அப்படின்ட்டு நமக்கு தோணலாம். ஆனா கோபம் தணியும் போது நாம திட்டின அந்த நபர் நம்ம பக்கத்துல மறுபடியும் வரும்போது, நம்ம முகத்தை பார்த்து பேசும்போது, அவங்க கிட்ட மறுபடியும் சகஜமா பேசுறதுக்கு நமக்கு சங்கடமா இருக்கும். ஏன் அப்படின்னு தோணுது? கோபம் கூட ஒரு வகை உணர்வு தானே, மனுஷங்க கிட்ட இருந்து அது வெளிப்படுறது இயல்பு தானே. அப்புறமும் ஏன் அப்படி தோணணும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி நம்ம மனசுல வரலாம். அங்கதான் மனசு செய்யற அந்த எதிரொலி மேஜிக் நடக்கும். நமக்கு வந்த கோபத்தின் மேலேயே ஒரு பெரிய தர்க்கத்தை, ஒரு விவாதத்தை மனசு உருவாக்கும். அந்த சுய விசாரணை அப்படின்ற எதிரொலி நம்மள போட்டு ஒண்டு இல்லைன்னு பண்ணி நம்ம செஞ்சது சரியா தப்பா அப்படின்ற குழப்பத்துக்கு நம்மளை கொண்டு போய் மன்னிப்பு கேட்க வைக்கும். அடிப்படையில நம்ம அத்தனை பேருக்குமே ஒரே மாதிரி உணர்வுகளும் அறிவும் தான் இயற்கை கொடுத்திருக்கு. ஆனா அது பல காரணங்களால ஏற்று தாழ்வுகளை ஏற்படுத்திடுது. நிலவை பார்த்தேன், உன்னை பார்த்தேன், எது பிம்பம் எது பிரதி அப்படின்ட்டு ஒரு கவிதை. எதிரொலிக்கும் பிரதிபலிப்புக்கும் ஒரு நூலிலேதான் வித்தியாசம் இருக்கு. பட் அந்த வித்தியாசம் பெரிய மாற்றங்களை வாழ்க்கையில நடத்தி காட்டிடுது. அந்த நூலிழை வித்தியாசம், அதை வந்து நம்ம உணர்ந்துக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம்தான். எதிரொலி பத்தி ஸ்பரிசம் நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். இணைஞ்சிருங்க, நம்ம கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.
2: இது சம்மர் ஆஃபர் இல்ல, சம ஆஃபர். இந்தியாவிலேயே துணி, நகை, பாத்திரங்கள், பர்னிச்சர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளுபடி செஞ்சு, அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியை தொள்ளும்படி செஞ்சு வியாபாரத்துல புதிய பாதையை உருவாக்குனது நம்ம அண்ணாச்சி செல்வரத்தன் ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்டிங் செய்யறவங்களுக்கு பெஸ்ட் சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்தனம் கடைக்கு வாங்க.
3: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: எதிரொலி பத்தி தான் இன்னைக்கு ஸ்பரிசம் நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கிறீங்க, குமுதா உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். நான் ஒரு கரையில் தோன்றி மறுகரையில் மறைகிறேன், இரண்டிற்குமான இடைவெளியை என்னை பிரதிபலித்தபடி கடக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு கவிதை. நல்லா இருக்கா? எதிரொலிக்கும் பிரதிபலிப்புக்கும் ஒரு நூல் இழை தான் வித்தியாசம் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். நாம பேசுறது நமக்கே திரும்ப கேட்டா அது எதிரொலி, நம்ம பிம்பம் அப்படியே திரும்ப தெரிஞ்சா அது பிரதிபலிப்பு. நம்ம குடும்பங்கள்ல சாதாரணமா பேசிட்டு இருக்கும் போது உங்க பையன் அப்படியே உங்களை மாதிரிங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல உங்களை மாதிரியே அப்படிங்கிறது பிரதிபலிப்பு. அந்த பையன் வளர்ந்து பெரியவனாகி அப்பா பிடிவாதம் பிடிக்கிற மாதிரியோ இல்ல கோபப்படுற மாதிரியோ நடந்துக்கும் போது அப்படியே அப்பன் புத்தி அப்படின்ட்டு அம்மா கோபப்படுவாங்கல்ல, அதுதான் எதிரொலி. நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுமே ஏதோ ஒன்றின் எதிரொலியாகவும் பிரதிபலிப்பாகவும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். செம்மையான வளர்ப்பின் எதிரொலி நல்ல பிள்ளைகள் அப்படின்னா அந்த செம்மையின் பிரதிபலிப்பு நல்ல சமூகம். ஒரு நல்ல சமூகத்தோட எதிரொலி நிலையான வளர்ச்சி அப்படின்னா அந்த நிலையான வளர்ச்சியின் பிரதிபலிப்பு சந்தோஷமான வாழ்க்கை. இப்படி நம்ம அடுக்கடுக்கா சொல்லிட்டே போகலாம். பட் இப்போ பாட்டு கேட்க போறோம். ஸ்பரிசம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க, எதிரொலி பத்தி தொடர்ந்து பேசுவோம். இணைஞ்சிருங்க. நாம கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் .com.

0: the Chennai Silks in Mega Summer Sale.
1: Hit song of the hour.
2: Hit song of the hour.
3: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கேச்சின் துரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம். சின்ன

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம செய்யற செயல்களுக்கு மத்தவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற விமர்சனங்களும் எதிரொலிதான். ஆனா வர்ற விமர்சனங்கள் நம்மள புண்படுத்துற மாதிரி இருந்தா அதை நம்ம மனசுக்குள்ள இருந்து வர்ற எதிரொலி மூலமா எப்படி டிஃபெண்ட் பண்றது? எத்தனையோ வெற்றி கதைகள் இருக்கு. உலகத்தோட பெரிய பெரிய ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்கள்ல ஒன்றான அலிபாபா நிறுவனத்தோட தலைவரா இருக்கிற ஜாக் மாவோட ஆரம்ப கால வாழ்க்கை அவ்வளோ நெருக்கடிகளும் விமர்சனங்களும் நிறைஞ்சுதான் இருந்தது. பள்ளி படிப்புல தோல்வி, ஆனா இங்கிலீஷ் மேல ஒரு வித ஈர்ப்பு இருந்துச்சு. அதை கத்துக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு பல போராட்டங்களுக்கு அப்புறம் கத்துக்கிட்டு, அப்புறமும் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ரெண்டு முறை தோல்வி, அதுக்கப்புறம் தான் பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. படிச்சு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட வேலைகளுக்கு அப்ளை பண்றாரு ஜாக்மா. ஆனா அத்தனையிலையும் அவருக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது. 31 வயசுல அமெரிக்காவுக்கு போற அளவுக்கு அப்போதான் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் அப்படின்றதெல்லாம் இருக்குன்றதே அவருக்கு தெரிய வருது. பல முயற்சிகளுக்கு அப்புறம் நண்பர்களோட சேர்ந்து கடன் வாங்கி அவர் ஆரம்பித்த அலிபாபா நிறுவனம் தான் இன்னைக்கு சவால்களை கடந்து உலகின் முன்னணி ஆன்லைன் வர்த்தக நிறுவனமா உருவெடுத்திருக்கு. படிக்கிற காலத்துல அவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு 10 முறை அப்ளை பண்ணியும் 10 முறையும் அவரோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதே ஜாக்மாவை தான் பின்னாள்ல தங்களோட மாணவர்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு இருக்காங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. பல கடுமையான விமர்சனங்களை தன்னோட வளர்ச்சியின் பின்புலத்துல சந்திச்ச ஜாக்மா, அதுக்கு நீங்க கொடுக்க விரும்புற பதிலடி என்ன அப்படின்னு கேட்டப்போ, நீங்க முயல்களை துரத்தும் ஓனா என்றால் அந்த முயலின் மீது மட்டும் கவனம் செலுத்துங்கள், முயலை பிடிக்க உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், ஆனா முயல்களை மாற்றாதீர்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. நம்மளை பத்தி நாலா பக்கமும் இருந்து வர்ற நிறைய விமர்சனங்கள் நம்ம மேலேயே பட்டு எதிரொலிக்கும். ஆனா கடுமையா உழைச்சு வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் விமர்சனங்களுக்கு நாம கொடுக்கற பதிலடி இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம மனசுல இருந்து வர்ற எதிரொலி. ஸ்பரிசம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. குமுதா உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். இன்னும் பேசுவோம், தொடர்ந்து நெஞ்சிருங்க.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: படிப்பில் தான் கற்ற அனைத்தையும் மறந்துவிட்ட பின்பும் ஒருவனிடம் எஞ்சியிருப்பது எதுவோ அவனே, அதுவே அவன் கற்ற கல்வி அப்படின்ட்டு ஒரு தத்துவம். நல்லா இருக்குல்ல? ஆனாவில இருந்து ஆரம்பிச்சு அணுகுண்டு வரைக்கும் எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு. அதுக்கே உண்டான வேலைகளும் இந்த உலகத்துல இருக்கு. டீ கடையில நின்று டீ குடிச்சிட்டு இருப்போம். கூட்டமா இருக்கிற அந்த கடை ஓரமா ஒரு நாய் அங்க இருக்கிறவங்களை வேடிக்கை பார்த்துட்டே படுத்திருக்கும். நீங்க சாப்பிடுற வடையையோ இல்லைனா பிஸ்கட்டையோ ஒரு துண்டு உடைச்சு அப்படியே அந்த நாய்க்கு தூக்கி போட்டீங்கன்னா அவளா ஓடி வந்து நீங்க கொடுத்ததை சாப்பிட்டுட்டு அந்த நாய் வாழை ஆட்டிட்டு நம்மளை வாஞ்சையா பார்க்கும். அதுதான் பேரன்பு. ஒரு சின்ன துண்டு அன்பின் எதிரொலியா உண்டாகிற அந்த பேரன்பு பிரிக்க முடியாத நன்றி உணர்வா மாறும். அடுத்து எத்தனை நாள் கழிச்சு நீங்க அந்த நாயை பார்த்தாலும் பாசத்தோட நம்ம முன்னாடி வந்து நிற்கும். அதனாலதான் அன்பின் வழியது உயர்நிலை அத்திலாருக்கு இன்பு தோல் போர்த்த உடம்பு அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன பையன் கல்லை எடுத்து அதை தூக்கி எரிஞ்சு விளையாடிட்டு இருந்திருக்கான். ஓகே, அந்த பையன் எரிஞ்ச ஒரு கல் தெருவில் போயிட்டு இருந்த சன்னியாசி ஒருத்தர் மேல பட்டுடுச்சு. அவர் தலையில இருந்து ஒரே ரத்தம். இதை பார்த்து அந்த சின்ன பையன் பதறி அழ ஆரம்பிச்சிட்டான். அந்த சன்னியாசி அந்த குட்டி பையனை பார்த்து பக்கத்துல வந்து, உன் மனசு நீ செஞ்ச தவறுக்காக வருத்தப்படுதுல்ல, அது போதும், இனி யார் மேலையும் கல்லெறி பாடல்களை நினைஞ்சிருங்க. நாம கேட்டு ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: உலகத்துல பல ஆச்சரியமான உயிரினங்கள் இருக்கு. நம்மளோட சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட நம்ம அறிவு ஆராய்ச்சியையும் மீறின ஒரு உலகம் இன்னும் நம்ம கண்ணில் படாம இங்கேதான் இருக்கு. அதுல நான் சொல்ல போறது வௌவால்களை பத்தி. மறக்க முடியுமா, கோவிட் பத்தி பேசுற வரைக்கும் வௌவால்கள் பத்தின பேச்சும் இருக்கும் இந்த உலகத்துல. ஏன்னா அதுல இருந்துதான் இந்த வைரஸ் பரவுச்சு அப்படின்ட்டு ஒரு பேச்சும் இருந்தது இல்லையா. ஆனா வௌவால் இயற்கையோட நுணுக்கமான நேர்த்தியான ஒரு படைப்பு. உலகத்துல பறக்கக்கூடிய ஒரே பாலூட்டி இனம் வௌவால்கள் தான். திருஞ்சில், துறிஞ்சில், வாகுரம், பாவல் அப்படின்னு பல பெயர்கள் இந்த உயிரினத்துக்கு இருக்கு தமிழ்ல. ஓகே, மீஒலி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அல்ட்ரா சோனிக் சவுண்டை வெளியிடக்கூடிய உயிரினம் இந்த வௌவால்கள் தான். இந்த வௌவால்களோட கண் பார்வை ரொம்ப கம்மி அப்படின்றதுனால பார்க்கும்போது இந்த மீஒலியை வெளியிட்டுக்கிட்டே தான் வௌவால்கள் பறக்கும். வௌவால்களுக்கு எப்படி அல்ட்ரா சோனிக் சவுண்டை எதிரொலிக்கிற திறன் இருக்கோ அதே மாதிரி தான் மனிதர்களான நமக்கு இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லப்படுற உள்ளுணர்வு திறனும் இருக்கு. நாம எல்லாருமே உள்ளுணர்வால கட்டப்பட்டவங்க தான், கட்டுப்பட்டவர்கள் தான். அதுக்கும் கூட எல்லார்கிடையிலயும் அன்புன்ற ஒரு பிணைப்பு இருக்கு, ஒரு உறவுன்ற ஒரு முடிச்சு இருக்கு, அக்கறை அப்படின்ற ஒரு பொதுநலம் இருக்கு. இதெல்லாமும் நம்மளையும் அறியாம அடுத்தவங்க மேல ஒரு வித அதிர்வுகளா எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. ஒலிய நாம பார்க்க முடியாது, அதன் அலைகளை நம்மளால பார்க்க முடியாது. அது திரும்புற வரைக்கும் காத்திருங்கள், சென்ற ஒலி சினுங்கும் மலழையாக திரும்ப வரும் வரை பொறுத்திருங்கள் அப்படின்ட்டு ஒரு கவிதை இருக்கு. ஒலியை நீங்கள் பார்க்க முடியாது, அதன் அலைகளை உங்களால் பார்க்க முடியாது, அவை திரும்பும் வரை காத்திருங்கள், சென்ற ஒலி சிணுங்கும் மழலையாக திரும்பும் வரை பொறுத்திருங்கள் அப்படி. ஓகே, ஸ்பரிசம் நிகழ்ச்சியில எதிரொலி பத்தி தொடர்ந்து பேசலாம். இணைஞ்சிருங்க, நம்ம கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
2: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.
3: மேகங்கருக்குது மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
4: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
5: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
4: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

0: சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: தங்கச்சங்கிலே மின்னும் பைங்கிலே தானே கொஞ்சம் என்று

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஸ்பரிசம் நிகழ்ச்சியில எதிரொலி பத்தி உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, குமுதா உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். சங்க இலக்கியத்துல எதிரொலிய அதட்டும் ஒலி, அழைப்பொலி, வாழ்த்தொலி, மலைவாழ் மக்கள் எழுப்பும் ஒலி அப்படின்னு வகைப்படுத்துறாங்க. இந்த ஒவ்வொரு வகைக்கும் அற்புதமான உதாரணங்களோட பாடல்களும் இருக்கு. பாலை நிலத்துல வண்டி இழுக்கிற எருதுகள் அந்த வண்டியை இழுக்க முடியாம சிரமப்படும் போது அந்த எருதுகளை உப்பு வணிகர் ஒருத்தர் அதட்டி ஓட்ட முயற்சி பண்றாரு. அவர் அதட்டுற குரல் மலைப்பகுதிகளில் பட்டு எதிரொலிக்குதான். இந்த சூழலை கயமனார் அப்படின்ற ஒரு புலவர் அகநானூரில் பாடுறாங்க. ஒரு இளம் பெண் தன்னுடைய உறவினரை விட்டு பிரிஞ்சதால மலைப்பகுதியில எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம தன்னோட உறவினரை சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. அவங்களோட குரல் அங்க இருக்கிற மலை குகைகள்ல பட்டு எதிரொலிக்கிறது தெரியாம அந்த உறவினர் நம்மளை திரும்ப அவர் தான் கூப்பிடுறாரோ அப்படின்ட்டு குழம்பி போறாங்கன்ற மாதிரி பரிபாடல்ல ஒரு பாடல் விவரிக்குது. பொதுவா எதிரொலி மலைப்பகுதிகளில் அதிகமாக கேட்கும் இல்லையா? விலங்குகளோட ஓசையும் இடி ஓசையும் மலைகளில் பட்டு எதிரொலிக்கிறது வழக்கம். இதோட சேர்ந்து மலைவாழ் மக்கள் எழுப்புற குரல் ஒளிகளும் மலைகளில் பட்டு எப்படி எதிரொலிக்குது அப்படின்ட்டு மலைப்படுகடாம் அப்படின்ற ஒரு நூல் இருக்கு இல்லையா, அதுலேயும் பாட்டில் ரொம்ப நுட்பமாக பதிவு பண்ணியிருக்காங்க. மலைவாழ் பெண்கள் மலையில் தேன் எடுக்கும் போது எழுப்புற ஆரவார ஒலி பற்றி தான் அந்த பாடல் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்குது. எதிரொலி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு எத்தனை விதமான வாழ்வியல் மூலமா நம்ம ஆளுங்க அர்த்தம் கொடுத்துருக்காங்க பாருங்க. வாழ்க்கையே ஒரு மேஜிக் தான். எதிரொலி பத்தி நம்ம ஸ்பரிசம் நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசுவோம். ஏன்னா எதிரொலியும் ஒரு மேஜிக் தான் என்ன பொறுத்த வரைக்கும். இன்னும் பேசுவோம், தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நம்ம கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.

0: ஹலோ எஃப்எம்
1: தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
2: எதிரொலி பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஸ்பரிசம் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். இவ்வளவு நேரமும் வாழ்க்கையோட ஓட்டத்துல நம்ம செய்யற எந்த செயலுக்கும் உண்டாகிற எதிர்வினைய எதிரொலி அப்படின்ட்டு சொல்றோம். ஆனா ஒட்டுமொத்த வாழ்க்கையோட எதிரொலி அப்படின்னா என்ன, இல்லைன்னா எது? தேவர் மகம் படம், தேவர் மகன் படம் டயலாக் தான் இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். சிவாஜி அவர்கள் பேசுற வசனம் இன்னைக்கும் நம்ம மத்தியில ரொம்ப பாப்புலர். வித விதைச்ச உடனே பழம் சாப்பிடணும்னு நினைச்சா முடியுமா? இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவ, அப்புறம் உன் மகன் சாப்பிடுவான், அதுக்கப்புறம் அவன் மகன் சாப்பிடுவான். அதெல்லாம் இருந்து பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன், ஆனா விதை நான் போட்டது. இதெல்லாம் என்ன பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தரோட கடமை அப்படின்ட்டு சிவாஜி கணேசன் அந்த வசனத்தை பேசி முடிப்பாங்க. வாழ்க்கை மொத்தமும் கடல் அலைகளாலும் வேலைகள் அப்புறம் அதோட பிரதிபலிப்புகளாலும் தான் சூழப்பட்டிருக்கு. நாம விதைக்கிற ஒரு விதை நாளைய தலைமுறையோட வாழ்க்கைக்கு விருட்சமா மாறும். அதோட எதிரொலியா அந்த தலைமுறையே நம்மளை நினைச்சு பெருமையும் சந்தோஷமும் அடையலாம். ஓகே, கடவுளின் இருப்பிடம் கல்லிலும் கட்டையிலும் மண்ணிலும் இல்லை, மனிதர்களின் உணர்ச்சிகளிலும் எண்ணங்களிலும் தான் அப்படின்னு ஒரு வரி படிக்க முடிஞ்சது. நல்ல சிந்தனைகளின் எதிரொலி நல்ல மனம், நல்ல மனங்களின் எதிரொலி நல்ல மானுடம். கரெக்டா? ஓகே, எதிரொலி பத்தி இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சதா இல்லையான்னு நீங்க எனக்கு சொல்லுங்க. இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட கருத்துக்களை எனக்கு மெயில் பண்ணுங்க, இல்லனா நம்ம ஹலோ எஃப்எம்ஓட ஒபிஷியல் பேஸ்புக் பேஜ்லயும் ஆர்ஜே குமுதா அப்படின்ற என்னோட பேஸ்புக் பேஜ்லயும் இன்னைக்கு நிகழ்ச்சி பற்றி ஒரு சின்ன போஸ்ட் இருக்கு, அங்கேயும் வந்து உங்களோட கருத்துக்களை நீங்க கமெண்டா பதிவு பண்ணுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். நாம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் சொல்லி விடைபெறுவது குமுதா. தொடர்ந்து இணைஞ்சிருங்க ஹலோ எஃப்எம் உடன்.

நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.

ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம்இல் இப்போ நீங்க கேட்க போற பாடல் சாம் விஷால் எழுதி இசையமைத்து பாடியுள்ள என்னோட லைஃப்.

0: ஹலோ எஃப்எம்
1: தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
2: நம்ம ஹலோ எஃப்எம் இல் இப்போ நீங்க கேட்க போற பாடல் விஷ்ணு எடவன் வரிகளில் விவேக் மர்வின் இசையமைத்து பாடியுள்ள நலனனா.

0: ஹலோ எஃப்எம்
1: தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
2: நம்ம ஹலோ எஃப்எம் இப்போ நீங்க கேட்க போற பாடல் கேபர் வாசுக்கு எழுதி இசையமைத்து பாடியுள்ள என் ஃப்ரெண்ட் பேரு நிலா.
3: என் ஃப்ரெண்ட்

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கன்னங்கள் ரோசாப்பூ.
2: அப்புறம்

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோட். இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.
2: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும் கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
3: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி இந்த ஒரு மணி நேரத்தை வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம். இணைந்து வழங்குவோர் தீபம் அகரபத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம், மற்றும் அம்பிகா சுத்தமான கற்பூரம்.
4: ஹலோ எஃப்எம் 106.4
2: ஆதி சூடி
4: அதிகாலை.

சர்வலோக சர்வஜ்ஞ சக்தனத வத்சல சர்வசேஷிம் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமன் கிருபாஜல நிதே கிருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்தனத வத்சல சர்வசேஷிம் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஆனூ புராற்பித சுஜாத சுகந்தி புஷ்ப சௌரப்ய சௌரபக.

0: நானோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும். கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: ஹலோ எஃப்எம் 106.4 ஆத்தி சூடி,
3: அருள்மொழியும் திருவருளும்.
4: என்ன சொன்னோமோ அதை செய்துவிட வேண்டுமே. அது வாக்கு தருவதற்கு சமமானது. வேண்டும் போது இதை செய்கிறேன், அதை செய்கிறேன் என்று வேண்டிவிட்டு அதற்கு பிறகு அதை மறந்து விடுவது, இதை தரவில்லை என்றால் என்ன அது தெய்வ குற்றம் ஆகுமா என்று கேட்பது, நான் வேண்டியதுதான் எனக்கு நடக்கவே இல்லையே, பின்பு எதற்கு என்று நினைப்பது, கணவன் மனைவிக்கிடையே இதை வைத்தே சண்டை வரும் என்று நேற்று ஞான வேள்வியிலே ஒலித்த கேள்வி உங்கள் நினைவில் இருக்கின்றதா? இறைவன் நாம் நலமோடும் வளமோடும் இருப்பதற்காகவே அருளி செய்பவன். அவனிடத்தில் இது போன்ற வியாபார நோக்கத்துடனான ஒப்பந்தங்களோ உடன்படிக்கைகளோ சந்தேகமோ அவசியம் தேவையே இல்லை. தெய்வத்தின் சிறப்பை உணர்ந்து உணர்த்திய மனைவியையும் அந்த மனிதர் பத்தாம் பசலித்தனமானது என்றிருந்தார். என்ன பத்தாம் பசலித்தனமானது? நாம் அறிவோம், ஆங்கிலத்திலே இந்த 10 வருடங்களை குறிப்பதற்கு டிகேட் என்று நாம் சொல்லுவோம். அதையும் நம்மால் மிகச்சரியாக கணக்கிட்டிருக்கின்றார்கள். பசலி கணக்கு என்று அதற்கு பெயர் இருக்கின்றன. ஆரம்ப காலத்திலே அப்படி 10 ஆண்டுகளை பசலி கணக்கு என்றே குறிப்பிடுவார்களாம். அதனால் பழைய சம்பிரதாயங்களை, புதிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை இப்படி பசலி ஆண்டோடு ஒப்பிட்டு பத்தாம் பசலி என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நாளும் இது போல அறிந்து கொள்ளுவதற்கும் புரிந்து கொள்ளுவதற்கும் ஆன்மீகத்தின் இண்டு இடுக்கு மூலை முடுக்க அனைத்தையும் அறிந்து கொள்ளுவதற்குமான அரிச்சுவடி ஹலோ எஃப்எம் ஆபிசூடி. அனைவருக்கும் முகம் மலர மீண்டும் ஒரு முறை அன்பான காலை வணக்கங்களோடு உங்களின் அன்பிற்கனிய ஜெயராம்.
2: சோலை தின்றல்,
5: காலை பொழுது,
2: குளிர் நீரோடை,
5: கோடை மழை,
2: ஆத்திசூடி ஹலோ எஃப்எம். ஹலோ எஃப்எம்.
4: நிறைய செல்வம் சேர்த்து வைத்திருக்கின்றீர்களா? ஆனால் சேர்த்து வைத்திருக்கும் செல்வம் அளவுக்கு நிம்மதி இல்லை என்று நினைக்கின்றீர்களா? அந்த செல்வத்தை உங்களுக்காக, உங்கள் மகிழ்ச்சிக்காக செலவிடுவது போல இந்த உலக நன்மைக்காகவும் கொஞ்சம் செலவிடுங்கள். நீங்கள் இதுவரை தேடி கிடைக்காத நிம்மதி உங்களுக்கு கிடைக்கலாம். நல்ல வார்த்தையோடு இந்த வார தொடக்கம். மாணிக்க வாசகருடைய திருவாசகம் சேர்ந்தே ஒலிக்கும் பொய்யாய செல்வத்தை புக்கழுந்தி நாள்தோறும் மெய்யா கருதி கிடந்தேனை ஆட்கொண்டு ஐயா என் ஆர் உயிரை அம்பலவா என்று அவன் தன் செய்யார் மலரடிக்கே செந்தூதாய் கோத்தும்பி. இன்றொலித்த இந்த திருவாசகத்தின் பொருள் என்ன? இதெல்லாம் பலருடைய காதிலே விழவே விழாது. இந்நாள் தொடங்கும் போதே அந்த அதிர்வு என்ன ஜெயராம், அது பற்றி நீங்கள் மூச்சு கூட விடவில்லை என்று. எப்படி தேர்வு முடிவுகளுக்காக மாணவர்கள் காத்திருப்பார்களோ அதுபோலத்தான் தேர்தல் முடிவுகளுக்காக வேட்பாளர்கள் மட்டுமல்ல, வாக்களித்த மக்களுமே ஆர்வத்தோடு காத்திருக்கும் நாள் அல்லவா? இறை அருள் மிகுந்திருக்க இறை செய்திகள் தொடர்கின்றது. ஹலோ எஃப்எம் அதிசூடி.

0: லவ் எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதிசூடி.
2: ஆதிசூடி காற்றலைகளில் கண்ணல் மொழி. ஆதிசூடி
1: ஆண்டவனை உணரும் வழி.
3: மணிக்க வாசகருடைய திருவாசகம் திருவாசகத்திலே திருக்கோத்தும்பி பதிகம். பொய்யாய செல்வத்தை புக்கழுந்தி நாள்தோறும் மெய்யா கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயாய நார் உயிரை அம்பலவா என்று அவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்றூதாய் கோத்தும்பி. மணியும் தங்கமும் மாடும் வீடும் இவையே நிலைத்த செல்வம் என்று தோன்றி மறையும் இந்த செல்வத்தை நிலையானது என்று அதை பெருக்குவதிலேயே செயல்பட்டு ஈடுபட்டு அதை காப்பதிலேயே உயிரை கொடுக்கும் அளவுக்கு கூட சென்று எத்தனை பெரிய மாயையிலே நாம் விழுந்து கிடக்கின்றோம். அந்த செல்வத்திலே நிலையற்ற செல்வத்திலே புகுந்து புதைச்சேற்றிலே அகப்பட்டவர் போல அதிலேயே அழுந்தி நாளெல்லாம் அதனையே மெய்யானது என்று எண்ணி அறிவு மயங்கி கிடந்த என்னை ஆட்கொண்டாயினே என்கிறார். ஏன் இந்த இடத்திலே புதைச்சேறு என்று குறிப்பிட வேண்டும்? ஒரு பள்ளம் என்று குறிப்பிடலாமே. அதை பற்றி படித்தவர்கள் அறிந்திருப்பார்கள். நீங்கள் வெளிவர வேண்டும் என்று முயற்சிக்கும் ஒவ்வொரு அடிக்கும் உங்களை அது உள்ளிழுக்கத்தான் முயற்சி செய்யுமாம். அதுபோலத்தானே செல்வமும். எப்படியாவது அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று நினைக்கத்தான் செய்கிறோம். நாம் கொஞ்சம் நினைத்தால் இன்னும் அதிக அழுத்தம் வந்து மறுபடி அந்த செல்வ சேற்றிலேயே அமிழ்த்து விடுகிறது. அதனால் அதை புதைச்சேறு என்கிறார் மணிவாசக பெருமான். என் உயிருக்கும் உயிரான இறைவா, அம்பலத்தில் ஆடும் பெருமானே, நான் உன்னை பாராட்டுவது போலவே நீ பாராட்டி சென்று அவன் சிவந்த மலர் திருவடிக்கே ஊதுவாய் கோத்தும்பி என்ற அரசவண்டை தூது அனுப்பும் மாணிக்க வாசகரின் திருவாசகம் தினந்தோறும் திருவாசகம் கேட்டே புலருகிறது நம் ஒவ்வொருவரின் காலை பொழுது.
2: இறையருள் பெருக்கும் சிவானந்த தேன்.
4: சிவானந்த தேன்
2: ஆத்திசூடி. ஹலோ எஃப்எம்இல் சிவானந்த தேன்.
3: பத்தாம் பசலி பழமை சிறப்பு என்று சொன்னேன். இதுபோல தெரியாத விஷயங்களும் ஒலிக்கும். நீங்கள் அறிந்து நினைவுபடுத்துவது போலையும் சில விஷயங்கள் ஒலிக்கும். நேற்று சித்திரகுப்தனுக்கு நம் தமிழ் மண்ணிலே எங்கெங்கெல்லாம் கோவில் இருக்கிறது என்று நான் அறிந்த ஒன்று இரண்டு இடங்களை சொல்லி ஒரு இடத்தை வேண்டும் என்றே சொல்லாமல் விட்டேன். எங்கே ஊர்பாசம் கொண்டவர்களுக்கு கொஞ்சம் ஆர்வம்தான் வருகிறதா என்று பார்ப்பதற்காகவே என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நம் தமிழகத்திலே காஞ்சிபுரத்திற்கு அடுத்தபடியாய் நம் திருப்பூரின் சின்னாண்டி பாளையத்திலே சித்திரகுப்தனுக்கு கோவில் இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி கோலாகலம் மிகச்சிறப்பன்றோ. சித்ரா பௌர்ணமி நாளிலே கூனம்பட்டி திருமடம் நடராஜ சுவாமி அவர் முன்னிலையில யாக வேள்வி பூஜை, ஸ்ரீ செல்வ விநாயகர் சித்திரகுப்தருக்கு மகாபிஷேகம் அலங்கார பூஜை, அதே போல வெள்ளி கவசம் சாத்துப்படி, தங்க கிரீடம், கையிலே தங்க எழுத்தாணி, ஓலை சுவடியோடு சித்திரகுப்தன் அருள் பாலிக்க முக்கனிகள் உள்ளிட்ட பழவகை, கம்பு மாவு, தினை மாவு, தேன், புட்டு, இது போன்ற பாரம்பரியமான பதார்த்தங்கள் இன்னும் பொங்கல் வைத்து நடைபெற்ற வழிபாடு கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர், நீலகிரி இந்த மாவட்டங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வணங்கியது வழிபட்டது. இதுபோல அரிதான ஆலய சிறப்புகளும் சேர்ந்து ஒலிக்கும் ஹலோ எஃப்எம்என் ஆதிசூடியில். அதே ஆர்வத்தோடு இணைந்திருங்கள்.